நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 23 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 14 தேதி இன்று திங்கட்கிழமை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றது. நேரம் 5:49:53 தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குறளில் இன்று குறள், தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். குறள் எண் 202, அதிகாரம் தீவினை எச்சம். இக்குறளின் பொருளானது, தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மை உடையவனாக இருத்தலால் அத்தீய செயல்கள் தீயை விட கொடியவனாக கருதி அஞ்சப்படும்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் திருமுறை காட்டிய பிள்ளையார், வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி, புதுச்சேரி வானொலி நிலையம்.

காலை 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் குதிரை வாலி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். இதில் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்ச்சி வழங்குபவர் முனைவர் எஸ். ஷாகுல் அமீத் அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமை விளையாட்டுக் களம். இதில் கராத்தே குறித்து அதன் பயிற்சியாளர் புதுச்சேரி ஜி. கரம்சந்த் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். காலை 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் நலமாய் வாழ முடி உதிர்வு எது சாதாரணம், எப்போது கவலைப்பட வேண்டும் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர், பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர். ஜே. விமல்ராஜ். காலை 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 வளமான பாரதம், பிரதான் மந்திரி மத்சிய சம்பதா போஜனா, PMMSY பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்த சித்திரத்தின் இரண்டாம் பகுதி, அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 11:30 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள். இதில் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். பகல் 1:02 ஹாய் ஸ்நேகிதியே குக்கரி ஷோ, 2:15 காலத்தை வென்ற கானங்கள். பிற்பகல் 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் டீனேஜ் பருவத்தில் ஏற்படும் சரும பிரச்சனைகள் குறித்து இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன தோல் மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் எம். சைதா அவர்களுடன் நேர்முகம். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர். ஜே. பாரதி தேவி. மாலை 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இரவு 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். இரவு 9:15 சென்னை வானொலி மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். இரவு 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். இரவு 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 இரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் 1:00 வரையிலும் இரவு 7:00 மற்றும் 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 நகர்விழா 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:45 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். காலை 8:30 கணபதி உலா திருச்சிராப்பள்ளி அன்பில் செவி சாய்த்த விநாயகர் சித்திரம் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். காலை 9 மணிக்கு

அரங்கிசை, டாக்டர் உஷா ராஜகோபாலன், மீரா சிவராமகிருஷ்ணன் ஆகியோரின் இரு வயலின் இசை இடம்பெறும். வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம். காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். காலை 10:50 இந்தி தினத்தை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விடுக்கும் செய்தி. காலை 11:02 பண்டிகைகள் தரும் மகிழ்ச்சி நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி நெறிப்படுத்துகிறார் அனிதா. நண்பகல் 12:00 டெக் குரு, இதில் அறிவியல் முத்துக்கள் வாசிப்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து காடுகளின் அவசியம் குறித்து ஆரோவில் பிச்சாண்டி குளம் காடு முனைவர் லூர்தநாதன் எஃபினல் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். பகல் 12:30 பன்னிசை மாலை டி எல் மகாராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், இதில் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பகல் 1:00 மகளிர் நேரம் குகரிஷோ. 2:15 என்றும் இனியவை. பிற்பகல் 2:40 மொழி பயிற்சியில் ஹிந்தி பாடம், ஆசிரியர் லட்சுமி சுப்பிரமணியன், மாணவி பிரதீக்ஷா, சென்னை ஏஞ்சல். பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை, 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், வி சந்தானம் அவர்கள் பாடியுள்ள விநாயகர் பாடல்கள், மாலை 4:00 ஒளிச்சித்திரம் அக்னி சாட்சி திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை எம் எஸ் விஸ்வநாதன், இயக்கம் கே பாலச்சந்தர், மாலை 5:00 பொன்மாலை பொழுது சிறகு எனும் தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம், மாலை 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 6:00 முதல் 6:10 வரையிலும், 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம், மாலை 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், இதில் நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து புதுச்சேரி குருமாப்பேட் பெருந்தலைவர் காமராசர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் ஓய்வு பெற்ற முன்னாள் முதல்வர் முனைவர் என் விஜயகுமார் அவர்களின் உரை, தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 ரவி வாஸ்ரீய அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் சுமித் சிங் பதம் சித்தார், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 பிற்பகல் 3:15 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

நேர்களை பாண்டிச்சேரியை பத்தி தெரிஞ்ச சில விஷயங்கள், தெரியாத பல விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தினம்தோறும் நம்ம காலை 8:02 நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேளுங்க. இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஏரியாஸ்க்கும் நம்முடைய ஆர்ஜிஸ் நேரடியா போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பேசி அந்த பகுதி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு, என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறது ரொம்ப அழகாவும் வரலாற்று ரீதியாக நம்மளோட பகிர்ந்துக்க போறாங்க. சோ நிகழ்ச்சியை மறக்காம கேட்கணும் அப்படின்னா, தினம்தோறும் காலை 8:02 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 புதுவியை பத்தி தெரிஞ்ச சில விஷயம், தெரியாத பல விஷயம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. மறக்காம கேளுங்க நம்ம புதுவை.

0: நேரம் 6:10 எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
1: ஆகாஷ்வாணி. இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில்
2: திருமுறை காட்டிய பிள்ளையார்
1: கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
3: இந்த நாள் இனிய நாள், முழு முதற் கடவுளான பிள்ளையார் பெருமானின் பிறந்த நாள். பிறந்த நாளை மன்னர்

0: நாள் மங்கலம் என கொண்டாடினர். பிள்ளை என்றால் எப்படி இருக்க வேண்டும்? குழந்தைகள் தாய் தந்தையே உலகமே என எண்ணி போற்றும்படி இருக்க வேண்டும். முருகப்பெருமானுக்கும் பிள்ளையாருக்கும் போட்டி. யார் உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு ஞானப்பழம். மயில் எடுத்து முருகப்பெருமான் செல்ல அம்மை அப்பனையே உலகமாக எண்ணி மும்முறை வலம் வந்து வெற்றி பெற்றார் பிள்ளையார். இது அவர் பெருமையை சொல்வதற்காக அல்ல. குழந்தைகள் பெற்றோரிடம் மதிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பிள்ளை யாரைப் போல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிள்ளையாரைப் போல் இருக்க வேண்டும் என கூறுவர். பிள்ளையார் எப்படி இருப்பார்? கரம் ஐந்து. கரம் என்றால் கை. அங்குசம், பாசக்கயிறு, மோதகம், அபயமுத்திரை என்று நான்கு கைகளில் நான்கு பொருள் வைத்திருக்கிறார். ஐந்தாவது நம்பிக்கை ஏற்படுத்தும் தும்பிக்கை. அது வலிமையின் அடையாளமாக கருதப்படுகிறது. யானையுடைய முகமும் ஓங்காரமும் ஒன்று போலவே இருக்கும். அவருக்கு பெரிய காது. அப்படியென்றால் என்ன பொருள்? நிறைய செய்திகளை கேட்க வேண்டும் என்று பொருள். ஒரு கையில் அங்குசம், நம்மை அடக்கும் கோலை பிறரிடம் கொடுத்துவிடக்கூடாது, நாம் தான் வைத்திருக்க வேண்டும் என கற்பிக்கிறார். இரண்டாவது கையில் பாசக்கயிறு. அது ஆசையே துன்பத்திற்கு காரணம், அதனால் ஆசையை விட்டுவிடுங்கள், விடவிட பேரின்பம் என கூறப்படுகிறது. மூன்றாவது கையில் மோதகம், கொழுக்கட்டை. உள்ளே பூரணம், இனிப்பு, வெளியே வெண்மை. அதுபோல வெளியில் தூய்மையாக இருக்க வேண்டும், உள்ளத்தில் இனிமையானவராக இருக்க வேண்டும் என கூறப்படுகிறது. நான்காவது கையில் அபயமுத்திரை. நான் உன்னை பாதுகாப்பேன் என உறுதி கூறுதல். தும்பிக்கை ஐந்தாவது கை, வலிமை, நுண்ணறிவு. ஊசியையும் எடுக்கும், தேக்கு மரத்தையும் தூக்கும், வளைந்து கொடுக்கும். தனக்கு வரும் துன்பத்தை தடுப்பது தும்பிக்கையே. அதனால்தான் பக்தர்களின் தடைகளை நீக்குபவர் பிள்ளையார் என கருதப்படுகிறது. பிள்ளையாருக்கு இன்னொரு பெயர் உண்டு, விக்னேஸ்வரன். விக்னம் என்றால் தடை, அதை நீக்குபவர். விநாயகர் என்றால் யாராலும் ஒப்பிட முடியாத நாயகர் என்று பொருள். அவருடைய தந்தத்திற்கு பல பெருமை உண்டு. மகாபாரதத்தை வேகமாக எழுத தன் தந்தத்தை உடைத்து எழுதியதாக கருதப்படுகிறது. எப்படி படிக்க வேண்டும், எப்படி சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் என கற்பிக்கிறார். அதனால்தான் ஏகதந்தர் என போற்றப்படுவதாக கூறப்படுகிறது. ஏகம் என்றால் ஒன்று, ஒரு தந்தம் உடையவர் என்று பொருள். இன்னொரு நிகழ்ச்சியும் உண்டு, என்னை யாரும் வீழ்த்த முடியாது என வேண்டி வரம் பெற்றிருப்பதாக கஜமுகாசுரன் கூறுகிறான். அவனை ஆயுதத்தால் வீழ்த்த முடியாத பொழுது தந்தத்தையே ஆயுதமாக எடுத்து அவனை வீழ்த்தியதாக கதை உண்டு. மேலும் அவனை தன் காலடியிலேயே எலியாக மாற்றி வைத்துக் கொண்டார். எதிரிக்கும் அடைக்கலம் கொடுத்த பெருமை பிள்ளையாருக்கு உண்டு. ஐந்து கரத்தனை, யானை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என திருமந்திரம் பாடிய திருமூலர் போற்றுகிறார். தாய் குளிக்கச் செல்லும் பொழுது மகனை காவலுக்கு வைத்துக் கொள்வது போல பார்வதி மஞ்சளை பிடித்து ஒரு உருவத்தை உருவாக்கியதாக கருதுவர். அப்படி உருவான குழந்தையே பிள்ளையார். பிள்ளையார் அனலாசுரன் என்னும் அசுரனை விழுங்க வயிற்றில் அனல் பற்றி கொள்கிறது. அதை அணைக்க அருகம்புள்ளை கொடுத்ததாகவும் ஒரு கதை உண்டு. தேவார திருமுறைகளை நம்பியாண்டார் நம்பி தேடிக் கொண்டிருந்தார். அப்பொழுது பிள்ளையார் இங்கேதான் இருக்கிறது என மேல் நோக்கி விரலை காட்டியதாக கூறுவர். அந்த இடத்திலிருந்து தொகுத்ததுதான் பன்னிரு திருமுறைகள். அதனால் திருமுறை காட்டிய பிள்ளையார் என போற்றப்படுகிறார். தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழருக்கும் அருளிய பிள்ளையாரை கொண்டாடுவோம், வளமாக வாழ்வோம்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில்
2: திருமுறை காட்டிய பிள்ளையார்
1: கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

இயங்கும் நிறை இறையாம், முழுமுதற் கடவுளாம், விநாயக பெருமானை தொழுதிடுவோம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் நேரம் 6:15.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி திங்கள் 28 நாள், திங்கட்கிழமை. நேரம் 6:35. இன்றைய உழவர்களுக்கான செய்திகளில் குதிரைவாளி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: கண்ணு கெட்டின தூரத்துல வர்றது காத்த முத்து போல இருக்குது. இரு, கிட்ட வந்தா தெரியும். காத்து முத்தே தான். காத்து முத்த, காத்து முத்த, இங்க பாருப்பா, இங்க பாருப்பா, சாம வாயில இருக்கிறான், உரங்கள் எல்லாம் போட்டுன்னு இருக்கிறப்பா.
1: ஓஹோ, சரிப்பா சரிப்பா, என்ன போட்டு முடிச்சிட்டியா? என்ன இருக்கா?
0: போட்டு முடிச்சுட்டு கரையாடுறேன்.
1: சரிப்பா.

0: மாத்திட்டு வந்து உட்காருப்பா. என்னப்பா அப்படி வேர்த்து கொட்டுதே?
1: காலை நேரத்துல இவ்வளவு வெயிலா இருக்குதுப்பா.
0: எப்பா கருத்தமுத்த, இந்தாப்பா இந்த கஞ்சிய குடிப்பா.
1: என்ன கஞ்சி காத்தமுத்த?
0: எப்பா குதிரைவாளியில கஞ்சி செஞ்சு எடுத்து வந்தோம்ப்பா.
1: குதிரைவாளியில கஞ்சியா?
0: ஆமாப்பா, குதிரைவாளி எந்த அளவுக்கு நல்லது தெரியுமா உடம்புக்கு?
1: ஏன் காத்தமுத்த, நம்ம அரிசி கஞ்சியோடவா குதிரவாளி கஞ்சி நல்லா இருக்கும்?
0: எப்பா அரிசி கஞ்சியை விட குதிரவாளி கஞ்சியில அமோகமா சத்து இருக்குப்பா. இரும்பு சத்து அளவுக்கு அதிகமா இருக்குது.
1: ஓஹோ,
0: அதுவும் குறிப்பா வந்து கர்ப்பிணியா இருக்காங்கல்ல பெண்கள்.
1: ஆமா,
0: அவங்க எல்லாம் குதிரவாளி சாப்பிட்டா அவங்களுக்கு இரும்பு சத்து பற்றாக்குறையே வராது. இது போக மலச்சிக்கலே இல்லாம பண்ணிடுப்பா. அந்த அளவுக்கு நார் சத்து உடையதுப்பா குதிரவாளி.
1: ஓஹோ,
0: ஆமாப்பா
1: நல்ல உடம்புக்கு நல்லது பழுது இந்த கஞ்சியா.
0: எப்பா மூல நோயின்னு சில பேர் கஷ்டப்படுறாங்கல்ல.
1: ஆமாப்பா,
0: அந்த மூல நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த குதிரவாளிக்கு இருக்குதுப்பா.
1: காதுமுதா, எங்க பக்கத்து வீட்டு தம்பி இந்த மூல நோயில்தான் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நீ சொல்ற மாதிரி இந்த கஞ்சிய குடுக்க சொல்றப்பா இருக்க.
0: ஆமாப்பா, இது போக நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது, ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துது.
1: ஓஹோ,
0: இதுக்கு மேல உனக்கு என்ன தெரியணும்?
1: ஒரு மனுஷனுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன்.
0: இதுக்கு மேல இன்னும் நிறைய சத்தெல்லாம் இருக்குதுப்பா.
1: அப்படியா, சொல்லு சொல்லு சொல்ல.
0: குதிரவாளிய சாப்பிட்டோம்னா இதயம் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்குமா?
1: ஆஹா,
0: உடல் எடைய குறைக்குது. இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால உடம்புல வந்து இந்த அனிமிக்குன்னு சொல்றாங்க இல்லையா, சோர்ந்து போயிருக்காங்களே வெளிரு வெளிரு, அந்த பிரச்சனையே இருக்காதுப்பா. குதிரவாளி கஞ்சி எங்க வீட்டுல இருந்துச்சு, சரி வயலுக்கு போறமே நம்ம கருத்தமுத்துக்கு குடுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தோம்ப்பா.
1: நல்ல மனசுப்பா உனக்கு. காதுமுத்த, நீ சொன்ன மாதிரி சோளம், கம்பு, கேழ்வரகு, தெனை, வரகு, பனிவரகு, சாம, இந்த சிறுதானியங்கள் எல்லாம் பயிரிட சொன்ன,
0: பயன்படுத்திக்கலாம். நம்ம ஆடு மாடுகளுக்கு தீவன பயிராகவும் பயன்படுத்தலாம். பொதுவா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த மாதிரி மாநிலங்கள் எல்லாம் அதிகமா பயிரிடுறாங்க. எப்படியாப்பட்ட மண்ணிலையும் வளரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா.
1: சரி சரி சரி.
0: தரம் குறைஞ்ச மண்ணுல கூட வளரக்கூடியது, மண் உவர்ப்பா இருக்குன்னா கூட அதெல்லாம் தாங்கி வளரக்கூடியது.
1: கருத்தமுத்தா, செம்மண் கலந்த இருமாடு மண்ணுப்பா ஏன் மண்ணா?
0: கருத்தமுத்த, மண் உவர்ப்பா இருந்தாலும் வளரும்னு சொன்னேன்.
1: ஓஹோ,
0: தண்ணி தேங்கி நிக்க கூடிய வயலா இருந்தாலும் வளரும்னு
1: சொன்னேன்.
0: ஆனா செம்மண் அப்புறம் இருமண் கடந்த அந்த நிலம் இருக்கு இல்லையா, ஓ நிலம் மாதிரி.
1: ஆமா,
0: அதுல அமோகமா விளையும்ப்பா.
1: பரவாயில்ல.
0: ஆமாப்பா.
1: சரி காதமுத்த, இந்த குதிரவாளிய பயிரிடுவதற்கான அந்த பருவங்கள் பத்தி சொல்லலாம்.
0: இரவையில நீ பயிரிட போற, தண்ணி வசதி இருக்கு அப்படின்னா சித்திரப்பட்டம், ஆடிப்பட்டம், அப்புறம் மார்கழி பட்டம்,
1: ஓஹோ
0: இதுல எல்லாம் பண்ணலாம்.
1: சரி,
0: இல்ல கொஞ்சம் மேட்டு பங்கா இருக்கு, எனக்கு தண்ணி மேல ஏறாதுப்பா, ஏதோ மழை கடையை நம்பிதான் ஓட்டி ஆகணும் அப்படின்னா மானாவாரியா ஆடி புரட்டாசி பட்டங்கள்ல பயிரிடலாம்.
1: ஓஹோ, எல்லா பருவங்களும் பயிரிடலாமோ?
0: ஆமாப்பா, முன்னாடியே கோடை உழவு போட்டு நீர் பிடிக்கிற தன்மையா நம்ம வயல்ல கொஞ்சம் அதிகப்படுத்திடணும். அப்புறம் களை இதெல்லாம் இல்லாமையும் நம்ம பாத்துக்கணும். விதைப்பு செய்யறதுதான் இதுல ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அதுக்கும் விதைப்பான் கொண்டு விதைப்பு செஞ்சோம்னா நமக்கு அந்த மண்ல ஈர
1: செடிக்கு செடி 22 சென்டிமீட்டர்,
0: செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர். இந்த அளவுல வந்து பயிர் இடைவெளிய நம்ம பராமரிக்கணும். அப்பதான் செடி நல்லா கிளைச்சி நமக்கு நல்ல மகசூலை கொடுக்கும்.
1: அப்புறம் காதமுத்த, முக்கியமா அந்த உர நிர்வாகம் அதை பத்தி சொல்லு. அப்பதான் குதிரவாளி அமோகமா விளைச்சலா விளையும்.
0: ஆமாப்பா, 1 ஹெக்டேர் நிலத்துக்கு 5 டன் மக்கிய தொழு உரத்தை கடைசி உழவின் போது நம்ம பரப்பி அப்புறம் உழவணும். மண் பரிசோதனை செஞ்சு அதுக்கு ஏற்ப உரமிடுறது நல்லது. சரி, அப்படி நமக்கு வசதி இல்ல, வாய்ப்பு இல்ல அப்படின்னா 1 ஏக்கருக்கு 40 கிலோ தழைச்சத்து, 20 கிலோ மணிச்சத்து, இத வந்து நம்ம போடணும். விதைக்கும் போதே அந்த மணிச்சத்தை அடியுரமா ஃபுல்லா போட்டுடணும்.
1: சரி,
0: தழைச்சத்தை மட்டும் கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு போடணும். பாதி அளவை முதல்ல போட்டுட்டு அப்புறம் பாதி

0: அளவு வச்சுக்கணும். மழை கிழ பெஞ்சு மண்ணில் ஈரத்தன்மை இருக்குன்னா நம்ம பிரிச்சு 25வது நாள் 40வது நாளில் 2 தரையா போட்டுக்கலாம். இல்ல தண்ணி கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா ஒரே தடவையா 2வது தர போடுறப்ப 50 விழுக்காட்டையும் நம்ம பயன்படுத்திடணும்.
1: சரி. அப்புறம் கதை மூத்த, குதிரவாளி பயிரிடுதல களை எல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதனால இந்த களை நிர்வாகம், நீர் நிர்வாகம், பயிர் பாதுகாப்பு, அப்புறம் முக்கியமா அந்த அறுவடை, அப்புறம் சேமிப்பு, இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுப்பா.
0: களை அப்படின்னா நம்ம பாக்கணும்ப்பா, 2-3 தடவை எடுக்க வேண்டியிருக்கும். கை களையா எடுத்துட்டோம்னா நம்ம நல்லது. பொதுவா கோடை உழவு செஞ்சுட்டு அப்புறம் நம்ம பயிர் பண்றோம்னா களை இருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாம போயிடும்.
1: சரி சரி.
0: அப்புறம் நீர் நிர்வாகம் அப்படின்னா இரவையா இருந்தா விதைத்த நாள் விதைத்த 3வது நாள் நம்ம தண்ணி கட்டணும்.
1: ஓஹோ.
0: அப்புறம் 10-15 நாளைக்கு ஒரு தடவை தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி காட்டினோம்னா போதும். மானாவாரியா இருந்ததுன்னா பயிருடைய அந்த முக்கிய நிலைகள் பூக்கிற தருணம், பால் பிடிக்கிற அந்த தருணம், இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம பக்கத்துல ஏதாவது பண்ண கூட்ட வச்சுக்கிட்டு அந்த தேங்கி இருக்கிற நீரை எடுத்து ஒரு தடவை நல்லா தெளிச்சு விட்டோம்னாதான்ப்பா நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும்.
1: ஓ சரி சரி சரி.
0: பயிர் பாதுகாப்புன்னா ஒன்றும் இல்லப்பா, இது எந்த பூச்சியும் அதிகமாக ஒன்றும் தாக்காது, பூஞ்சானமும் அதிகமாக தாக்காது, ஒன்றும் இல்லை. சரியான பருவத்தில் நம்ம பயிர் செஞ்சோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா.
1: சரி சரி.
0: அப்புறம் கடைசியாக என்ன கேட்டால் அறுவடையும் அப்புறம் சேமிக்கிறத பற்றி கேட்டீங்க. ஒன்றும் இல்லைப்ப, நல்லா கதிர் முற்றின பிறகு அறுவடை செய்யணும். அறுவடை செஞ்ச கதிர்களை களத்துல போட்டு நல்லா காய வச்சு அப்புறம் அடிச்சு தானியங்களை பிரித்து எடுத்துடணும். அந்த தானியங்களை நல்லா காய வச்சு சுத்தம் செஞ்சு காற்று புகாத ஒரு பேக்ல போட்டு நம்ம நல்லா கட்டி வச்சிட்டோம்னா ரொம்ப காலத்துக்கு பயன்படுத்திக்கலாம். தானியங்களை பிரிச்ச பின்னாடி அந்த தட்டை கிடக்குது இல்ல, அதை நல்லா உலர்த்தி அதை நம்ம எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கட்டி அப்படியே சேமிச்சு வச்சுக்கிட்டோம்னா வருஷம் முழுக்க கால்நடைகளுக்கு தீவனமா கொடுக்கலாம்ப்பா. இவ்வளவு விஷயம் இருக்குதுப்பா. குதிரவாளி சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நிறைய சத்தும் உடையது.
1: ஆமா,
0: இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீல.
1: ஆமா,
0: அடுத்ததான் நீ குதிரவாளியும் பயிர் பண்ணு.
1: ஓ, நீ சொல்ற மாதிரி குதிரவாளியும் நல்லா பயிரிட்டு நல்ல அமோக விளைச்சல காண்றோம்பா.
0: சரிப்பா சரிப்பா.
1: நம்ம ஊர்லயா, நான் தான் சிறுதானிய பயிர்கள் சோளம், கம்பு, கேழ்வரகு, தென, வரகு, பனிவரகு, சாம இதெல்லாம் பயிரிட்டான். இப்ப குதிரவாளியும் பயிரிடுறான். அதனால யாருக்காவது சிறுதானியங்கள் வேணும்னா கருத்து மூத்த தொடர்பு கொள்ளுன்னு சொல்லி வைப்பா.
0: சரிப்பா சரிப்பா. முக்காவாசி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுப்பா, நீ தான் சிறுதானிய பயிர் பண்றேன்னு. இப்ப குதிரவாளியும் பண்ண ஆரம்பிச்சிட்டீல, எல்லாரும் உன்னை தேடி வருவாங்கப்பா, கவலையே படாதப்பா. சரி கருத்து முத்த, அப்ப நான் கலவட்டுமா?
1: சரி கருத்து முத்த, பாத்து போயிட்டு வா.
0: எப்பா தூக்கு செட்டி கொடுத்தன குதிரவாளி கஞ்சி குடிச்சு முடிச்சிட்டியா? பாத்திரத்தை கொடுப்பா.
1: இந்தப்பா கருத்து முத்த, நம்ம பேசிட்டே இருக்கும்போது நீ கொடுத்த அந்த சொம்புல குறவு குட்டி தண்ணியில போட்டு வச்சுனா அதை எடுத்து அந்த பாத்திரத்துல போட்டு மூடி வச்சுக்கிறா, அதை அப்படியே வீட்டுக்கு கட்டு போயிட்டு சமைச்சு சாப்பிடுப்பா.
0: சரிப்பா சரிப்பா. ஆமாப்பா, குறவு குட்டி ரெண்டும் பெருசா தான் இருக்கு. சரிப்பா சரிப்பா. மத்தியானம் வேணா வா, நம்ம வீட்டு பக்கம் மீன் குழம்பு சாப்பிடலாம்.
1: சாப்பிட வரோம் காத்த முத்த.
0: சரி போயிட்டு விட்டுமா?
1: சரி காத்த முத்த, பாத்து போயிட்டு வா.
0: சரிப்பா சரிப்பா.
2: நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான செய்திகளில் குதிரைவாளி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்தின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேர்களை இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாடு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிஜேபி சார்பில் வரும் 17ஆம் தேதி முதல் 1 மாதம் நாடு முழுவதும் சேவை உறுதியேற்பு இயக்கம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக 3,565 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லியில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின்

0: பொருளாதார உறவுகளுக்கான செயலாளர் திரு சுதாகர் டலேலா பல்வேறு துறைகளில் 50க்கும் மேற்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இது இந்தியாவின் தலைமை பொறுப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றும் அவர் குறிப்பிட்டார். ஐநா சபையில் சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரிக்ஸ் நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இந்தியா தன் உறவுகளை மேலும் வலுப்படுத்த விரும்புகிறது என்று அவர் கூறினார். பிஜேபி சார்பில் வரும் 17ஆம் தேதி முதல் ஒரு மாதம் நாடு முழுவதும் சேவை உறுதியேற்பு இயக்கம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதை நோக்கமாக கொண்டு இதுபோன்ற இயக்கங்கள் நடத்தப்படுவதாக கூறினார். பொதுமக்களின் பங்கேற்புடன் இந்த இயக்கம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி முதலமைச்சராகவும் பிரதமராகவும் 25 ஆண்டுகாலம் பொது சேவையை வரும் 17ஆம் தேதி நிறைவு செய்ய உள்ளதாகவும் அவர் கூறினார். திரு நரேந்திரமோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் சமூக கலாச்சார துறைகளில் பல்வேறு முன்முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட ஊக்கத்தொகையும் சேர்த்து வழங்கப்பட்டதாகவும் அரசு கூறியுள்ளது. நெல் வரத்தின் அடிப்படையில் தேவைக்கேற்ப மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்று நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறந்திட நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் மீனவர்கள் குடியிருப்புகள் அருகே புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவேக்கு அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் மாற்று இடத்தில் தலைமைச் செயலக கட்டடம் கட்டப்பட வேண்டும் என்று கூறினார். கடந்த 100 நாட்களில் 1,00,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ள நிலையில் அதனால் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப் போகிறது என்ற விவரத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் முளைக்காடு பகுதியில் உப்பளங்களை கையகப்படுத்தி கப்பல் கட்டும் நிறுவனம் தொடங்குவதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்செந்தூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், இத்திட்டத்தால் 50,000 உப்பள தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் இடதுசாரி கட்சிகள் தனித்து போட்டியிடுவது அவர்களுக்குரிய உரிமை என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விநாயகர் சதுர்த்தி இன்று வழக்கமான உற்சாகத்துடனும் பக்தி பெருக்குடனும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி விநாயகர் கோயில்களில் இன்று காலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சி மலைக்கோட்டை, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி, கோவை மாவட்டம் ஈச்சனாரி உட்பட மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள விநாயகர் கோயில்களில் இன்று காலை முதல் ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று விநாயகர் பெருமானை வழிபட்டு வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இன்று திருச்சி, மதுரை, திண்டுக்கல், சேலம், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலிருந்து 2,240 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர இதர ஊர்களிலிருந்து 420 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 3,565 சிறப்பு பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதவரம் பேருந்து முனையத்திற்கு 160 சிறப்பு பேருந்துகளும், கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கோயம்பேடு பேருந்து நிலையம்

0: நிலையத்திற்கு 370 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் அந்தந்த பேருந்து நிலையங்களிலிருந்து உடனுக்குடன் கூடுதல் பேருந்துகளை இயக்க போக்குவரத்து கழகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசு கூறியுள்ளது. ரயில் மூலம் சென்னை திரும்பும் பயணிகளின் வசதிக்காக சென்னை சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரம் ரயில் நிலையங்களிலிருந்து சென்னை மற்றும் புறநகரின் பல்வேறு பகுதிகளுக்கு கூடுதலாக மாநகர பேருந்துகள் இயக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச்செய்திகள். மேற்காசியா மோதலுக்கு தீர்வு காண வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. போலந்து எல்லை அருகே யுக்ரைன் பயணிகள் ரயில் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. தலைநகர் தில்லியில் வாகனங்களால் ஏற்படும் மாசு அதிகரித்துள்ளதால் கண்காணிப்பை தீவிரப்படுத்த தில்லி மாநில அரசு முடிவு செய்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் அனுமதியின்றி செயல்பட்ட 252 மதரசாக்களை மூடுவதற்கு அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மணிப்பூரில் நேற்று அடையாளம் தெரியாத தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். காவிரி நதியில் தொழிற்சாலைகளின் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கர்நாடக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அம்மாநில வனத்துறை அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்கரணை கிராமத்தில் நடுபழனி பாலமுருகன் தண்டாயுதபாணி திருக்கோயிலில் திருடப்பட்ட மரகத சிலை மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்ததாக 639 பேருந்துகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 30 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள 2 தொகுதிகளில் சோதனை என்ற பெயரில் வணிகர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்று வணிக அமைப்புகள் தேர்தல் ஆணையத்தை கேட்டுக் கொண்டுள்ளன. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில் 2715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தில்லியில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன் எடுத்தது. 157 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 13.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அபிஷேக் சர்மா அற்புதமாக விளையாடி 32 பந்துகளில் 82 ரன் குவித்தார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. துபாயில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 183 ரன் எடுத்தது. 184 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இலங்கை 20 ஓவரில் 111 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஸ்ரீசாரணி 4 விக்கெட்டுகளையும், தீப்தி சர்மா 3 விக்கெட்டுகளையும், ஷஃபாலி வர்மா, பிரேமா ராவத், கிராந்தி கவுட் ஆகியோர் தலா 1 விக்கெட்டை வீழ்த்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாடு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிஜேபி சார்பில் வரும் 17 தேதி முதல் 1 மாதம் நாடு முழுவதும் சேவை உறுதியேற்பு இயக்கம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக 3,565 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55, 18 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் கோலாகல 20வது ஆண்டு துவக்க விழா செப்டம்பர் 10 முதல் 17 வரை. ஏராளமான ஆஃபர்கள் மற்றும் கிப்டுகள். ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: 20ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
3: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
2: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
5: இந்திய அரசியலமைப்பு

0: மாவட்டமும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும். தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.
1: 1972 நடைபெற்ற மனித சூழல் தொடர்பான ஸ்டாக்ஹோம் மாநாட்டின் தீர்மானங்களின்படி மக்களின் உடல் நலம் மற்றும் பாதுகாப்பிற்கும் அதேபோல் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களுக்கும் அச்சுறுத்தலாக அமையும் பரந்த அளவிலான சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை கையாளுவதற்கு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான மற்றும் விரிவான சட்டம் இருப்பது பொருத்தமானது என வலியுறுத்தப்பட்டது. இந்த பின்னணியில் 1974 நீர் மாசுபாட்டை தடுப்பது மற்றும் கட்டுப்படுத்துவது சட்டம், 1977 நீர் மாசுபாட்டை தடுப்பது மற்றும் கட்டுப்படுத்தும் செஸ் சட்டம், 1981 காற்று மாசுபாட்டை தடுப்பது மற்றும் கட்டுப்படுத்துவது சட்டம் ஆகிய சட்டங்கள் இந்திய நாடாளுமன்றத்தால் 1974 முதல் 1986 வரை பல்வேறு சட்டங்கள் இயற்றப்பட்டு இவற்றை செயல்படுத்தும் பொறுப்பு மத்திய மற்றும் மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இவ்வாறு நீர் மற்றும் காற்று மாசுபாடு தொடர்பான குறிப்பிட்ட பிரச்சனைகளை மட்டும் கையாளும் வகையில் முந்தைய சட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தன. ஆனால் சுற்றுச்சூழல் என்பது நீர் மற்றும் காற்று மட்டுமின்றி நிலம், ஒளி, அபாயகரமான பொருள்கள், உயிரியல் வளங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதாகவும், எனவே சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அனைத்து முக்கிய அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு விரிவான சட்டத்தின் தேவை ஏற்பட்டது. இதன் விளைவாக 1986 இந்திய நாடாளுமன்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் அதன் தரத்தை மேம்படுத்துவதற்கும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் மத்திய அரசு பரந்த அளவிலான அதிகாரங்களை வழங்கிய முக்கியமான மத்திய சட்டமாக இச்சட்டம் அமைந்தது. இச்சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட விதிமுறைகள் மற்றும் அறிவிப்புகளை செயல்படுத்துவதற்கான பொறுப்பு தேவைக்கேற்ப மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பல்வேறு துறைகள், அதிகாரிகள் மற்றும் பிற அமைப்புகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து செயல்படுவதற்கான விரிவான சட்ட கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. காலப்போக்கில் மாறிவரும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த பல்வேறு சுற்றுச்சூழல் தொடர்பான சட்டங்களிலும் தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக இந்திய வனச்சட்டம், தொழிற்சாலைகள் சட்டம், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம், தொழில் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்டங்களில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளால் ஏற்படும் இழப்புகளுக்கு விரைவான நிவாரணம் வழங்குவதற்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கும் புதிய சட்டங்களும் இயற்றப்பட்டன. இவற்றில் குறிப்பிடத்தக்கவை பொது பொறுப்பு காப்பீட்டு சட்டம் 1991, தேசிய சுற்றுச்சூழல் தீர்ப்பாய சட்டம் 1995. இதனை தொடர்ந்து சுற்றுச்சூழல் தொடர்பான வழக்குகளை திறம்பட கையாளுவதற்காக தேசிய சுற்றுச்சூழல் மேல்முறையீட்டு ஆணைய சட்டம் 1997 போன்ற சட்டங்கள் உருவாக்கப்பட்டன. இவ்வாறு இந்திய அரசியலமைப்பு சட்டம் மட்டுமல்லாமல் பல்வேறு நாடாளுமன்ற சட்டங்கள் மற்றும் நீதித்துறை தீர்ப்புகளும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வலுவான சட்ட அடித்தளத்தை ஏற்படுத்தியுள்ளன. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்பது அரசின் கடமை மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை கடமையாகும்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இந்திய அரசியலமைப்பு சட்டமும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும். தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் கோலாகல 20வது ஆண்டு துவக்க விழா செப்டம்பர் 10 முதல் 17 வரை. ஏராளமான ஆஃபர்கள் மற்றும் கிப்டுகள். ராம் தங்கநகை மாளிகையின் நேரு வீதி, புதுச்சேரி. தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். புதுடெல்லியில் நடைபெற்ற 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு நேற்று நிறைவடைந்தது. பிரிக்ஸ் அமைப்பின் பன்முகத்தன்மை அதன் அடையாளமாகவும், ஒத்துழைப்பு அதன் உத்வேகமாகவும், அந்த அமைப்பின் முன்னேற்றம் மனித குலத்தின் நலனுக்கு பங்களிக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சர் இளவரசர் திரு

0: ஃபைசல் பின் ஃபர்ஹான் அல் சவுதை சந்தித்து பேசினார். இவ்விரு தலைவர்களும் பிராந்திய மற்றும் உலகளாவிய நிகழ்வுகள் குறித்து தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஆயுர்வேதம் மற்றும் பிற பாரம்பரிய மருத்துவ முறைகளை மேம்படுத்துவதற்கு இந்தியா உறுதி பூண்டுள்ளது என மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நாளையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நம் பண்பாட்டு அடையாளங்களில் ஒன்றாகவும் பாரம்பரிய உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி விழா நம்மிடையே மத நல்லிணக்கத்தையும் சமுதாய ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் வளர்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார். காரைக்காலிலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள 7.5 கிலோ மெத்தாபெட்டமைன் என்ற போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இதில் தொடர்புடைய 4 பேரை கைது செய்துள்ளனர். சீனாவில் நேற்று நடைபெற்ற ஆசிய கோப்பை ஜூனியர் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவின் இறுதி ஆட்டங்களில் இந்தியா வென்றுள்ளது. ஆடவர் பிரிவின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி தென்கொரியாவை 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டது. மகளிர் பிரிவின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி சீனாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி தொடர்ந்து 3வது முறையாக பட்டத்தை வென்று சாதனை படைத்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: நேரம் 7:02. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
2: நேயர்கள் கேட்கவிருப்பது விளையாட்டுக் களம். இன்றைய நிகழ்ச்சியில் கரேத்தே குறித்து அதன் பயிற்சியாளர் புதுச்சேரி ஜி கரம்சந்த் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்களா?
4: நான் வந்து கராத்தே மாஸ்டராக இருக்கேன். கராத்தேல வந்து 6 டன் பிளாக் பெல்ட்டை வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியிலேயே நான் வந்து கராத்தே நேஷனல் மெடலிஸ்ட்டு அண்ட் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கிட்டே இருந்து கேஷ் அவார்டு எல்லாமே வந்து வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்நேஷ்னல் ஜட்ஜஸ் பாண்டிச்சேரியிலேருந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அண்ட் ஏசியன் கராத்தே ஃபெடரேஷன் ஜட்ஜாக ஃபஸ்ட்டு நான் தான் கம்ப்ளீட் பண்ணது. இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நான் பாண்டிச்சேரியோட ரெஃப்ரி கமிஷன் சேர்மனாகவும் இருக்கேன் அண்டு சவுத் இந்தியாவோட ரெஃப்ரி கமிஷன் மெம்பராகவும் நான் இருக்கேன். இப்போதைக்கு
3: ஸ்போர்ட்ஸில் நிறைய விளையாட்டுகள்லாம் இருக்குது, ஃபுட்பால், வாலிபால், கபடி இதெல்லாம் இருக்குது. நீங்கள் அந்த விளையாட்டில் ஆர்வம் செலுத்தாமல் எப்படி கராத்தேவை கற்றுக்க விரும்புனீங்க?
4: இந்த கராத்தே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைண்டு, பாடி அண்ட் பிரீத்திங் இது மூணுமே கம்பைன் பண்ணி தான் இந்த ஸ்போர்ட்ஸை வந்து நல்லா இது பண்ணுறது. இதில் என்னென்னா ஒரு டிசிஷன் மேக்கிங் இருக்கும். எப்போ வந்து அஃபென்சிவ் போகணும், எப்போ வந்து டிஃபென்சிவ் பண்ணணும், நம்ம கண்ட்ரோல், நம்ம ரொம்ப பொறுமையை இழக்காமல் பண்ணுற விஷயம், நிறைய விஷயம் இந்த கராத்தே ஸ்போர்ட்ஸில் வந்து பண்ணுறதுக்கு இருக்குது. மற்ற ஸ்போர்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே வந்து எடுத்தோடனே பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேட்மிண்டனோ டென்னிஸோ இதுக்கு நம்ம ஏதோ ஒரு பேட் இருந்தால் சரி, கிரிக்கெட் பேட், பட் இது அப்படி பண்ண முடியாது. இதுக்கு ப்ராப்பரான ஒரு கோச் தேவைப்படுறாங்க, இதுக்கான ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ஒரு இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். இது எல்லாமே இதில் வந்து ஸ்போர்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளினாக மெயினாக இருக்கிற ஸ்போர்ட்ஸ். ஸோ அந்த வகையில் பார்த்தா
3: என்னோட தெரிஞ்சு தான் நீங்கள் உங்களுக்கு ஆர்வம்.
4: ஆமாம், அது ஆமாம். அதனால தான் இதில் வந்து மைண்ட் கண்ட்ரோல், டிசிஷன் மேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் எப்போ வந்து என்ன பண்ணணுன்ற இருக்குது எல்லாமே இதில் வந்து ஸ்போர்ட்ஸாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ்.
3: இப்போ கராத்தே கற்றுக்கணுன்னா எந்த வயசுலேருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம்?
4: ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்டே வந்து 4 இயர்ஸ்லேருந்தே இருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. இப்போ நீங்கள் 90 வயசுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் கராத்தே மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அதே சமயம் இப்போ வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்கூல்லே நடத்துகிறாங்க. ஸ்கூல் கேம் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து காலேஜ் போகும்போது யூனிவர்சிட்டி கேம் இருக்குது, அது ஃபார்ம் 3 சொல்லுவாங்க. ஸ்கூல் கேம் வந்து ஃபார்ம் 4 சொல்லுவாங்க. நேஷ்னல் கேம் ஃபார்ம் 2 வரும் அண்ட் இன்டர்நேஷ்னல் வந்து ஃபார்ம் 1 வரும். இது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. எந்த ஏஜ் கேட்டகிரிலையும் நம்ம வந்து இப்போது கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் ஈவன் தோ ஒன்ஸ் நீங்கள் ரிட்டையர் ஆனாலுமே இது கண்டினியூ பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் இது.
3: ஆரம்ப நிலை அதிலிருந்து மேம்பட்ட நிலை வரை என்னென்ன பெல்ட்டுகள்லாம் இருக்குது அதை பற்றி சொல்லுங்களேன்.
4: இப்போ கராத்தே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒயிட் பெல்ட்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு சர்டன் டைம் பீரியட் நம்ம வந்து சிலபஸ் மாதிரி இது வந்து ஒரு கட்டாஸ் வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் டோர்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எப்படி வந்து விளையாடி எத்தனை வின் பண்ணுறாங்க அதையும் நாங்கள் கன்சிடர் பண்ணி தான் பெல்ட் கிரேடிங் வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டுனே எல்லோ ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஒரு பேசிக், எல்லோ டு ஆரஞ்சுன்றது ரொம்ப பேசிக், அண்ட் க்ரீன், ப்ளூ, பர்பிள்ன்றது ஒரு இன்டர்மீடியட் டிப்ளமா மாதிரி. நெக்ஸ்ட் பிரவுன் பிளாக்

0: அவங்க வந்து ஒரு அட்வான்ஸ் நம்ம ஒரு காலேஜ் ஸ்டேஜுக்கு வர்ற மாதிரி, அதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் கராத்தேவும் ஸ்டார்ட் ஆகும். பிளாக் பெல்ட்லேருந்து டேன் கிரேடிங் ஸ்டார்ட் ஆகிடும். டேன் ஒன், டேன் டூ, டேன் த்ரீன்னு டென் வரைக்கும் போவோம்.
1: ஆரம்ப நிலை மாணவர்களுக்கு நீங்கள் என்னென்ன பயிற்சியெல்லாம் கொடுப்பீங்க?
0: ஃபஸ்ட்டு பேசிக் ஃபவுண்டேஷன், எடுத்தோடனே அட்வான்ஸ் நம்ம போக மாட்டோம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து ஸ்ட்ராங்காக வந்து அதில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி தான் நாங்கள் பண்ணுறது. பஞ்சஸ்ஸு, பிளாக்ஸு, இந்த கிக்ஸ் பண்ணுறது எப்படி, அண்ட் பேசிக் கட்டாஸ், இதில் வந்து பேசிக்ஸ் கட்டாஸ் நிறையாவே இருக்குது. ஜூனியனோன்லேருந்து பீனான் கட்டாஸ் நிறையா இருக்குது. அதெல்லாமே நாங்கள் ட்ரெயின் பண்ணி, அதை ட்ரெயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து டோர்னமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலுமே புது என்விரான்மெண்ட்டு நம்ம போகும்போது அவங்களுக்கு அந்த ஃபியரு இது எல்லாமே வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக டோர்னமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அது எல்லாமே வந்து இதில் கன்சிடர் பண்ணுவாங்க.
1: ட்ரெஸ் கோடெல்லாம் சொல்லுங்களேன்.
0: ஒயிட் இதுவாக தான் இருக்கும், அப்பர் அண்ட் லோயர். அண்ட் அதுக்கு பெல்ட்டு கம்பல்சரி பண்ணுறோம். அண்ட் இது கட்டாஸ் பண்ணும்போது நம்ம இதில் வந்து எந்த ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்லாம் இருக்காது, அந்த ட்ரெஸ் அண்ட் பெல்ட் போட்டு கட்டாஸ் பண்ணுவாங்க. வேறஸ் இந்த குமித்தை நான் சொன்ன இந்த ஃபைட்டிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 14 வந்து கம்பல்சரி ஹெட் கார்ட் போடணும், தலையில் வந்து அடிப்படாமல் இருக்குது அண்ட் ஹெட் கார்டு கம்பல்சரி. அது மட்டும் இல்லாமல் க்ளவுஸ் அண்ட் சின் பேட், அந்த லெக்கு, செஸ்ட் கார்டு, கிரெயின் கார்டு, இதெல்லாமே வந்து பசங்களோட சேஃப்டிக்காக இப்போ ஸ்போர்ட்ஸில் வரும்போது வேர்ல்டு கேம், ஏசியன் கேம்ஸ் என்ன இப்போ எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸில் இன்ஜுரி ஆகாமல் இருக்கணும் மெயின் விஷயம். ஸோ அந்த விஷயத்தை வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து எக்யூப்மெண்ட் வந்து பசங்களுக்கு எந்த ஒரு இன்ஜுரி ஆகாத அளவுக்கு வந்து எக்யூப்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க.
1: இப்போ டெய்லியும் மாணவர்கள் இல்லை பெரியவர்கள் கராத்தே பயிற்சியில் கலந்துக்கிறவங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி அதை ஸ்பெண்ட் பண்ணி அவங்க விளையாடலாம், காலையிலும் சரி மாலையிலும் சரி?
0: ஜென்ரலாக பார்த்தா ஒரு 1.5 hours மார்னிங் அண்ட் ஈவினிங் இப்போதைக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஏசியன் சாம்பியன்ஷிப், ஏசியன் கேம் போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலைல 4 மணி நேரம் அண்ட் ஈவினிங் 4 hours வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எந்த அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்களோ அது தகுந்த மாரி அது வந்து மாறும். ஏன்னா ஃபுல் ப்ராக்டிஸுமே நல்லது கிடையாது, ப்ராக்டிஸ் அண்ட் ரெஸ்ட் ப்ராப்பர் வேணும். அதே சமயம் நியூட்ரிஷன் இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் வந்து இது பண்ணுறோம் நாங்கள் எல்லாருமே. அதில் பார்த்தீங்கன்னா மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே சண்டே போவோம். டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே அவங்களோட ரெக்கவரி டைமுக்காக நாங்கள் வந்து அதை விட்டுருக்கோம். இப்போ ஸ்கூல் வைஸாக எடுக்கிறது வேறு, நாங்கள் வந்து வச்சுருக்கிறது டோஜோன்னு சொல்லுவாங்க. டோஜோன்றது வந்து ஒரு மேட் ப்ராப்பர் அண்ட் மிரர் இது எல்லாமே வந்து ஒரு நாங்கள் ப்ரொவைட் பண்ணி அதில் ஒரு பிளேயருக்கு டோர்னமெண்ட்டுக்காகனா ஒரு இது பண்ணுறது. இது பேசிக் வந்து வேறு இடத்துல இப்போ ஸ்கூல் இது பண்ணுறாங்க இல்லை ஸ்கூல் கிரவுண்டில், அது வந்து வேறு ப்ரொசீஜர். இது நேஷ்னல் லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற இடம் தான் நாங்கள் எங்களோட. இப்போ ஏன்னா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி நான் ஒரு நேஷ்னல் மெடலிஸ்ட்டு அண்ட் இன்டர்நேஷ்னல் ஜட்ஜஸ் இருக்கும்போது இப்போ நாங்கள் ஸ்டேட் மட்டும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல்லேருந்து இன்டர்நேஷ்னல். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட பசங்க, ரெண்டு பசங்க வந்து இன்டர்ஜோனில் வின் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்கூல் கேமில் என்னோடய பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர் ஜிம் எக்யூப்மெண்ட்டும் எங்கள் இதில் இருக்கும் அண்ட் கார்டியோ எக்ஸசைஸ் நாங்கள் கொடுப்போம். ஜிம் ஓரியன்டாக ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணுறோம் அண்ட் அட் த சேம் டைம் கராத்தே வந்து அதோட டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் அது ப்ரொவைட் பண்ணுறோம்.
1: கபடி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்ட அந்த விதிகள் பார்த்தீங்கன்னா கபடி கபடி கபடி கபடி அப்படியே போயிட்டு அவுட் பண்ணா ஒரு அவுட். அது போல உங்க அந்த கராத்தேவில எப்படி அந்த வின்னர் எப்படி சூஸ் பண்றீங்க?
0: ரெண்டு ஈவெண்ட் இருக்கு. ஃபஸ்ட் வந்து நம்ம கட்டா பத்தி பார்த்தோம்னா கட்டால வந்து ஒரு 10 கிரைட்டீரியா நாங்க பார்ப்போம். மேபி பவர், ஸ்பீடு, அவங்களோட டெக்னிக்கு, ப்ரீத்திங் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்ட்டு ஒரு 10 கிரைட்டீரியா நாங்கள் வந்து விதிமுறைகளை வந்து நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அவங்க கட்டாஸ் எப்படி பண்ணுறாங்க இதெல்லாமே வந்து கட்டாஸில் பார்ப்போம். இதே வந்து குமிதே ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்போர்ட்ஸ்லையும் இல்லாத மாதிரி இதில் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ட்ரோல் அட்டாக் தான், இன்ஜுரி ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்கோர், இப்போ நான் அடிக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க அடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து ஸ்கோர் கொடுப்போமே தவிர, அப்போ நான் நிதானமாக என்னோடய எவ்வளோ பொறுமை எனக்கு இருக்குது, நான் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நான் கரெக்டாக அடித்தா ஸ்கோர் எடுக்க முடிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு வந்து ஸ்கோர். இல்லை வந்து ஒன்று பஞ்சில் வந்து ஸ்கோர் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு பாயிண்ட்டு. இதே லெக்கை எடுத்து நீங்கள் வந்து முதல்ல என் பேக் சைடு, அதாவது உங்களோட ஃப்ரண்ட் சைடு ஹெட்டுக்கு கீழே எங்கள் அபோவ் பெல்விக் பவுண்டில் எங்கே அடித்தாலுமே 2 points வரும். அண்ட் ஃபேஸில் நீங்கள் அதேமாரி கிக்கை நீங்கள் அடிச்சிங்கன்னா 3 points. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து த்ரோ பண்ணலாம், த்ரோ பண்ணி அதை நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கன்னா அது 3 points வரும். ஸோ இதுதான் ஸ்கோரிங் க்ரைட்டீரியா இன் ஸ்போர்ட்ஸ்.
1: டூ வீலரில் போகும்போது போனோம் பார்ப்பாங்க பக்கத்தில் மாணவர்களோடு அந்த பயிற்சியாளர் பண்ணுவார், அந்த சவுண்டு வருது சார்
0: கே,
1: அது என்ன சவுண்டு சார், அது எப்படி சொல்லுவீங்க?
0: அது கே என்றது வந்து நம்ம ஒரு சவுண்டு கொடுக்கும்போது நம்மளோட இன்னர் எனர்ஜி வந்து நம்ம பவருக்காக ஜென்ரேட் பண்ணுற விஷயம் சார். அது நம்ம கே கத்தும் போது நம்மளோட பாடி அந்த வயிற்றுலேருந்து இது பண்ணும்போது அந்த ஸ்ட்ரென்த்னிங் அதிகமாகும். அண்ட் அதே சமயம் இன்னொரு கிரைட்டீரியாக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம்.

0: சம்டைம் என்ன ஆகிடும்னா, நம்ம ஈவெண்ட்டில் பண்ணும்போது மைண்ட் பிளாக் என்ற ஒரு விஷயம் இருக்குது. மைண்ட் பிளாக்னால் நம்ம பண்ணணும்னு நினைப்போம், அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு சரியாக வராது. நீங்கள் அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் ஒரு சவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரெயின் டக்குன்னு வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவே நீங்கள் ஃபைட் பண்ணும்போது இறங்கும்போது கத்துவாங்க, இது பண்ணுவாங்க. அதுக்கு எதுக்குன்னா அந்த டைமில் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட், நம்மளை சுற்றி ஃபியர், அது எல்லாமே வெளியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுற சவுண்டு தான் சார் அது.
1: அது அந்த சவுண்டு நீங்கள் பண்ணுங்களா அங்கே பண்ணாத
0: கே இந்த மாதிரி வந்து நாங்கள் யூஸ் பண்ணோம். ஸோ இது உங்களோட இன்டர்னல் எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது.
1: உங்கள் காம்படிஷன் நிறைய எடுத்துறீங்க இல்லையா மாணவர்களில், அதில் என்னென்ன பிரிவுகள் இருக்குது சார்? ஜூனியர், சப் ஜூனியர், சீனியர், அதுபோல் என்னென்ன?
0: சேம் எல்லா ஈவெண்ட்டில் இருக்கிற போல தான் இதுலேயும் வந்து சப் ஜூனியர் ஈவெண்ட் ஒன்று நடக்கும். கேடட் ஈவெண்ட் வந்து 15 to 16 அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் ஈவெண்ட்டு அண்ட் அண்டர் 21 ஈவெண்ட் அண்ட் அபோவ் 18 கேட்டகரி எல்லாமே சீனியராக கன்சிடர் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் எல்லா ஈவெண்ட்லேயும் வந்து வெயிட் கேட்டகரியாக பிரித்து, குமித்தில் பார்த்தா வெயிட் கேட்டகரியாக வரும், கட்டாஸில் பார்த்தா ஏஜ் கேட்டகரி தான் மெயினாக இருக்கும்.
1: அந்த ஒவ்வொரு பிரிவுக்கு சொல்லுங்களேன் வயசு, கேஜி அதெல்லாம் பண்ணுவாங்களா?
0: கட்டா குமித்துக்கு ஏஜாக பார்த்தீங்கன்னா சப் ஜூனியர் அண்டர் 14, அதுக்கப்புறம் 15 to 16 வந்து கேடட்னு சொல்லுவோம், அண்ட் 16 to 18 ஃபுல்லாகவே ஜூனியர்னு சொல்லுவோம். அண்டர் 21 ஈவெண்ட்டுன்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அபோவ் 18, அபோவ் 18ன்றது யார் வேணாலும்
1: பெரியவங்க
0: இருக்கலாம். அண்ட் இதில் குமித்தேன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் வந்துடும். அண்டர் 14 பார்த்தீங்கன்னா -20 kg, -25 kg, +30, அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு க்ரைட்டீரியா எங்களுக்கு வந்து லிஸ்ட் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபைட்டிங்க்கு வந்து பண்ணுறது.
1: இப்போ எந்தெந்த காம்படிஷன்லாம் ஸ்டூடெண்ட்டை தயார் பண்ணி கூட்டின்னு போயிருக்கீங்க? அதாவது ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவலு, நேஷனல் லெவலு, இன்டர்நேஷனல் லெவல், இதெல்லாம் கூப்பிட்டு போயிட்டுங்களா?
0: ஃபர்ஸ்ட் எக்ஸலன்ஸ் கராத்தே சாம்பியன்ஷிப் நடத்தினோம். பாண்டிச்சேரியிலேயே இது வரைக்குமே இந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து பங்கேற்றது கிடையாது. 1500 என்ட்ரிஸ் வந்து இந்த வாட்டி வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம்.
1: எங்கே நடத்தினீங்க?
0: இப்போ ராஜீவ்காந்தி இந்தோர் ஸ்டேடியம் உப்பளம்ல நடத்தினோம். அதில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி, இத்தனை ஸ்டேட்ஸ் வந்து பாண்டிச்சேரிக்கு முதல் முறையாக 1500 என்ட்ரின்றது இது வரைக்கும் நடக்காத விஷயம். இப்போ வந்து இந்த டைமில் வந்து நம்மளுக்கு நடத்தி இந்த டைம் ஈவெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்.
1: இப்போ கராத்தேக்கு எத்தனை அசோசியேஷன் இருக்குதுங்க?
0: மெயின் ரெண்டு இன்டர்நேஷ்னல் தான் வந்து இப்போதைக்கு ஏசியாவுக்கு ஏசியன் கராத்தே ஃபெடரேஷன், வேர்ல்டுக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கராத்தே ஃபெடரேஷன். ஸோ இதுதான் நம்ம இந்தியா வந்து கராத்தே இந்தியா ஆர்கனைசேஷன் மூலமாக இப்போதைக்கு நம்ம டைஅப் பண்ணியிருக்கோம். பாண்டிச்சேரியில் யார் இப்போதைக்கு அஃபிலியேட்டட்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கராத்தே அசோசியேஷன் ஆஃப் புதுச்சேரி தான் இருக்காங்க.
1: ஸ்போர்ட்ஸு அந்த விங்கில் நீங்கள் அதாவது பதிவு பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் அதாவது உதவிகள் கேட்டால் செய்கிறாங்களா?
0: நான் படிக்கும்போது ஸ்டேட்டில் வின்போது 3000 ரூபா கொடுப்பாங்க. 2002-2003 பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து சாய் மூலமாக ஸ்டேட்டில் வின் பண்ணுறதுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க.
1: ஊக்கத்தொகை
0: ஊக்கத்தொகை 3000 ரூபா ஸ்டேட்டில் வின் பண்ணோம். நேஷனலில் வின் பண்ணால் கோல்டுக்கு 5 lakhs கொடுத்தாங்க. நான் வந்து சில்வருக்கு 2.5 lakhs வரைக்குமே நான் வந்து கவர்மெண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணாங்க. இப்போ தான் ஓரளவுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ பிடி உஷா இருக்கிறவங்க, ஐஓஏல இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் நிறையா ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அண்டு மியாஸ்லேருந்து அவங்களுமே வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமும் நம்ம ஒலிம்பிக் மெடல் எடுக்கணும், இன்டர்நேஷ்னல் மெடல் இந்தியாவுக்கு வேணுன்றது இப்போ ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஹோப்ஃபுல்லி வந்து பாண்டிச்சேரியிலையும் அந்த ப்ராப்ளம்லாம் ரிசால்வ் ஆகி எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத நம்புகிறோம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது விளையாட்டுக்களம்.
3: தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னையஞ்சல்.
4: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார். பிஜேபி ஆளும் 21 மாநிலங்களில் 2029 ஆண்டுக்குள் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை பிரச்சினை குறித்து விவாதிக்க ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே இன்று நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார்.

நாட்கள் நடைபெற்ற உச்சிமாநாட்டின் முக்கிய தருணங்களை கொண்ட காணொலி ஒன்று பிரதமரின் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த காணொலியில் பிரிக்ஸ் அமைப்பு மூலம் இந்தியா நட்பு, கூட்டு செயல்பாடு மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்தியுள்ளது என்று பிரதமர் ஆற்றிய உரையின் ஒரு பகுதி இடம்பெற்றுள்ளது. இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட தலைவர்களில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் மற்றும் அபுதாபி இளவரசர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹியான் ஆகியோர் முக்கியமானவர்கள். இவர்களுடன் பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்தும் பேச்சுக்கள் நடத்தினார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுகள் 2029 பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்தும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது சிவில் சட்டம் ஏற்கனவே பல மாநிலங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், 2029 21 இது அறிமுகப்படுத்தப்படும் என்று தமக்கு முழு நம்பிக்கை உள்ளதாகவும் கூறினார். முத்தலாக் முறை ஒழிக்கப்பட்டுள்ளதன் மூலம் முஸ்லிம் பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்பட்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். புதிய குற்றவியல் சட்டம் மூலம் நாட்டின் குற்றவியல் நீதித்துறையை அரசாங்கம் வலுப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், ஒரே ஆண்டில் பல மாநிலங்களில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கும் விகிதம் 30% அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 3 நீதி வழங்குவதை உறுதி செய்வதற்கான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு வருவதாகவும் உள்துறை அமைச்சர் கூறினார். தேசிய பாதுகாப்பு குறித்து பேசிய திரு அமித்ஷா, அரசியலமைப்பு சட்டம் 370 மற்றும் 35A பிரிவுகள் ரத்து செய்யப்பட்டது. ஒரு துளி ரத்தம் கூட சிந்தப்படாமலோ அல்லது ஒரு குண்டு கூட வெடிக்கப்படாமலோ வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் இன்று ஹிந்தி தினம் கொண்டாடப்படுகிறது. நாட்டின் அலுவல் மொழியாக தேவநாகரி எழுத்துருவில் எழுதப்பட்ட ஹிந்தியை கடந்த 1949 இதே நாளில்தான் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. இன்று உலகளவில் பரவலாக பேசப்படும் மொழிகளில் ஒன்றாகவும், 52 அதிகமான மக்களின் தாய்மொழியாகவும் ஹிந்தி திகழ்கிறது. நவி மும்பையில் இன்று நடைபெறவுள்ள ஹிந்தி தின விழா மற்றும் 6 அகில இந்தி அதிகாரப்பூர்வ மொழி மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கலந்து கொள்ளவுள்ளார். இந்த இருநாள் மாநாட்டில் அறிஞர்கள், இலக்கியவாதிகள், கல்வியாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மூத்த அரசு அதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு ஹிந்தியை அலுவல் மொழியாகவும் மக்களின் மொழியாகவும் இணைப்பு மொழியாகவும் வளர்ப்பது குறித்தும், பிற இந்திய மொழிகளுடன் அதனை ஒருங்கிணைப்பது குறித்தும் விவாதிக்க உள்ளனர். இந்த விழாவில் அலுவல் மொழித்துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய நிறுவனங்கள் மற்றும் நபர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளன. விநாயகர் சதுர்த்தி விழா இன்று வழக்கமான உற்சாகத்துடனும் பக்தி சிரத்தையுடனும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்துகள் தெரிவித்துள்ளார். விநாயகர் ஞானம், வளம் மற்றும் மங்களகரமான தொடக்கங்களின் அடையாளமாக திகழ்கிறார் என்றும், விநாயகர் சதுர்த்தி திருவிழா நமது வாழ்வில் ஆற்றலையும் அறிவையும் நேர்மறை சிந்தனையையும் கொண்டுவரும் என்றும் அவர் கூறியுள்ளார். மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லாவும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா, கர்நாடகா மாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 10 நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று காலை தொடங்கியது. 1893 முதல் புனே நகரில் நடைபெற்று வரும் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்காக இந்த ஆண்டும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மறைந்த விடுதலை போராட்ட தலைவர் பால கங்காதர திலக் தொடங்கிய இந்த விழா சமூக ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இந்த விழாவையொட்டி மகாராஷ்டிர மாநில அரசின் சார்பில் சிறப்பு கண்காட்சியும் நடத்தப்படுகிறது. கர்நாடகா மாநிலத்திலும் ஒருவார கால விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. அசாமின் நாகோன் மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுகிறது. அந்த தொகுதியில் திரு அப்துல் சலாம் போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். அடுத்த மாதம் 6 நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளரை காங்கிரஸ் கட்சி இன்னும் அறிவிக்கவில்லை.
மணிப்பூரில் 1951 ஆண்டை அடிப்படை ஆண்டாக கொண்டு தேசிய குடிமக்கள் பதிவேட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சமீபத்தில் நிறைவடைந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வலியுறுத்தப்பட்டதாக மணிப்பூர் அரசு செய்தித் தொடர்பாளரும் சட்டமன்ற

0: உறுப்பினருமான திரு தொக்சேம் ராதேஷ்யாம் தெரிவித்துள்ளார். இந்த கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக அமைச்சர் கோவிந்தாஸ் குஞ்சாம் தலைமையிலான குழுவினர் தற்போது புதுதில்லியில் முகாமிட்டுள்ளனர் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளையும் தற்காலிகமாக நிறுத்த முடிவு எடுத்துள்ளது என்றும் அவர் கூறினார். இதனால் அரசு அலுவலகத்தின் செயல்பாடுகளை தடை செய்யும் நடவடிக்கையை எல்லை நிர்ணய குழு கைவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த

0: வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஹோர்மோஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை ஏற்பாடு செய்வது குறித்து விவாதிக்க ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே இன்று நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் பதர் பின் ஹமத் அல் வசைதி அறிவித்துள்ளார். ஓமனின் தொடர்ச்சியான உரையாடல், பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் நீண்டகால ஒத்துழைப்புக்கான அர்ப்பணிப்பை வலியுறுத்திய அவர், சலலா நகரில் இன்று நடைபெறவிருந்த பிராந்திய கூட்டம் வளைகுடா நாடுகளின் நலனை கருதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சில நாடுகளின் வேண்டுகோளின் பேரில் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதாகவும், ஈரானும் ஓமனும் இணைந்து இந்த முடிவை எடுத்ததாகவும் ஈரான் அரசுடன் தொடர்புடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹார்மோஸ் நீரிணை வழியாக புதிய கடல்வழி பாதை குறித்து ஓமனுடன் ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளதாக ஈரான் இதற்கு முன்பு தெரிவித்திருந்தது. ஹார்மோஸ் நீரிணை மற்றும் செங்கடல் ஆகிய இரண்டு முக்கிய பிராந்திய கப்பல் வழித்தடங்கள் மீதும் அழுத்தம் அதிகரித்து வரும் காலகட்டத்தில் ஈரான் வளைகுடா நாடுகளின் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது ராஜதந்திரத்திற்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. ஆந்திர பிரதேசத்தின் மின்னல் தாக்கியதில் 4 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் திரு என் சந்திரபாபு நாயுடு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தின் போது இந்த உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளது மிகவும் துயரமானது என்று முதலமைச்சர் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்ட அவர், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு சார்பில் தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. துபாயில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 183 ரன் எடுத்தது. 184 ரன் வெற்றி இலக்குடன் பின்னர் விளையாடிய இலங்கை 20 ஓவரில் 111 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார். பிஜேபி ஆளும் 21 மாநிலங்களில் 2029 ஆண்டுக்குள் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை பிரச்சினை குறித்து விவாதிக்க ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே இன்று நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25, எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
3: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
4: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 7789978.
5: இன்றைய நிகழ்ச்சியில் முடி உதிர்வு எது சாதாரணம், எப்போது கவலைப்பட வேண்டும் என்பது குறித்து விளக்கமளிக்கிறார்
6: புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.
7: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு வணக்கம். நாம தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், முடி உதிர்தல். அது எப்போது சாதாரணம், எப்போது நாம இதை பத்தி கவலைப்படணும்? நாம் குளிச்சுட்டு பாத்ரூம்ல இருந்து வந்த உடனே சில பேருக்கு கேள்வி வரும், இவ்வளவு முடி கீழே விழுந்திருக்கு, நாளைக்கு தலையில முடி இருக்குமா, இல்லாம போயிடுமா, சொட்டை ஆயிடுமா, வழுக்காயிடுமா அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு இந்த எண்ணம் வந்திருக்கும். தினமும் முடி உதிர்தல்ன்றது அனைவருக்குமே நடக்கக்கூடியதுதான். முடி என்பது பார்த்தோம்னா ஒரு தொடர்ந்து வளரக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. நகம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்கும், நம்ம வெட்ட வெட்ட வளர்ந்துட்டு இருக்கோம், முடியும் நம்ம வெட்ட வெட்ட வளரும். ஆனால் முடி வந்து 3 ஃபேஸ் இருக்கு, குரோயிங் ஃபேஸ், ரெஸ்டிங் ஃபேஸ், ஷெட்டிங் ஃபேஸ். அதாவது வளரும், ரெஸ்ட் எடுக்கும், கொட்டும். அந்த கொட்டின முடியில் திரும்ப வளரும். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 85-90% 90% வரைக்கும் வளர்ச்சி ஃபேஸில் இருக்கும். ஒரு 5-10% வந்து அந்த ஷெட்டிங் ஃபேஸில் இருக்கலாம். ஸோ ஒருத்தவங்களுக்கு நம்ம தலை ஃபுல்லாக 1,00,000 முடி இருக்குது அப்படின்னா 50-100 முடி உதிர்தல் பார்த்தீங்கன்னா அது ஒரு நார்மலான விஷயம். அதனால்

0: நம்ம அது கவலைப்படக்கூடாது. ஆனால் அதே தொடர்ந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா நிச்சயமாக அந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும். சில சமயம் வந்து முடி அந்த வளர்ச்சி வந்து பாதிக்கப்படலாம். இப்போது நமக்கு வந்து ஒரு தொடர்ந்து ஒரு டைஃபாய்டு ஃபீவர் மாதிரி ஒரு 2 வாரம் நம்ம படுத்த படிக்க இருக்கும், இல்லை நமக்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சை நடக்குது, நமக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு, டெலிவரி ஆகிருக்கு, வேறு ஏதாவது சிவியர் இல்னஸ், மேஜர் ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்டில் யாராவது தவறி இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம். அதே போல் நம்ம டயட் மாற்றி கடக்கடன் வெயிட்டு குறைக்கிறதுக்கான முயற்சியில் இருந்திருப்போம். ஸோ இது எல்லாமே முடியை வந்து நாம் பாதித்து அது ரெஸ்டிங் ஃபேஸ்க்கும் ஷெட்டிங் ஃபேஸ்க்கும் அது தள்ளிவிடும். ஸோ சில சமயம் இந்த மன அழுத்தங்கள் கூட இந்தமாரி பண்ணலாம். இந்த மாதிரி காரணம் இருக்கும்பொழுது இந்த முடி உதிர்தல் வந்து நம்ம டீலோஜன் எஃப்ளூவியம்னு அப்படி சொல்லுவோம். இது வந்து முடி உதிர்ந்து அவங்க வர்ற டைம்லே அநேகமாக அந்த காரணம் வந்து குறைஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு 3 மாதம் 6 மாதம் கழித்து தான் வருவாங்க. மீன்வேல் அந்த முடிக்கு கீழே திரும்ப முடி வளர்ந்துருக்கும், அதனால் அது கவலைப்பட வேண்டாம். பட் ஆனால் அந்த காரணம் தொடர்ந்து இருக்கு, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணி ஆகணும். வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகளை நம்ம கிளியர் பண்ணிவிட்டு விட்டமின் மாதிரி சப்ளிமெண்ட் தேவைப்பட்டுதுன்னா கொடுத்தனாலே அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இன்னொன்று காமனான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஜெனட்டிக்காக ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய முடி உதிர்தல் பெண்களுக்கு ஏற்படலாம். ஆண்ட்ரோஜெனட்டிக் அலபீஷியா அப்படின்னு சொல்லுவோம். இது தலைமுடியின் சில பகுதிகள், குறிப்பாக ஆண்களுக்கு முன்னாடி ஃப்ரண்டல் ஹேர்லைன் சொல்லுவோம், அதில் இருக்கலாம், மண்டையோட நடுவில் க்ரௌன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல வந்து வரலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்கேர்ப்பில் கிராஜுவலாக வந்து முடி உதிரலாம். இது வந்து ஆண்ட்ரோஜெனட்டிக் அலபீஷியா அப்படின்னு சொல்லுவோம். பருவுக்கு சொன்ன மாதிரி தான், நம்ம அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் வர்றப்போ இந்த ஆண்ட்ரோஜன் ரிசெப்டார்ஸில் இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் ஆக்ட் பண்ணி இப்படி முடி உதிரத்தை செய்யலாம். அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி நாம் அதுக்கு வைத்தியம் பண்ணணும். அது சில பேர் நினைப்பாங்க எண்ணெய் தடவைனா எல்லா முடியும் மீண்டும் வளர்ந்துருவோம் அப்படி, அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. நம்ம ஆயில் தடவைனா நம்ம முடியையும் நம்ம ஸ்கேல்பையும் அது கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் பண்ணலாம், கண்டிஷன் பண்ணலாம். ஆனால் ஜெனட்டிக் ஹேர்லாஸ் வந்து அது எதுவுமே ரிவர்ஸ் பண்ணாது. அதுமாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, முடி உதிர்ந்துனா அவங்களா போயிட்டு மெடிக்கலில் போயிட்டு விட்டமின் மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப தவறானது. ஏன்னா அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு இல்லையா, அதனால அயன் டேப்லெட், விட்டமின் டி, அதுபோல எல்லாமே வந்து அக்யூமுலேட் ஆகி டாக்ஸிசிட்டி வரலாம். அதனால நீங்களாம் அதெல்லாம் செய்யாதீங்க. தோல் மருத்துவர் அணுகுங்க. சில பேருக்கு வந்து ஸ்கேல்ப்ல டேண்ட்ரஃப் அந்த பொடுக்குன்னு சொல்லுவோம், அது இருக்கலாம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இது சரி பண்ணாலே அவங்களுக்கு சரியாகலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திட்டி திட்ட முடி உதிரும், அது பேர் அலோபேஷியா ஏரியாட்டம் சொல்லுவோம். தமிழில் வந்து புழு வெட்டு பூச்சி வெட்டுன்னு சொல்லுவோம். அது ரொம்ப ஈஸியாக ட்ரீட் பண்ணக்கூடிய கண்டிஷன். நம்ம அந்த இடத்துல ஆயின்மெண்ட்டோ இல்லை அந்த இடத்துலேயே சின்ன சின்ன ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டனாலே முடி வந்துடும். இன்னொரு காமனான கேள்வி, எந்த ஷாம்பு போட்டால் முடி உதிரத்தை கண்ட்ரோல் பண்ணுறது? மேக்ஸிமம் நம்ம ஷாம்பு வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வச்சுருப்போம். அந்த 2 நிமிஷத்தில் வந்து எதுவுமே பண்ண முடியாது அந்த ஷாம்புவால், முடி வளர்க்கலாம் முடியாது. முடி நம்முடைய உடலின் முக்கியமான பகுதி, கரெக்டான டயக்னோசிஸ் கரெக்டான ட்ரீட்மெண்ட் இதை பண்ணனாலே சரியாயிடும். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் முடி உதிர்வு எது சாதாரணம், எப்போது கவலைப்பட வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளித்தார்
4: புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு அழகான திங்கட்கிழமை காலை இனிமையான சதுர்த்தி நாள், அதுவும் உங்க அன்பான வணக்க மக்களை நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே பவானி உங்களோடு பேச வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு சாதாரண நாளா கிடையவே கிடையாதுங்க. எஸ், விநாயகர் பெருமான் அருளோட நம்முடைய நாளை ஆரம்பிக்கிற ஒரு அற்புதமான நாள் இல்லையா?

இன்னைக்கு எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்கும் போது முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த நாளும் விநாயகரை மனசுல நினைச்சு நம்பிக்கையிடவும் புண்ணியக்கிடவும் டேவ ஆரம்பிச்சிடலாமா. நம்ம நேயர்கள் எல்லாருடைய வீட்லையும் அன்பும் நிம்மதியும் மனசுல ஒரு பெரிய மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு வணக்க மக்களே நிகழ்ச்சியோட போலாமா மக்களே. விநாயகர் விநாயகர் விநாயகரை குறிப்பிட்டே இருக்கே அப்படின்னா கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க இல்லையா. எஸ் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கும் சேர்த்து நான் கேள்வி ரிப்பீட் பண்ணுறேன். என்னன்னா, விநாயகரின் ஏகதந்தர் என்ற பெயருக்கு பின்னால் இருக்கும் புராண நிகழ்வு என்ன? கேள்வி நம்மளுடைய ரிப்பீட் பண்ணுறேன். விநாயகரின் ஏகதந்தர் என்ற பெயருக்கு பின்னால் இருக்கும் புராண நிகழ்வு என்ன? இதுதான் இன்னைக்கான ஃபேஸ்புக் க்வெஸ்சன். இதானப்பா கேள்வி அப்படின்னு யோசிக்கிறவங்க ஆமாங்க, டக்குன்னு உங்க போன் எடுக்க போறீங்க, ஃபேஸ்புக் போறீங்க, உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க ஆகாஷ்வாணி புதுச்சேர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்ல. இதே உற்சாகத்தோட ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாமா?

ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் சரியா 7:47:49 ஆகியாச்சுங்க. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜி பவானி உங்களோட பேசியிருக்கேன். சோ வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு செய்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு, கேட்டுடலாமா? மத்திய அரசின் சஹா அணு இயற்பியல் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கான அறிவிப்பு வெளியேறிக்கிருக்கீங்க. இதில் டெக்னீஷியனில் 18 இடங்களும், அசிஸ்டண்ட்டில் 11 இடங்கள், சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டில் 8 இடங்கள், பாதுகாவலரில் 8 இடங்கள், சயின்டிஸ்டில் 5 இடங்கள் உட்பட மொத்தம் 62 இடங்கள் இருக்குது. இதுக்கு கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு, ஆர் +2, ஆர் டிப்ளமோ, ஆர் பட்டப்படிப்பு இது வேணால் நீங்கள் படிச்சிருக்கலாம். வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 18 to 33 வயசுக்குள்ளே இருக்கணும். என்னைக்கு எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தாங்க இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள். இதுக்கான தேர்வு முறை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, எழுத்து முறை தேர்வு, நேர்முக தேர்வு ரெண்டுமே இருக்கும். விண்ணப்பிக்கிற முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் வந்து ₹500. இதுவே நீங்கள் பெண் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிவு கட்டணம் எதுவுமே கிடையாதுங்க, ஃப்ரீயாகவே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் முன்னாடியே சொன்ன மாதிரி நாளை தான் கடைசி நாள். ஸோ மறக்காமல் நீங்கள் விண்ணப்பிக்க ஆரம்பிச்சிருங்க. விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா sahea.ac.in என்ற இணையதள முகவரியில் தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு வேலைவாய்ப்பு செய்துதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, உங்களுக்கு நாங்க அப்படி விட்டுருவோமா? எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு செய்து உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. சோ அடுத்த வேலைவாய்ப்பு செய்து பாத்தீங்கன்னா அணுசக்தி மையத்துல வேலை இருக்குங்க. இந்திய அணுசக்தி துறையின் கீழ் செயல்படக்கூடிய அணு எரிபொருள் வளாகத்தில் NFC பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அப்ரண்டிஸ் பிரிவில் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா 432 இடங்களும், டிப்ளமோவில் 79 இடங்களும், கிராஜுவேட்டில் 27 இடங்கள் என மொத்தம் 538 இடங்கள் இருக்குங்க. இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிடெக் நீங்கள் படிச்சிருக்கலாம். வயது 18 to 25 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு விண்ணப்பிக்க அன்னைக்கு பா லாஸ்ட் டேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா 16ஆம் தேதி தாங்க கடைசி நாள். சுமாரக்காமல் நீங்கள் விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. தேர்ச்சி முறை பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு பிளஸ் விண்ணப்பிக்க முறைனா ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா NFC.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரிலும் நீங்கள் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம்.

நம்ம வணக்க மக்களின் நிகழ்ச்சியில கேட்ட கேள்விக்கு எக்கச்சக்கமான பதில்கள் வந்து ஃபேஸ்புக் கமெண்ட் நமக்கு குவிஞ்சுகிட்டே இருக்கு. எஸ் கேள்வி என்ன அப்படிங்கறத மறுபடியும் ரிப்பீட் பண்ணிடுறோம் உங்களுக்காக. விநாயகரின் ஏகதந்தர் என்ற பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய புராண நிகழ்வு என்ன அப்படிதான் கேட்டிருந்தேன். பதில் எக்கச்சக்கமா வந்துகிட்டே இருக்கு. சோ நீங்களும் வெயிட் பண்ணாதீங்க. நம்மளுடைய ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஃபேஸ்புக் பேஜ் ஓபன் பண்ண போறீங்க, உங்களோட பதில் அழகு கமெண்ட் பண்ண போறீங்க. நிகழ்ச்சியோட நிறைவில் யாரெல்லாம் ஸ்பீடா பதில் சொல்றாங்க, என்ன சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இருபதாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்க நகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
1: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
0: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
0: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
1: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் முற்றிலும் இல்லை.
0: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்தடையம் அருகில், கடலூர்.
2: நேர்களே, புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேச நகர், புதுச்சேரி 605005. தொலைபேசி எண்கள் 0413-2200115, மற்றொரு எண் 8870073622. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் சரியா 7:46, 49 நொடிகள் ஆகியாச்சுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் மக்களை, நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. எஸ் நிகழ்ச்சியில கேட்ட கேள்வி இதுதாங்க: விநாயகரின் ஏகதந்தர் என்ற பெயருக்கு பின்னால் இருக்கும் புராண நிகழ்வு என்ன? பதில் தெரியுமா? வெயிட் பண்ணாதீங்க. பேஸ்புக்

ஹாய் மக்களே, இஸ்ரோவில் சயின்டிஸ்ட் வேலைவாய்ப்பு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க, ஸோ ரீட் பண்ணுற, கவனமாக கவனிச்சுக்கோங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலி இடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுதுங்க. சயின்டிஸ்ட் மற்றும் இன்ஜினியரிங் பிரிவில் எலக்ட்ரானிக்ஸில் 100 இடங்களும், மெக்கானிக்கல் 53 இடங்களும், கம்ப்யூட்டர் சயின்ஸில் 22 இடங்கள் என மொத்தமாக 175 இடங்கள் இருக்குங்க. கல்வி தகுதி பி இல்லைனா பிடெக் நீங்கள் படிச்சிருக்கணும். வயது வரம்பு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, அதாவது 16/9/2026 தேதியின்படி 18 28 வயசுக்குள்ளே இருக்கணும். இதற்கான தேர்ச்சி முறை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு இதெல்லாமே இருக்கு. விண்ணப்பிக்கும் முறையெல்லாம் நீங்கள் ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்கலாம். இதுக்கான கட்டணம் ₹750. நீங்கள் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், ISRO.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மக்களே வணக்கம். மக்களே, நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா உங்களோட கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, விநாயகரின் ஏகதந்தர் என்ற பெயருக்கு பின்னால் இருக்கும் புராண நிகழ்வு

என்ன அப்படின்னு. எக்கச்சக்கமான பதில்கள் நம்ம ஃபேஸ்புக் பேஜில் வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ நீங்களும் பதில் இருக்க தயார் அப்படின்னா மறக்காமல் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுங்கள், ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் உங்கள் பதில கமெண்ட் பண்ணுங்கள். நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வரப்போகிறோம். ஸோ யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிகழ்ச்சியை மறக்காமல் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
3: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
2: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
3: தினமும் காலை 8-2 உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
2: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
4: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் சரியா 7:56 நிமிடம் சொல்லும்போது தெரிஞ்சிருக்கும். எஸ், வணக்கம் மக்களே. நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. நிகழ்ச்சியில் கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகரின் ஏகதந்தர் என்ற பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய புராண நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். கேட்டாலும் கேட்டேன், எத்தனை பதிலுங்க, எக்கச்சக்கமான பதில் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஏகதந்தர் அப்படின்னா ஒரு

ஏ தந்த முடையவர் அப்படிங்கறது மீனிங். ஒரு புராண மரபுல பாத்தீங்கன்னா பரசுராமரோட ஏற்பட்ட சம்பவத்துல விநாயகரின் ஒரு தந்தம் உடைந்ததால அவரை ஏக தந்தர் அப்படின்னு அழைக்கிறாங்க. சரிங்களா, ஒரு புராண மரபின்படி பரசுராமரோட ஒரு சண்டம் ஏற்படுது. அந்த சண்டையில விநாயகரோட ஒரு தந்தம் உடையுது, அதனால அவரை ஏக தந்தர் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏகம்னா ஒரே தந்தம் அப்படிங்கிறது மீனிங். ஸோ இதற்கான சரியான பதிலை யாரெல்லாம் தெரிவிச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? அன்புராணி சென்னையிலேருந்து, திருவாரூர் கொடிக்கல் பாட்டிலிருந்து ஷாகுல் அமித், வீரதுரை அரியலூர்லேருந்து ஆனந்தி மடம்லேருந்து கார்த்திகேயன், பொன்னியமேடிலிருந்து வன்னை கணேசன், கெடார் அன்பு, அந்தோணிராஜ் சென்னையிலேருந்து, புலுவப்பாட்டிலிருந்து ஆனந்த முருகன், ராமகிருஷ்ணன் குழும கொண்டாடிலிருந்து, பெரியவளத்திலிருந்து ரவிச்சந்திரன், கொடிக்கல் பாட்டிலிருந்து ஜான் ஹஜி நஜாமுதீன், பிரபு வீரா ராஜபாளையத்திலிருந்து. இன்னும் லிஸ்ட் முடியல சரியா? குற்றாலத்தில் தேரிடத்துல இருந்து தில்லை வில்லவன், செந்தில் முருகன் விளக்கப்பாடிலிருந்து, செஞ்சிலிருந்து கலைவாணி கனிஷ்மா, சோமசுந்தர பிரபு வண்ணாரப்பேட்டிலிருந்து, இப்படி பலரும் சரியான பதில் அமைச்சிருக்காங்க. சரியான விடியல் தான நேயர்களுக்கும் இத்தனை சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சியோடு இணைந்தே இருங்கள். என்றென்றும் உங்கள் நினைவில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். இன்று விநாயக சதுர்த்தி விழா கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் தமது வாழ்த்துச் செய்தியில், இறைவன் விநாயகர் ஞானம், வளம் மற்றும் மங்களகரமான தொடக்கங்களின் அடையாளமாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். இவ்விழா நமது வாழ்வில் ஆற்றல், அறிவு மற்றும் நேர்மறை எண்ணங்களை கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியினர், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் மற்றும் பல தன்னார்வ அமைப்புகள் இணைந்து இம்மாதம் 17ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை நாடு முழுவதும் சேவா சங்கல்ப் அபியான் என்ற இயக்கத்தை மேற்கொள்ளும்படி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இம்மாதம் 17ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்தநாள் எனவும், இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதலமைச்சர் மற்றும் பிரதமராக அவரது பொதுச் சேவையின் 25 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காரைக்காலில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள 7.5 கிலோ மெத்தாபெட்டமைன் என்ற போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இதில் தொடர்புடைய 4 பேரை கைது செய்துள்ளனர். ஜப்பான் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் SL3 பிரிவில் இந்திய வீரர் பிரமோத் பகத் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் இவர் ஆண்கள் இரட்டையர் SL3 SU5 பிரிவில் மற்றொரு இந்திய வீரரான சுகந்த் கடமுடன் இணைந்து வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றியுள்ளார். சீனாவில் நேற்று நடைபெற்ற ஆசிய கோப்பை ஜூனியர் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவின் இறுதியாட்டங்களில் இந்தியா வென்றுள்ளது. ஆடவர் பிரிவின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி தென்கொரியாவை 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டது. மகளிர் பிரிவின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி சீனாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி தொடர்ந்து 3வது முறையாக பட்டத்தை வென்று சாதனை

0: டைம் கரெக்டா 8:03 21 ஆயிட்டு
1: 20-ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
2: செப்டம்பர் 10 முதல் 17 எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சைதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
1: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நிறுவீதி, புதுச்சேரி.
2: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
2: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
0: புதுவாய் 102.8 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பரான காலை வணக்கம். காலை வணக்கம் மட்டும்தான் நேயர்கள் அனைவருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக டெய்லியும் நம்ம ஆர்ஜே புதுவையில் உள்ள ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு போய் அங்கே என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அந்த ஊருக்கு எப்படிதான் அந்த மாதிரி நேம் வந்துச்சு அப்படின்ட்டு அந்த ஊர் மக்கள் என்னென்னலாம் சொல்கிறாங்க, என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் அந்த ஊரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ எந்த ஆர்ஜே எந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க, என்னெல்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத வாங்க அவங்கக்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், இனிய காலை வணக்கம். நான் உங்க தோழன் நண்பர் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து எந்த ஏரியா பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பரிசுமான ஏரியா தான் சண்முகாபுரம், பாண்டிச்சேரி வயதாவூர் ரோடு பகுதியில, இந்திராநகர் பகுதியில இருக்கிற பகுதி தான் நம்ம சண்முகாபுரம் தான் நம்ம இன்னைக்கு வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற திருவிழாக்கள், அதுக்கப்புறம் என்னென்ன சிறப்பான அம்சங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ தொடர்ந்து கேட்டீங்கன்னா இப்போ மைண்ட் பாக்ஸ் என்றும் உங்கள் மனதோடு.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
2: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
1: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
3: சண்முகாபுரத்துல இருந்து

0: ஓகே, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, சண்முகபுரத்தில் வேற என்னென்ன சிறப்பு உங்களுக்கு ஸ்பெஷல்
1: இங்கே பார்த்தீங்கன்னா காலையில அதனால இப்போ நம்மளுக்கு இருக்கு.
0: குழம்பு
2: எனக்கு பிடித்த பாடம் அது உனக்கு பிடிக்குமே.
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
2: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
2: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

0: கணேஷ் உத்சவ் இஸ் செட் டு கமென்ஸ் அட் லக்னோஸ் ஜூலேலால் வாட்டிகா ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் கோம்தி ரிவர். த பாண்டால் ஆஃப் த உத்சவ் ஹேஸ் பின் கன்ஸ்ட்ரக்டட் பை ஆர்டிசன்ஸ் ஃப்ரம் கொல்கத்தா, மாடல்ட் ஆஃப்டர் த சுவாமிநாராயண் டெம்பிள் இன் நியூ ஜெர்சி யூஎஸ்ஏ. அண்ட் ஏர் கண்டிஷன் வாட்டர் ப்ரூஃப் ஹால் ஸ்பேனிங் அப்ராக்சிமேட்லி 13,000 ஸ்கொயர் ஃபீட் வித் அ சீட்டிங் ஏரியா ஆஃப் 6,000 ஸ்கொயர் ஃபீட் ஹேஸ் பின் கன்ஸ்ட்ரக்டட் வேர் டிவோட்டீஸ் கேன் சிட் அண்ட் ரைட் லெட்டர்ஸ் டு கஜானன். மீன்வைல் த கஜ்ரி தீஜ் ஃபெஸ்டிவல் இஸ் பீங் செலிபிரேட்டட் டுடே இன் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் உத்தர பிரதேஷ். ஆன் திஸ் டே மேரிட் வுமன் வில் வர்ஷிப் லார்ட் சிவா அண்ட் காடஸ் பார்வதி அண்ட் அப்சர்வ் அ ஃபாஸ்ட் விதவுட் வாட்டர். சுஷில் சந்திர திவாரி, ஆகாஷ்வாணி நியூஸ், லக்னோ.
1: President Draupadi Murmu and Prime Minister Narendra Modi have extended greetings to the

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: டைம் 8:30 18 நொடிகள் ஆயிற்றுக்கு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம புதுவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே சண்முகபுரத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப யார் கூட பேச போறாங்க, அவங்க அந்த ஊரை பத்தின என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க அப்படின்றத வாங்க அவங்க கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: நீங்கள் கேட்டு கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஏரியால இருந்து பேசிட்டு இருப்போம். இன்னைக்கு வந்து நம்ம நம்ம புதிய நிகழ்ச்சியில சண்முகபுரத்தை பத்தியான ஸ்பெஷலான தெரிவிப்பு, அதை பத்தியான ஊருடைய வரலாறு எல்லாத்தையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஒருத்தர் இங்க நண்பரோட பேசிட்டு இருந்தார், அவர் கூட தான் பேசுறோம். வணக்கம் சார், நம்ம
2: பேசுறோம். நந்தன்,
1: நீங்க என்ன சார்?
2: நான் வழக்கறிஞராக இருக்கிறேன்.
1: ஓகே சார். சார், இப்ப சண்முகபுரம் வந்து நீங்க எத்தனை வருஷமா இந்த சண்முகபுரத்தை பாத்துட்டு இருக்கீங்க?
2: பிறந்ததுல இருந்து நான் இங்கதான் வரேன். பிறந்ததுல இருந்து எனக்கு வயசு 66 வயசு ஆகும்.
1: பிறந்து உங்களுக்கு வினவு தெரிஞ்சிருந்தப்ப இந்த சண்முகபுரம் எப்படி இருக்கு, இப்ப எப்படி இருக்கு?
2: சண்முகபுரம் வந்து இப்ப 100 மடங்கு மேல முன்னேறி இருக்கு. அப்ப இந்த ஏரியாவில வந்து சண்முகபுரம் தான் ஃபேமஸா இருந்தது. பிரெஞ்சு

0: பழங்காலத்துல இருந்து. அப்போ வந்து கவுன்சிலர் எல்லாம் இப்ப இருக்கிறாங்களா, அது போல மீனாட்சி மாடு ஒரு சின்ன ஊரு கிராமம், பக்கநாடு மாடு ஒரு ஊர் இப்ப டெவலப் ஆகிங்க, இது கண்முகாபுரம், மேட்டுப்பாளையம் ஒரு அதோட கோவிந்தப்பேட்டைன்னு ஒரு, அந்த கோவிந்தப்பேட்டை பஜனை கோயில் சேர்ந்து கயிறுகாமத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு கவுன்சிலர் இருந்து, அந்த கவுன்சிலர் வந்து சண்முகாபுரம் தான். இப்போ கதிர்காம தொகுதி இருக்குதுன்னா பிரச்சனை காலத்துல கவுன்சிலர் சண்முகாபுரம் தான் பிரெஞ்சுக்காரங்காலத்துல. அப்ப அந்த கவுன்சிலரா இருக்கும்போது எங்க தாத்தா தான் கவுன்சிலர், அதனாலதான் நான் தெரியும். தாத்தா வந்து பிரெஞ்சுக்காரங்காலத்துல இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச 7 முறை கவுன்சிலர். அதான் இது. ரெண்டாவது வந்து பாப்புலேஷன் வந்து இங்க வன்னியர் தான் அதிகம்.
1: ஓகே சார். சார் அப்புறம் வந்து என்னன்னா இங்க வந்து என்னென்ன கோயில்கள்லாம் அதிகமா இருக்கு?
0: கோயில் வந்து ஆதிலத்துல கொஞ்சிக்கை மாரியம்மன் ஒரு கோயில், அது 100 வருடத்துக்கு முன்னால. அதுக்கப்புறம் சுப்பிரமணியர் கோயில் கொஞ்சிக்கை மாரியம்மன் தோட்டத்தில் கோயில் தோன்றி சுப்பிரமணியன் தாத்தா சொன்னாரு.
1: கொஞ்சிக்கிளி மாரியம்மன் கோயில் வந்து 100 வருஷம் பழமையான கோயில்.
0: எனக்கே 66 வயசு ஆகுதுன்னா எனக்கு தாத்தா வந்து அந்த கோயில் தாத்தாலாம் வந்து அரங்காவளர் கோவில் தலைவராங்க. கோயில் முதல்ல சண்முகாபுரத்துல இருந்தது எல்லைக்குள்ள இருக்கு, அதை எடுத்து அதை அதை வந்து இடமாட்டம் பண்ணாங்க, எடுத்து போய் அதை மேட்டுப்பாளைய எல்லையை ஒட்டி வச்சுட்டாங்களும்.
1: ஓகே சார். அப்புறம் அதே மாதிரி வந்து இங்க திருவிழாக்கள் வந்து என்ன மாதிரி
0: கொஞ்சங்கிளி மாரியம்மன்
1: புது சார் புதுசா இருக்கு?
0: ஆமா, தமிழ்நாடு பாஞ்சேரி ஒரே பேர் உள்ள கோயில் மாரியம்மன்.
1: சூப்பர் சார். அதுக்கப்புறம் இங்க வேற என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கு? இப்ப இது வந்து அந்த காலத்துல
0: இந்த காலத்துல சுப்பிரமணியர் பாளையத்துல கூட்டு தெரியும் ராமனுடைய அப்பா ராமன் தான்
1: ஒரே நிர்வாகம்
0: போலீஸ்
1: இருந்திருக்கு
2: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
3: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
2: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

0: கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டிருக்கிறது நம்ம புதுவை பிரம்மபுரத்துல பேசிட்டுருக்கோம். ஸோ வணக்கம் மேடம், உங்க பேர்
2: என்ன?
1: ஓகே, எத்தனை வருஷமா நீங்க கடை
2: போட்டீங்க?
1: இருக்கீங்க. இப்ப சண்முகபுரத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி கடை போட்டீங்க, அப்ப எப்படி இருந்துச்சு இந்த ஏரியா? இப்ப எவ்வளவு அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்
2: இருக்கு? டெவலப் ஆகுது. 10 வருஷம் முன்னாடி போடும்போது இன்னும் கூட்டலாம் இருக்காது, அதே மாதிரி நிறைய கடைகளும் இருக்காது. இப்ப நல்லா டெவலப் ஆயிருக்கு.
1: அடுத்தது வந்து என்னன்னா, விநாயகர் சதுர்த்தியான ஃபெஸ்டிவல் எப்படி போயிட்டு இருக்கு இந்த ஏரியா?
2: நல்லாவே போயிட்டு,
1: வியாபாரத்தை பார்க்கும்போது தெரியுது 1000 ரூபாய் 1000 ரூபாய் போயிட்டு இருக்குது. இதுல பலதரப்பட்ட பழங்கள்லாம் வச்சிருக்கீங்களே, ஸோ இந்த பழத்தை எல்லாத்தையுமே ஒரு செட்டா வந்து
2: 150 ரூபாய் போட்டு

0: செப்பரேட்டுக்கு ஓகே
1: ₹1,100.
0: அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச சண்முகபுரத்துல சூப்பரான விஷயங்க, இது யாருக்குமே தெரியல, அது போல விஷயம் தான் நீங்க என்ன விஷயம் காய்கறி
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
4: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
5: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
4: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
5: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம புதுவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே சண்முகபுரத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப யார் கூட பேசுறாங்க, என்ன இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க அப்படின்றத வாங்க அவங்க கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க கேட்டு கூட இருக்கோம் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம வணக்கம்
2: சார். வணக்கம் சுரேஷ். என் பேரு
1: என்ன பண்றது?
2: நான் வந்து மளிகை வச்சிருக்கேன்.
1: ஓகே சார். எத்தனை வருஷம் மளிகை வச்சிருக்கேன்?
2: நான் வந்து 4 வருஷம் வச்சிருக்கேன்.
1: 4 வருஷமா சண்முகபுரத்துல மளிகை வச்சிருக்கீங்க. 30 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு சண்முகபுரம், இப்ப எப்படி இருக்கு?
2: ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு.
1: இல்ல வீடுகள்லாம் எவ்வளவு கிட்டக்கிட்ட இருந்துச்சுங்களா, இல்ல இதே மாதிரி நெருக்கமா?
2: இப்போ முதல்ல கிட்டக்கிட்ட இருந்து இப்போ இறையாடியா இருக்கு. ரோடுலாம் கொஞ்சம் அகல பிடிச்சிருக்கேன், நல்லா இருக்கு.
1: இந்த மார்க்கெட் ஏரியா வந்து இப்ப இந்த மார்க்கெட் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்ப டெவலப் ஆச்சு? இந்த மார்க்கெட்
2: வந்து ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்.
1: ஓகே. அதே போல இப்ப வந்து விநாயகர் சதுர்த்தி ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கு, இங்க இந்த பரபரப்பு எல்லாம் எப்படி இருக்கு, என்னென்ன பண்ணுவீங்க?
2: பண்ணிட்டு இருக்கோம்.
1: சண்முகபுரத்துல வந்து என்ன திருவிழா வந்து ரொம்ப விமர்சையா இங்க கொண்டாடப்படும்?
2: கொஞ்சங்களி மாரியம்மன் வர ஐநாறு பொங்கல்
1: நாள் திருவிழா இருக்கும்.
2: அது வந்து 10 நாள் நடக்கும்
1: திருவிழா. அதுக்கப்புறம் தேரோட்டம் எல்லாமே.
2: தேரோட்டம் என்ன வைக்கல தரகம்.
1: ஓகே. அதே போல வந்து சண்முகபுரத்துல மக்கள் எப்படி பழகுவாங்க? எல்லாரும்
2: எல்லாமே அன்பாதான் பழகுவாங்க. பாண்டிச்சேரி மக்களே அன்பாதான் பழகுவாங்க.
1: என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு வந்து எல்லாமே நீ பக்கத்துல இருக்குது சைக்கிள்
2: மட்டும்? பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிட்டதான்.
1: அது உண்மைதான்.
2: ஸ்கூல் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, எல்லாமே கிட்டதான் இருக்கு. ஆமா, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி எவ்வளவு பெற்று.
1: உங்களுக்கு வந்து இப்போ எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கிறதால உங்களுக்கு எல்லாமே ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டல்லாம் உடனே போயிடலாம், ஸ்கூல் பசங்களுக்கு படிக்கிறது பக்கத்து,
2: காலேஜ் எல்லாமே
1: அதெல்லாம் உங்களுக்கு வசதியா இருக்குது. ஓகேங்க சார். வந்து டைம் ஆச்சு எனக்கு வியாபாரத்துக்கு பாருங்க தரத்துக்கு. இன்னைக்கு வந்து சிம்மகபுரத்தினுடைய பகுதியில் வந்து நம்ம இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே பரபரப்பு கொண்டாடுறதுக்கான எல்லா சிம்ரேஷன் வந்து வாழைப்பழம் கருப்பு ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பரபரப்பாக இருக்கிறாங்க. பரபரப்புலேயே நமக்கு டைம் போகுது. மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் நல்ல தரம் உங்களுக்கான சிறப்பான அம்சங்களை கொடுத்துருக்கு.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: நம்ம புதுவை நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: டைம் கரெக்டா 8:55 ஐந்து நொடிகள் ஆயிட்டு இருக்கு. தொடர்வது
1: முகத்தில்
2: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு பெரிய ஆறு, அதை கடந்து அடுத்த பக்கம் போகணும். இந்த பக்கம் 8 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. 8 பேரும் சேர்ந்து ஒரு குழுவாக வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பண்டிதர்கள், குருமார்கள், அதாவது அறிவாளிகள். இவங்க எல்லாரும் அந்த ஆற்றை கடந்து அடுத்த கரைக்கு போகணும். அப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு போய் சேரணும். கரை ஓரமாக ஒரு படகு கட்டி கிடந்தது, அதில் ஏறி உக்காந்தாங்க. அது மூலமாக அடுத்த கரைக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே போய் கரையேறின உடனே அவங்களுக்குள்ள ஒரு விவாதம், அறிவாளிகள் இல்லையா, அதனால் ஒருத்தர் சொன்னார், இந்த படகு நமக்கு உதவி செஞ்சுருக்குது, அது செஞ்ச உதவி மூலமாக தான் நாம் 8 பேரும் இந்த ஆற்றை கடந்து இந்த பக்கம் வந்திருக்கிறோம். இது செஞ்சிருக்கிற உதவிக்கு நாம் நன்றி செலுத்தணும், பதில் மரியாதை செய்யணும். அதை எப்படி செய்கிறது அப்படின்னார். இன்னொருத்தர் அதுக்கு ஒரு யோசனை சொன்னார், நமக்கு உதவி செஞ்சிருக்கிற இந்த படகுக்கு மரியாதையும் நன்றியும் செலுத்துகிற முறையில் அதை நாம் எல்லாரும் நம்ம தலைமையில் சுமந்துக்கிட்டு போகிறது தான் நியாயம். ஏன்னா நம்ம அது சுமந்தது இல்லையா, அதுக்கு பதிலாக நாம் அதை சுமக்கணும், அதுதான் சரியான நன்றியாக இருக்கும் அப்படின்னார். இதுதான் சரியான யோசனைன்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். உடனே அந்த படகை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு 8 பேர் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அவங்க போக வேண்டிய கிராமத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அந்த ஊர் மக்களுக்கு இது வேடிக்கையாக இருந்தது. ஆச்சரியமாக அவங்கள பார்த்தாங்க. ஏங்க எதுக்காக இப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. படகுங்கிறது மனிதர்களை கரை சேர்க்கறதுக்காகத்தானே இருக்குது, நாம் அதை எதுக்காக சுமக்கணும், அதை ஆற்றங்கரையிலேயே விட்டுட்டு வந்திருக்கலாமே அப்படின்னாங்க. இதுக்கு அந்த 8 பேரில் ஒருத்தர் சொன்னாராம், என்ன இப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு நன்றி உணர்வே கிடையாதா, நீங்கள் நன்றி கேட்டவங்களாக இருக்கிறீங்க, நாங்கள் நன்றி உடையவர்களாக இருக்கிறோம், நன்றி உடைமை அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு தெரியும், அதனால தான் எங்களை கரை சேர்த்த படகுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், இந்த படகு எப்பவும் எங்கள் தலைமையில் தான் இருக்கும் அப்படின்னார். இது புத்தர் சொன்ன ஒரு கதை. வழி இருக்குது பாருங்கள்,

0: அதையே முடிவுன்னு நினச்சி வாழ்நாள் பூரா பிடிச்சிக்கிட்டு மனிதர்கள் துன்பப்படுறாங்க அப்படிங்கிறது அவருடைய கருத்து. ஒரு மனிதன் ஜபம் பண்ணுறான், வழிபாடு பண்ணுறான், அது மூலமாக ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிட்டுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எதுக்கு அந்த ஜபமும் வழிபாடும், தூக்கி எறிஞ்சிட வேண்டியதுதானே. ஆனால் மனுஷன் அப்படி பண்ணுறதில்ல, வழிபாட்டையே லட்சியமாக வச்சுக்கிட்டு அதையே கெட்டியாக பிடிச்சிக்குவான். அந்த ஜபத்துக்கு அவன் ஒரு கைதி ஆகிடுறான், அதனால் அதை விட்டுட்டு அவனால் வெளியில் வர முடியல. வழிபாடு மூலமாக சாதிச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு அப்படிங்கிறார் ஓஷோ. ஜபங்கிறது ஒரு முள், காலில் குத்தின முள்ளை எடுக்கிறதுக்கு இன்னொரு முள்ளை பயன்படுத்துகிறோம். முள்ளை எடுத்தாச்சு, அப்புறம் என்ன, ரெண்டு முள்ளையும் வீசி எறிஞ்சிட வேண்டியது தானே. ரெண்டு முள்ளுக்குமே இனிமே பிரயோஜனம் இல்லை, பழைய முள் இருந்த இடத்துல புதிய முள்ளை குத்தி வச்சா வலி தான் தொடரும். அப்படி செய்கிறவன் முட்டாள். ஆனால் இப்படிப்பட்ட முட்டாள்களுக்கு உலகத்தில் பஞ்சமே இல்லைங்கிறார் அவர். அதனால் வழிபாடு ஜபம் அப்படின்லாம் சொல்கிறோமே, அதையெல்லாம் கூட விழிப்புணர்வோடு பயன்படுத்தணும். நம்ம ஆள் ஒருத்தன், அவன் என்னென்னா காலில் ஒரு முள்ளை தைச்சிக்கிட்டான், இன்னொரு முள்ளால் அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். ரொம்ப நேரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான், கடைசியாக அப்பாடா எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் முள்ளை எடுக்க ஆரம்பித்தான். என்னப்பா இது, அதுதான் முள்ளை எடுத்துட்டியே, அதுக்கப்புறம் என்னத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன்னு கேட்டாங்க. இதுக்கு அவன் சொல்கிறான், ஏற்கனவே தைச்சிருந்த முள்ளை எப்போவோ எடுத்துட்டேன், அதை எடுக்கிறதுக்காக உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தனே இன்னொரு முள், அது இப்போ உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்குது, அதனால தான் மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா. இப்படி வாழ்க்கையில் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறவர்களும் அதிகம், முதல்லையே இருந்துக்கிட்டு இருக்கிறவங்களும் அதிகம். வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறணும், வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு முன்னேறணும். அதுக்கு இந்த பெரியவர்கள் சொல்லுகிற தத்துவத்தையெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் நாம் நடக்கணும்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
7: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
8: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
9: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். இன்று விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் தமது வாழ்த்துச் செய்தியில், இறைவன் விநாயகர் ஞானம், வளம் மற்றும் மங்களகரமான தொடக்கங்களின் அடையாளமாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். இவ்விழா நமது வாழ்வில் ஆற்றல், அறிவு மற்றும் நேர்மறை எண்ணங்களை கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் அமைப்பின் டெல்லி உச்சி மாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் சார்ந்ததாகவும் ஆக்கியதற்காக அந்த அமைப்பின் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற இம்மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பைச் சேர்ந்த 11 உறுப்பு நாடுகள் மற்றும் 10 கூட்டாளர் நாடுகளின் தலைவர்கள் மற்றும் சில சர்வதேச அமைப்புகளும் கலந்து கொண்டன. பாரதிய ஜனதா கட்சியினர், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் மற்றும் பல தன்னார்வ அமைப்புகள் இணைந்து இம்மாதம் 17ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை நாடு முழுவதும் சேவா சங்கல்ப் அபியான் என்ற இயக்கத்தை மேற்கொள்ளும்படி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இம்மாதம் 17ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த நாள் எனவும், இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதலமைச்சர் மற்றும் பிரதமராக அவரது பொது சேவையின் 25 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நாளையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நம் பண்பாட்டு அடையாளங்களில் ஒன்றாகவும் பாரம்பரிய உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி விழா நம்மிடையே மத நல்லிணக்கத்தையும் சமுதாய ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் வளர்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நீங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் படம் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் படம் உங்க ஊர் பேர் தான் தெளிவா டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச பாட ஒளிபரப்பா நான் ரெடியா இருக்கிறேன். இது உங்களுக்கு முதல் பாடலாக இருக்கிறது. இந்த பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க ஆண்டிப்பட்டில இருந்து ஆராதனா 24 திரைப்படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதற்கு முன்பு ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: தங்கம் வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
3: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நிறுவீதி, புதுச்சேரி.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்கள் கேட்டு வச்சிருக்க இந்த நிகழ்ச்சி இணைய வழி நேயர் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்டு ரசிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். எஸ் நீங்க எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு விநாயகர் சம்பந்தமான பாடலாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நாங்களும் போட ரெடியா இருக்கோம். அடுத்தாக பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. உடன்பிறப்பு திரைப்படத்துல இருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. முல்லைக்காட்டுல இருந்து பாபு. ஒரு சிறிய விளம்பரவுக்கு பிறகு பாடல் கேட்கலாம்.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 லிங்க் கேட்டுருக்கீங்க. இணைய வழி நேரு விருப்பம் நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சி அடுத்த ஒரு சூப்பரான பாடல வந்துட்டு இருக்கு. 144 திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஓட்டிலிருந்து சுரேஷ்.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெண்டு புதுவை 102.8 நீங்க கேட்டுருக்கீங்க. இணைய வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் அடுத்த சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். வான்மதி திரைப்படத்துல இருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. மணிகந்தன் திருக்கருப்புலேருந்து பாடலை கேட்கறதுக்கு முடியாது. சிறிய விளம்பர இடைவேளை.
1: விரும்பின பக்கம் எல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: விநாயக சரண்ணன் தோப்புக்கர் படப்படுற.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் சரி 9:25:27 எஃப்எம் பிரைம் 90.2.8 நீங்க கேட்டு ரசிச்சிருக்கீங்க இணைய வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியில் விருப்ப பாடல அடுத்த பாடல் ஒளிபரப்பாக போகுது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க நாகிலிருந்து பாபு சத்யா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்னை ஒரு ஆலயம்.

0: வணக்கம். கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. இனிய வழி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தமிழ் செல்வி விழுப்புரத்திலிருந்து இவருக்கு விரும்பி கேட்ட பாடல் வந்துகிட்டே இருக்கு. கரகாட்டன் திரைப்படத்திலிருந்து. இதே மாதிரி நீங்க விரும்பி கேட்ட பாடலும் வந்துட்டே இருக்கு. நேயர்களே, நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க.

ஹாய் மக்களே, இணைய வழி நேர்வு நிகழ்ச்சியில் கற்றுக்க சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. அமர்கலம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க டி ராமு, ஆர் கோகிலா, பிரசன்னா, ஹேமா, பிரியா, துருவா, ரவிக்குமார் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேர்களே, புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேச நகர், புதுச்சேரி 605005. தொலைபேசி எண்கள் 0413-2200115, மற்றொரு எண் 8870073622. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். மகளே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் சரி 9:40:35. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேரம் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வரது கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இந்த பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க ராமகிருஷ்ணன் குழுமம் கொண்டாடல இருந்து, சிவப்பு மஞ்சள் பச்சை திரைப்படத்திலிருந்து.

0: அன்பார்ந்த புதுச்சேரி மக்களே, உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தை கணிசமாக குறைக்க ஒரு அருமையான வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
0: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றே விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி.
2: இணைய வழி நேருவிப்பம் நிகழ்ச்சியில் விரும்பி கேட்ட பாடல வந்துகிட்டே இருக்கு. சரஸ்வதி இந்த பாடலை கேட்டிருக்காங்க சென்னையில இருந்து. இதே மாதிரி உங்க விருப்ப பாடலும் ஒளிபரப்ப ரெடியா இருக்கும் நாங்க, சோ வெயிட் பண்ணிட்டு இருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ வரக்கூடிய பாடல் சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இணைய வழி நேருவிருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கண்டாச்சி மங்கலத்திலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் விரும்பி கேட்ட பாடல் இதோ உங்களுக்காக.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
3: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
4: அப்படியே பேசிட்டாலும்
2: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
5: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
3: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
2: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
5: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
3: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.
6: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. இணைய வழி நிருப்பம் நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. ஆமாங்க, நேரம் சரியாக 9:57:03 ஆகியாச்சு. நிகழ்ச்சி நிறைவேற சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. இணைத்தே வந்தா திரைப்படத்திலிருந்து ராதா பிரியா தேனியிலிருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். துபாயில் நேற்றிரவு நடைபெற்ற 2026 ஆசிய கோப்பை மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இலங்கையை 72 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கோப்பையை வென்றது. இதற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, துணை குடியரசுத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இன்று விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த நல்விழா அனைவர் வாழ்விலும் புத்தாற்றலையும் புத்துணர்ச்சியையும் புகுத்த வேண்டும் என்று வாழ்த்தியுள்ளார். மேலும் இறைவன் விநாயகரின் தெய்வீக அருளால் நாடு தொடர்ச்சியான முன்னேற்ற பாதையில் முன்னேறி செல்ல வேண்டும் என்றும் அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். இன்று இந்தி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக ஊடகப்பதிவு ஒன்றில், மக்கள் தொடர்பு, நல்லாட்சி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்துவதில் ஹிந்தி மொழி முக்கிய பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இம்மொழி தற்பொழுது தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சியின் மொழியாகவும் மாறி வருகிறது என்றும், இந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளையும் வலுப்படுத்த உறுதியேற்குமாறு பொதுமக்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜப்பான் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் SL3 பிரிவில் இந்திய வீரர் பிரமோத் பகத் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் இவர் ஆண்கள் இரட்டையர் SL3 SU5 பிரிவில் மற்றொரு இந்திய வீரரான சுகந்த் கடமுடன் இணைந்து வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: டைம் கரெக்டா 10:03. 4 நொடிகள் ஆயிற்றுக்கு.
2: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி.

0: இப்போது கடலூரில்
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாறு முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: நீங்களும் பதில் சொல்றதுக்கு தயாரா இருப்பீங்க அப்படின்ட்டு நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜு. கெட்சட்கோ நிகழ்ச்சியில என்ன கேள்வி நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஏரி சம்பந்தப்பட்ட கேள்விகள்லாம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்ப என்ன கேள்வி, நான் சும்மா ஒரு அதிரடியான கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் மிகப்பெரிய உவர் நீர் ஏரி எது? கேள்வியா மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் மிகப்பெரிய உவர் நீர் ஏரி எது? இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சவங்க கால் பண்ணுங்க 2271760, 2271770. வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற முன்குறி சேர்த்து டால் பண்ணுங்க. இப்ப ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

வெல்கம் பேக் டு த ஷோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் நான் ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருந்தேன். என் கேள்வி அப்படின்னா, இந்தியாவின் மிகப்பெரிய உவர்நீர் ஏரி எது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான கரெக்டான பதில் தெரிஞ்சவங்க கால் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2271770. வெளியூர் நேரா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற முன்குறிட்டு எண்ணையும் சேர்த்து டால் பண்ணுங்க. டைம் கரெக்டா 10:10 35 நொடிகள் ஆயிட்டு இருக்கு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் நான் ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வினா, இந்தியாவின் மிகப்பெரிய உவர்நீர் ஏரி எது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான நான் கரெக்டான பதில் நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார் எங்கேருந்து?
1: புதுச்சேரி கொம்பாக்கம் சாம்பசிவம்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நான் சூப்பராக இருக்கேன் சார். சார் சொல்லுங்க சார் பதில்.
1: இது வந்து
0: இந்தியாவின் மிகப்பெரிய உவர்நீர் ஏரி எது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தா அதுக்கான கரெக்டான பதில நம்ம சாம்பசிவம் சார் கரெக்டா சொல்லியிருந்தாங்க. என்ன பதில் அப்படின்னா சிலிக்கா ஏரி. ஓகேவா? சோ இதை பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த சிலிக்கா ஏரி எங்க இருக்கு, எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்துல இந்த சிலிக்கா ஏரி. இது வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய உவர்நீர் ஏரி மட்டும் இல்லங்க, ஆசியாவிலே மிகப்பெரிய உவர்நீர் ஏரியும் இதுதான். சோ இது மட்டும் இல்லங்க, இன்னொரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா? உலகில் இரண்டாவது பெரிய கடலோர ஏரியும், அதாவது கோஸ்டல் ஏரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இதோட பரப்பளவு, அதாவது சுமார் எவ்வளவு பரப்பளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1100 சதுர கிலோமீட்டர் அப்படின்ட்டு இதை சொல்றாங்க. அப்படின்னா நம்ம ஊர்ல இப்படிப்பட்ட ஒரு ஏரி இருக்குன்றது எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா நம்ம இந்தியாவில. ஓகேவா? சோ இந்தியாவின் மிகப்பெரிய உவர் நீர் ஏரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலிக்கா ஏரி. இது எங்க இருக்குன்னா ஒடிசா மாநிலத்துல இருக்கு. சோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது அப்படின்றதுதான் கேள்வி. சோ மறுபடியும் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது அப்படின்றது. சோ கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271770 வெளியூர் நேரம் இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற முன்குறிட்டையும் சேர்த்து டால் பண்ணுங்க. இப்ப ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டுட்டு வந்துடலாம்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். இவா

0: வெல்கம் பேக் டு த ஷோ. கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன். கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி அப்படின்றது எது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான கரெக்டான பதில் நான் சொல்றப்பா அப்படின்ட்டு காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. ஹலோ,
1: வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பரையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு மேம்.
0: எப்படி சார் போகுது விநாயகர் சதுர்த்தி?
1: வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு மேம். அம்மா கொழுக்கட்டை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியே என்ன சொல்றது, 11 மணிக்கு அப்படியே சாமிக்கு பூஜை எல்லாம் போட்டுட்டு அதன் பிறகு சாப்பிடணும். ரொம்ப நல்லா இருக்கு. எங்க தெருக்கள் எல்லாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த விநாயகர் சிலை எல்லாம் வச்சு வழிபாடு செஞ்ச காலையில
0: ட்ரெஸ்ஸா
1: போச்சு மேம்.
0: ஓகே சார், சூப்பர் சார், சூப்பர் சார். சார் சொல்லுங்க சார் கேள்விக்கான பதில்.
1: இந்தியால இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்னீர் ஏரி அப்படிங்கும் பொழுது உலர் ஏரி அப்படிங்கறது தான் விட. இந்த கூடுதல் தகவல் என்னன்னா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய இரண்டாவது ஏரி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது வந்து பந்திபுரா மாவட்டத்துல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. கிட்டத்தட்ட 32-40 கிலோமீட்டர் தூரம் இதனுடைய நீளம் அப்படின்னு சொல்றாங்க. நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஸ்ரீநகர்ல ஆரிஜினேட் ஆகுது இது அப்படின்னு சொல்றாங்க.

0: சார், ஓகே சார். நான் சொல்ல வேண்டிய கூடுதல் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க சார். தேங்க்யூ சார்
1: தேங்க்யூ சோ மச் சார்,
0: கால் பண்ணதுக்கு.
1: இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஷோ, வாழ்த்துக்கள்.
0: ஓகே சார், தேங்க்யூ சார், கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
1: தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ. நேயர்களே, எவ்வளவு சூப்பரான இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா. சோ கேள்விக்கு மட்டும் கரெக்டான பதில் சொல்லாம நான் சந்திரசேகர் சார் அதுக்கான கூடுதல் இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருந்தாங்க. சோ டைம் கரெக்டா 10:23:35 ஆயிட்டு இருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாம்பார் ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கேள்வியை மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், சாம்பார் ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சோ இதுக்கான கரெக்டான பதில் தெரிஞ்சவங்க ஆமாங்க, அதே நம்பர் தான், அதே நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட வேண்டியதா. சோ இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
3: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
2: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
3: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
4: வெல்கம் பேக் டு த ஷோ. கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்க. கெட் செட் கோ நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, சாம்பார் ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான கரெக்டான பதில் சொல்றேன் அப்படின்ட்டு காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. ஹலோ.
5: ஹலோ, வணக்கம் மேம்.
4: வணக்கம் மேம். யாரு, எங்க இருந்து?
5: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் மேம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
4: வாழ்த்துக்கள் மேம். உங்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க மேம் கலைவாணி மேம்?
5: நன்றி.
4: நேயர்களே, நம்ம நேயர்கள் எவ்வளவு சூப்பரான கரெக்டான பதில் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கூடுதலான இன்ஃபர்மேஷனும் அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. சோ, சாம்பார் ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தேன். இது ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ளது. ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர் அப்படின்ற ஒரு ஊர்ல, என்ன மாவட்டத்துல அப்படின்னா நாய்கர் அப்படின்ற ஒரு மாவட்டத்துல அமைந்துள்ளது. இது என்ன ஆழம், பரப்பளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது தோராயமா 90 சதுர மைல், அதாவது 230 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது இந்த ஏரின்னு சொல்லுவாங்க. இதோட ஆழம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த ஏரி வந்து ரொம்ப ஆழமே இல்லாத ஏரின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு அப்படின்னா 0.5 மீட்டர்ல இருந்து 2 மீட்டர் வரைதான் இதோட ஆழம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ, கெட் செட் கோ நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில உள்ள ஒரு ஏரி கடலை அடையாம உப்பு நிறைந்த பாலைவன பகுதியிலே மறைஞ்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஏரி? கேள்வியை மறுபடியும் சொல்ற, ரிப்பீட் பண்ற. சோ, நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில உருவாகிற ஒரு ஏரி, எப்பயுமே ஒரு ஏரி உருவாச்சுன்னா கரெக்டா போய் நம்ம கடல்ல சேர்ந்துரும் சொல்லுவாங்க. ஆனா இந்த ஏரி வந்து கடல்ல போய் சேராம உப்பு நிறைந்த பாலைவன பகுதியில போய் மறைஞ்சிருது அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த ஏரி? சோ, இதுக்கான பதில் தெரிஞ்சவங்க கால் பண்ணுங்க. ஆமாங்க, அதே நம்பர் தான், அதே நம்பருக்கு கால் பண்ணிருங்க. சோ, இப்ப கெட்செட்கோ நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக் டு த ஷோ கெட்ஸ்கோ நிகழ்ச்சியில் நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவில் உள்ள ஒரு ஏரி கடலை அடையாமல் உப்பு நிறைந்த பாலைவன பகுதியில் மறைந்துள்ளது, அது எந்த ஏரி அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான கரெக்டான பதில் நான் சொல்றேன்ப்பா அப்படின்ட்டு காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் சொல்வது யாரு?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு, சார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க சார்.
1: இது வந்து லூனி ஏரி மேடம், ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கு மேடம்.
0: ஓகே சார், சூப்பர் சார்.
1: இது வந்து அப்படியே ராஜஸ்தான் பாலைவனத்தை கடந்து குஜராத்தோட கட்சி வளைகுடா பகுதியில சொதுப்பு நிலத்துல வந்து இதாகுது மேடம்.
0: ஓகே சார், சூப்பர் சார், கரெக்டா பதில் சொன்னீங்க.
1: நன்றி மேடம்,
0: கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
1: நன்றி சார்,
0: நன்றி. நம்ம தூத்துக்குடியில இருந்து முள்ளக்காடு பாபு சார் கரெக்டான பதில் சொல்லியிருந்தாங்க. இந்தியாவில் உள்ள ஒரு ஏரி கடலை அடையாம உப்பு நிறைந்த பாலைவன பகுதியில் மறைந்துள்ளது, அது எந்த ஏரி அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தா லூனி ஏரி அப்படின்ட்டு கரெக்டான பதில் சொல்லியிருந்தாங்க. கெட்ஸ்கோ நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேம்பநாடு ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மறுபடியும் கேள்வி ரிப்பீட் பண்றேன், வேம்பநாடு ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சோ இதுக்கான பதில் தெரிஞ்சவங்க கால் பண்ணுங்க. ஆமாங்க, அதே நம்பரே தான், கால் பண்ணிருங்க. சோ கெட்ஸ்கோ

0: வெல்கம் பேக் டு த ஷோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேம்பநாடு ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்ற கேள்வி கேட்டேன். இதுக்கு கரெக்டான பதில் சொல்கிறப்பா அப்படின்ட்டு காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. ஹலோ,
1: வணக்கம் மேடம். வெள்ளியனூர்லேருந்து ராஜகோபால் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்?
1: ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: ஓகே சார், விநாயகர் சக்தி வாழ்த்துக்கள் சார்.
1: தேங்க்யூ தேங்க்யூ, விநாயகர் சக்தி வாழ்த்துக்கள் உங்களுக்கும்.
0: தேங்க்யூ சார். சார் சொல்லுங்கள் சார்.
1: இது வந்து கேரள மாநிலத்தில் இருக்கு மேடம், வேம்பநாடு ஏரிங்கிறது.
0: ஓகே சார், சூப்பர் சார்.
1: நன்றி
0: நன்றி சார், கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
1: நன்றி நன்றி.
0: ஓகே சார், கெட்சடுகோ நிகழ்ச்சியில நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா, வேம்பநாடு ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். நம்ம ராஜகோபாலன் சார் கரெக்டாக பதில் சொல்லியிருந்தாங்க, கேரள மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்ற மாதிரி. இது எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்ணாகுளம் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. இதோட சதுரம் அதாவது பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2033 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. இதோட நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 96.5 கிலோமீட்டர் நீளம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ கெட்சட்கோ நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இருக்கு. என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இரண்டு மாநிலங்கள் எல்லைகளில் அமைந்துள்ள முக்கிய ஏரி புலிகாட் ஏரி எந்த இரண்டு மாநிலங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது? சோ கேள்வியா மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் இரண்டு மாநிலங்களில் எல்லைகளில் அமைந்துள்ள முக்கிய ஏரி புலிகாட் ஏரி எந்த இரண்டு மாநிலங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது அப்படின்றது இதேதாங்க. சோ நீங்க பதில் தெரிஞ்ச கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271770 வெளியூர் நேரா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற முன்குறியீட்டு எண்ணை சேர்த்து டயல் பண்ணுங்க. நேர்களே, புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் SC/ST வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இலவச தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகவரி: ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 6050005, தொலைபேசி எண் 0431300 115 887 00 736 22. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்?

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவில் இரண்டு மாநிலங்களின் எல்லைகளில் அமைந்துள்ள முக்கிய ஏரியான புலிக்காட்டு ஏரி எந்த இரண்டு மாநிலங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான கரெக்டான பதில் சொல்ற அப்படின்ட்டு கால் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார் எங்க இருந்து? பலராமன் சார். எப்படி இருக்கீங்க?
1: நான்
0: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார்.
1: அந்த புலிக்காட்டு ஏரி வந்து ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடு சென்ட்ரல் இருக்கு மேடம்.
0: ஓகே சார், சூப்பர் சார், கரெக்டா பதில் சொன்னீங்க சார்.
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி சார், கால் பண்ணதுக்கு நன்றி சார். இன்னைக்கு கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில நான் நிறைய கேள்வி கேட்டிருந்தேன். அந்த எல்லா கேள்விக்கும் நம்ம நேயர்கள் எல்லாம் சூப்பரா பதில் சொல்லியிருந்தாங்க.

0: தொடர்வது பகல் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். 2026 ஆசிய கோப்பை மகளிர் டி20 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் வென்று கோப்பையை கைப்பற்றிய இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவு ஒன்றில், இந்த தொடர் முழுவதும் வீராங்கனைகள் ஓர் அணியாக மிகச்சிறப்பாக விளையாடி அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் இந்த வீராங்கனைகள் நாட்டின் இளைஞர்களுக்கு பெரிய உத்வேகத்தின் ஆதாரமாக திகழ்கிறார்கள் என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று இந்தி தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவு ஒன்றில், ஹிந்தி என்பது வெறும் மொழி மட்டுமல்ல, அது இந்தியாவின் கலாச்சாரம், நாகரிகம் மற்றும் வாழ்க்கை விழுமியங்களின் சக்தி வாய்ந்த வெளிப்பாடு என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு மூலவருக்கும் உற்சவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பிள்ளையார் சதுர்த்தியையொட்டி பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட மாஹியில் உள்ள பல் மருத்துவக் கல்லூரியில் மாஹி சுகாதாரத்துறையின் சார்பில் புகையிலை இல்லாத கிராமம் மற்றும் காசநோய் இல்லாத வார்டு ஆகிய தலைப்புகளில் மாஹியில் உள்ள பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுக்கு நேற்று பயிற்சி அளிக்கப்பட்டது. மாஹி சுகாதார சேவைகளின் உதவி இயக்குநர் டாக்டர் பிஜு இந்நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
0: நேரம் 11:02. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
2: நேயர்கள் கேட்க இருப்பது வளமான பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா PMMSY பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்த சித்திரத்தின் 2 பகுதியினை கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
3: சரி, காலையிலேயே நம்ம ஃப்ரீயா தான் இருக்கோம். இன்னைக்கு ராஜன் வீட்டுக்கு போய் போன வாரம் அந்த PMMSY பிரதமர் மத்ஸ்ய சம்பதா யோஜனா இது சம்பந்தமா இன்னும் பல்வேறு செய்திகளை தெரிஞ்சுக்கணும். அவரு வேற சொன்னாரு மத்திய அமைச்சர் இணையமைச்சர் அவங்க பேசுனதெல்லாம் வச்சிருக்கேன்னு. அதையும் நம்ம கேட்டுட்டு வந்துடணும். முதல்ல அவர் வீட்டுக்கு போவோம். அவரை பார்த்துட்டு வர்றதுதான் இன்னைக்கு முக்கியமான வேலை. ராஜன், ராஜன்,
4: யாரு பெல் அடிக்கிறாங்க இந்த நேரத்துல? யாரா இருப்பாங்க?
3: எப்பா, நான் தான்ப்பா செல்வம்.
4: செல்வம், உன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன்.
3: ஏன்பா, நானும் உன்னையதான் நினைச்சிட்டு இருந்தேன். போன வாரம் நம்ம சந்திச்சோம்ல.
4: ஆமா,
3: முக்கியமான விஷயம் அந்த மத்திய அமைச்சர் பேசுறது, இணையமைச்சர் பேசுறது, இதெல்லாம் நீ கேட்கலையே அப்படின்னு நீ
4: சொன்ன.
3: முக்கியமான வேலை இருந்தது, அதனால நான் அப்ப போயிட்டேன்ப்பா. ஏன்பா, நம்ம இந்த 1 தேதி முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தில்ல.
4: ஓ, இந்த புதுச்சேரியில இருக்கிற கருவடிக்கு பெருந்தலைவர் காமராஜர் மணி மண்டபத்தில் நடந்தது, அந்த ஃபங்க்ஷனை பத்தி சொல்றியா?
3: ஆமாப்பா, அது சம்பந்தமா கொஞ்சம் விரிவா எனக்கு இப்பயும் சொல்லலாம்.
4: சரி.

0: சரி சரி செல்வம், இந்த புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பா பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா திட்டத்தின் கீழே மீன்வள உள்கட்டமைப்பு வசதிகளை தொடங்கி வைத்தல், அப்புறம் நீல பொருளாதாரத்திற்கான கூட்டுறவு சார்ந்த கடல் பாசி வளர்ப்பு குறித்த பன்முகத்திறன் மேம்பாட்டு மாநாடு நடைபெற்றது. அதானா?
1: ஆமாப்பா, அதுல கூட மத்திய அமைச்சர், இணையமைச்சர், அப்புறம் நம்மளுடைய புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், புதுச்சேரி முதலமைச்சர் எல்லாரும் கலந்துகிட்டாங்கன்னு சொன்னியப்பா.
0: ஆமா ஆமா. அப்புறம் அந்த மாநாடுல மீன்வள உள்கட்டமைப்புகளை தொடங்கி வச்சாங்க. அதுல வந்து தேங்காய் திட்டு இருக்குல்ல,
1: ஆமா,
0: அங்க 15.63 கோடி ரூபாயில மேம்படுத்தப்பட்ட சிங்கார வேளாண் மீன்பிடி துறைமுகம்.
1: அப்பா, அதை போய் பாக்கணும் போல ஆசையா இருக்கப்பா.
0: நான் போய் பாப்போம். அப்புறம் நல்ல வாட்டில 18.93 கோடி ரூபாயில புதிதாக கட்டப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம்.
1: ஓஹோ.
0: அப்புறம் காரைக்கால்ல காளி கூப்பத்துல 1.92 கோடி ரூபாயில ஏற்படுத்தப்பட்டுள்ள கடல் பாசி பதப்படுத்துவதற்கான மேம்பட்ட புத்தாக்கம் மற்றும் திறன் மேம்பாட்டு பையம் இதெல்லாம் தொடங்கி வச்சாங்கப்பா.
1: எப்பா, நல்ல விஷயம்லாம் நிறைய சொல்றியப்பா. இந்த கடல் பாசிய வழக்கத்துக்கு நிறைய முயற்சி எல்லாம் பண்ணாங்கப்பா, பல இடங்கள்ல அது தோல்வி ஆயிடுச்சு. ஆனா நம்ம இந்த புதுச்சேரி மாநிலத்துல வெற்றிகரமா அதை செஞ்சிருக்காங்கப்பா. அதுவும் குறிப்பா காரைக்கால் பகுதிகளில் நல்ல முறையில கடல் பாசிய வளர்க்கறாங்களாம்.
0: ஆமா
1: சரிப்பா, வந்ததுல இருந்து சும்மா இருக்கிறேன், ஏதாவது காபி டீ எல்லாம் கொடுக்க மாட்டியா?
0: செல்வம், நீ கேப்பண்ண ஒரு சொம்பு கூழ எடுத்துட்டு நானே.
1: என்ன கூழப்பா இது?
0: கம்மங்குழுதான், உனக்கு பிடிச்சதா?
1: ஆமாப்பா, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. எங்க வச்சிருக்க?
0: மேஜ மேல வச்சிருக்கேன்.
1: ஆமாப்பா, சரிப்பா சரிப்பா.
0: இந்த நார்த்துங்க தொட்டுக்க.
1: நல்லா இருக்கும்பா. இதுக்கு நான் கொஞ்சம் குடிச்சிட்டுமா?
0: குடி குடி குடி, தாராளமா குடி. குடிச்சிட்டு இன்னொரு சொம்பு வேணும் கேள.
1: நல்லா இருக்குப்பா, அருமையா இருக்கு, நல்லா குளிர்ச்சியா இருக்குப்பா. கொஞ்சம் கருவாடு கொடுத்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும்.
0: எங்க ஆயா அப்பயும் கருவாடு கூட செல்வத்துக்கு அப்படின்னாங்க.
1: எப்பா, நீ மீன் வளத்தை பத்தி பேசுற, மீன்ல இருந்தானப்பா கருவாடு வருது?
0: ஆமா ஆமா, நிறைய வச்சிருக்காங்க பரண் மேல.
1: ஏன்பா, அடுத்தர வரும்போது எனக்கு கொஞ்சம் கருவாடு குடுக்குற.
0: சரி சரி சரி
1: சரி. இந்த பிரதமர் மத்ஸ்ய சம்பதா யோஜனா இருக்குல்ல,
0: ஆமா,
1: இதனுடைய தேவை எதனால வந்துச்சு சொல்லு பாப்போம்.
0: நான் நீ பங்கன் போனா செல்வம், அந்த பங்கன்ல நிறைய பேர் பேசினாங்க, ஆனா வேற திட்டங்கள் எல்லாம் பத்தி பேசினாங்க. உனக்கு தான் தெரியுமா, நீ கொஞ்சம் நல்ல விவரமா சொல்லு எனக்கு.
1: இந்த திட்டத்துடைய தேவை எதனால வந்துச்சு தெரியுமா? இந்தியாவில உணவு, ஊட்டச்சத்து, வேலை வாய்ப்பு, அப்புறம் வருமானத்துல வந்து மீன்வளம் மற்றும் மீன் வளர்ப்பு இதுல முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கறத உணர்ந்து மத்திய அரசு இந்த பிரதமர் மத்ஸ்ய சம்பதா யோஜனாவை கொண்டு வந்தாங்கப்பா. இந்த துறையில 16 மில்லியன் மீன்பிடி தொழில் செய்யறவங்க, அப்புறம் மீனவர்கள் முதன்மை மட்டத்தில் உள்ளனர். அப்புறம் மதிப்பு சங்கிலியில கிட்டத்தட்ட 2 மடங்கு எண்ணிக்கையும் இருக்குதாம்பா. அப்புறம் மீன்வளத்துறையின் கூற்றுப்படி கடல் மீன் வளங்கள் 4.41 மில்லியன் டன்களாக மதிப்பிடப்பட்டுள்ளதுப்பா.
0: ஓஹோ,
1: இவ்வளவு விஷயம் இருக்குதுப்பா இதுல. மேலும் என்ன செய்தின்னு சொல்லட்டுமா?
0: சொல்லு சொல்ல.
1: மேலும் அதன் நடவடிக்கைகள் நாட்டின் கடற்கரையிலிருந்து 8118 கிலோமீட்டர் மீன் உற்பத்தியை மேம்படுத்த, ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பை நடத்துவதும், பழைய நீர், நதி மற்றும் உப்பு நீர் மீன்வளம் போன்ற பகுதிகளில் மீன் உற்பத்தியை பல்வகைப்படுத்துவதும் முக்கியம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்கப்பா.
0: நல்ல திட்டம்.
1: ஆமாப்பா, நாட்டின் மீன்வளத்தின் முழு திறனையும் விரிவாக மேம்படுத்துவதற்கான சூழலை எளிதாக்குவதற்காக அரசாங்கம் 5 வருட காலத்திற்கு, அதாவது நிதியாண்டு 2016 முதல் நிதியாண்டு 2020 வரை நீல புரட்சியை அறிமுகப்படுத்தினாங்கப்பா.
0: ஓஹோ,
1: அத நம்ம எல்லாருக்கும் தெரியுமே.
0: ஆமாமா,
1: நீல புரட்சி உள்ளூர் மீன் உற்பத்தியை நிதியாண்டு 2015 10.26 மில்லியன் மெட்ரிக் டன், அதுல இருந்து 2019 நிதியாண்டுல 13.75 மில்லியன் மெட்ரிக் டன் ஆக மேம்படுத்த உதவுனுச்சுப்பா.
0: ஓஹோ,
1: அதாவது கிட்டத்தட்ட 4 மில்லியன் மெட்ரிக் டன் அதிகப்படுத்தினாங்கப்பா. சாதாரண விஷயம் இல்லப்பா இது.
0: ஆமா ஆமா.
1: இப்ப நீ அந்த மாநாட்டுக்கு போனீல்ல?
0: ஆமா.
1: அங்க யார் யார் பேசினாங்க, என்ன பேசினாங்க,

0: அதையும் கொஞ்சம் எனக்கு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் பேரை கேட்டுட்டோம்.
1: ஆமாம்,
0: துணைநிலை ஆளுநர் பேசுனதை நீ போட்டே நான் கேட்டேன். அப்புறம் நம்மளுடைய முதலமைச்சர் ரங்கசாமி ஐயா பேசுனதை போட்ட கேட்டேன்.
1: ஆமாம்,
0: அப்புறம் காணொலி காட்சி அங்கே பேசுனதெல்லாம் கேட்டேன்.
1: ஆமாம்,
0: வேற யார்ப்பா பேசுனது உன்ட்ட இப்போ இருக்கு?
1: செல்வம், அந்த நிகழ்ச்சியில் அடுத்ததா இந்திய அரசின் மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எஸ்பி சிங் பாகேல் அவர்கள் பேசினாங்க.
0: இப்ப அவங்க பேசினதே நான் கேக்குறேன். அவங்க பேசினத அங்கேயே ஏதாவது தமிழ்லயும் ஏதாவது கொஞ்சம் மொழிபெயர்த்து சொன்னாங்களாப்பா?
1: அதுல என்ன சந்தோஷம்னா, அவரு பேச பேச இன்னொருத்தர் தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணாரு பேரா, எல்லாருக்கும் புரிஞ்சது, எல்லாம் கை தட்டுறாங்க.
0: ஓஹோ, அப்பனா எனக்கு நல்லா புரியும்பா.
1: ஆமா ஆமா,
0: அதை கொஞ்சம் போடு பண்ண கேக்குறேன்.
1: சரி சரி சரி, நான் மொபைல் ஆன் பண்றேன் அந்த ரெக்கார்டா.
0: சரிப்பா.
2: புதுச்சேரி மே ஃபிஷரீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சீவேட் இனோவேஷன் சென்டர் கே லான்ச் கேஸ் ப்ரோக்ராம் மே முஜே ஆனே கா மௌகா மிலா ஓர் ஆனரபிள் கேபினெட் மினிஸ்டர் துவாரா ஜோ குச்ச அனவுன்ஸ்மெண்ட் ஹோங்கே வோ உன்னி கே முகசே அச்சா லகேகா ஜப் வோ பதாயேங்கே முஜே ஆனே கா மௌகா மிலா கை ப்ரோஜெக்ட்ஸ் ஆஜ் புதுச்சேரி கே ஃபிஷர்மேன் கே லியே யஹாங் கி பப்ளிக் கே லியே ஃபிஷர்மேன் கே வெல்ஃபேர் கே லியே ஓர் யஹாங் கே ஃபிஷர்மேன் கி ஆம்தனி கோ படானே கே லியே குச்ச காம் ஹோ ரஹே ஹே மாநிய பிரதான் மந்திரி ஜி கா ஜோ கஹனா ஹே கி கிசானோ கி ஆய் கோ துகனா கியா ஜாய் வோ ஃபிஷரீஸ் கே துவாரா அனிமல் ஹஸ்பண்ட்ரி கே துவாரா டெய்ரி கே துவாரா மதுமக்கி பாலன் கே துவாரா கோட்ரி கே துவாரா பிகரி கே துவாரா நேனோ யூரியா நேனோ டிஏபி கா யூஜ் கர்கே ட்ரிப் ஓர் ஸ்பிரிங்க்லர் கா யூஜ் கர்கே கிசான் அப்னி இன்கம் கோ துகனா படா சக்தா ஹே ஓர் இஸ்மே எக் பஹுத் மஹத்வபூர்ண பூமிகா பிரதான் மந்திரி ஜி துவாரா யே நிபாயி கயி ஹே கி அனிமல் ஹஸ்பண்ட்ரி டெய்ரி ஓர் ஃபிஷரி கோ எக் அலக் மந்திராலய தியா கயா மே லம்பி பாத் நீ கஹுங்கா யஹாங் பஹுத் ஸ்கோப் ஹே இன்லேண்ட் ஃபிஷரீஸ் கா பி ஸ்கோப் ஹே மரைன்ஸ் கா பி ஸ்கோப் ஹே ஓர் ஹாஸ் தோர் சே சீ பீட் கா ஆனே வாலா ஃபியூச்சர் ஜப் ஜமீனே கம் ஹோத்தி ஜாயேங்கி பாப்புலேஷன் படேகி ஹமே சீ பீட் கி தரப் பி ஜானா படேகா ஓர் உஸ்மே பாண்டிச்சேரி மே இஸ்கா காஃபி ஸ்கோப் ஹே மே ஆனரபிள் கேபினெட் மினிஸ்டர் வில் டோல்ட் யூ கி வாட் ஆர் த அவர் பிளானிங் ஃபார் த பாண்டிச்சேரி கித்தனா பட்ஜெட் தியா ஹே கியா கியா காம் யா ஹோ ரஹா ஹே கியா காம் ஹோனே ஜா ரஹா ஹே தோ மே உஸ்கே டிடெயில் மே நீ ஜாஊங்கா மே மாநிய பிரதான் மந்திரி ஜி கா தன்யவாத் தேனா சாஹுங்கா கி ஜேசே கிரீன் ரெவல்யூஷன் சே பூக் மிட்டி ஹே வைட் ரெவல்யூஷன் கே பாத் தூத் கா உத்பாதன் படா ஹே ஓர் ப்ளூ ரெவல்யூஷன் சப் தோனோ நஹீ தியா ஹே ஓர் கேவல் ப்ளூ ரெவல்யூஷன் எக் நாரா நஹீ ஹே பல்கி பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா ஓர் அன்ய யோஜனாவோ மே டேர் சாரா பட்ஜெட் பி தியா ஹே புதுச்சேரி வோ ராஜ்ய ஓர் யூடி லக்கி ஹோத்தே ஜிஸ்கே பாஸ் சமுத்திர ஹோதா ஹே ஜிஸ்கே பாஸ் சமுத்திர ஹோதா ஹே வோ இலாக்கா கபி பூங்கோ நீ மர்தா யஹாங் பரம்பராகத் ரூப் சே ஃபிஷிங் ஹோத்தி ஹே அப் ஹமே தோடா கோஆபரேட்டிவ் சோசைட்டி படானா படேகி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் படானா ஹோகா கோல்ட் சேன் படானி ஹோகி வேல்யூ அடிஷன் கே லியே காம் கர்னா ஹோகா பஹுத் படா டூரிஸ்ட் பிளேஸ் ஹே லோக் ஃபிஷிங் கோ பி என்ஜாய் கரேன் ஐசி மேரி சுபகாமனாயே ஹே புனா ஆப் சப்கோ பஹுத் பஹுத் பதாயி கி ஆஜ் கரோடோ ருபே கி யோஜனாவோ கோ மாநிய கேபினெட் மந்திரி ஸ்ரீ லல்லன் சிங் ஜி நே லான்ச் கியா ஹே இஸ்கி ஆப்கோ முபாரக்பாத் தே ரஹா ஹூன் பஹுத் பஹுத் தன்யவாத்.
3: இந்த புதுவை மக்களின் குறிப்பாக மீனவ சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக இன்று மூன்று முக்கிய திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டங்களை தொடர்ந்து நமது மாண்புமிகு மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறார்கள். நமது திட்டங்கள் மக்களை சென்று அடைய வேண்டும் என்பதில் நமது மாண்புமிகு பிரதமர் மிகவும் கவனமாக இருந்தார். மாண்புமிகு பிரதமர் அவர்களின் தொலைநோக்கு பார்வையின்படி அவரது திட்டங்கள் சரியாக வந்து மீனவர்களை அடைய மீனவர் துறை தனியாக மாற்றப்பட்டது. இப்பொழுது மீனவர்களின் வாழ்வின் மிகப்பெரிய பங்காக கடற்பாசி அமைந்திருக்கிறது. அவருடைய வாழ்வை மேம்படுத்த கடற்பாசி திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அதை பற்றியும் அதற்கான திட்டங்கள் பற்றியும் உங்களுக்கு அறிவிக்க இருக்கிறார்கள். முதலில் பசுமை புரட்சியை கொண்டு வந்தார்கள், பின்பு வெண்மை புரட்சியை உருவாக்கினார்கள், தற்போது நீல புரட்சிக்கு தயாராக இருங்கள், நீல புரட்சி ஏற்பட்டு விட்டது. அதை நமது பிரதம மந்திரியினுடைய தொலைநோக்கு பார்வை மூலமாக இங்கே கொண்டு வந்திருக்கிறார். புதுச்சேரி மீனவர்கள் மிகவும் பாக்கியம் செய்தவர்கள். ஏனென்றால் அவர்கள் மீன்வளம் மிக அதிகமாக பெற்றிருக்கிறார்கள், நல்ல கடற்கரை பெற்றிருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய மீன்வளத்தில் அவர்களுடைய

0: அறிவை பெருக்கவும் அவர்களுடைய வாழ்வை வளமாக்கவும் பல்வேறு திட்டங்களை நாம் மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள். அதனால் இனிவரும் காலங்களில் புதுச்சேரி மீனவ மக்களின் பொற்காலமாக அமையும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.
1: ராஜன், இந்த திட்டம் இருக்குல்ல, பிரதம மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா,
2: ஆமா,
1: இது மீனவர் வாழ்க்கையில ஒரு விடிவெள்ளியான திட்டம்ப்பா.
2: ஓஹோ,
1: ஆமாப்பா.
2: என்னதா?
1: ஏன்னா கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்கிறாங்க.
2: ஆமா.
1: அப்ப இருட்டா இருக்கிற நேரத்துல அந்த விடிய கால இருக்கக்கூடிய அந்த விடிவெள்ளி தான் பொழுது விடியுது அப்படிங்கறத அவங்களுக்கு உணர்த்தும்.
2: ஓஹோ,
1: அத மாதிரி வாழ்க்கையில ஒரு வசந்தம் வீச போகுது அப்படிங்கறத இந்த திட்டம் அவங்களுக்கு உணர்த்துதுப்பா. நான் இன்னும் சில விஷயம் சொல்லட்டுமா?
2: என்னது?
1: மீன்வளத்துறை அந்நிய செலவாணி வருவாய்க்கு முக்கிய பங்களிப்பாக இருக்குது அப்படிங்கறத மத்திய அரசு புரிஞ்சுகிட்டு நம்ம நாட்டுல இந்தியா உலகின் முன்னணி கடல் உணவு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடா உருமாற உதவி செஞ்சுட்டு வருதுப்பா.
2: ஓஹோ,
1: ஆமா. இப்ப நிதியாண்டு 2024 கடல் பொருட்கள் ஏற்றுமதி வருவாய் 7.38 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்ததுன்னா வச்சுக்கீங்க. ஆமாப்பா, இந்த உறைந்த ரால் ஏற்றுமதி இருக்குல்ல, அது ஒரு முக்கிய பொருளாக தொடர்ந்து வருதுப்பா. 2023 நிதியாண்டுல மீன் வளர்ப்பு பொருட்கள் நாட்டின் மொத்த மீன்வள ஏற்றுமதியில 63%
2: வச்சுக்கியப்பா.
1: நாட்டின் மீன்வளத்துறையின் வளர்ச்சி மீன் விவசாயிகளுக்கு அதிக வருமானத்தை ஈட்டவும், மீன் உற்பத்தியை அதிகரிக்கவும், ஏற்றுமதியை மேம்படுத்தவும், அதன் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தூண்டவும் ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குதுப்பா. இதுக்கெல்லாம் எனங்க இந்த துறையில உள்ள மிகப்பெரிய திறனை உணர்ந்து நம்ம மத்திய அரசு இருக்குல்ல, அது செப்டம்பர் 2020 பிரதான் மந்திரி மத்ஸ்யா சம்பதா யோஜனாவை அறிமுகப்படுத்தினுச்சு.
2: ஓஹோ,
1: ஆமாப்பா. ஆரம்பத்துல ஒரு 5 வருஷத்துக்கு நிதியாண்டு 2021-2025 வரை உள்ளடக்கிய ஒரு காலத்துக்கு 20,050 கோடி நிதி ஒதுக்கீட்டுல இந்த திட்டத்தை ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப இந்த திட்டம் 2026 நிதியாண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முழுமையான மீன்வளத்துறை மேம்பாடு, மதிப்பு கூட்டல், உள்கட்டமைப்பு நவீனமாக்கல் மற்றும் மீனவர் நலன் ஆகியவற்றில அந்த இலக்க அடையணும் அப்படின்னு மத்திய அரசு இதெல்லாம் செயல்படுத்திட்டு இருக்குப்பா. சரி, நீ இன்னொரு யாரோ பேசினாங்க அப்படின்னு சொன்னியப்பா, அது யார் பேசினது?
2: செல்வம், அந்த ஃபங்க்ஷன்ல பெரிய அகண்ட திரையில எல்லாரும் மத்திய அமைச்சர், இணை அமைச்சர், கவர்னர், முதலமைச்சர், அமைச்சர்கள், மீனவ மக்கள் எல்லாரும் பார்த்தாங்க. அதுல வந்து காணொலி காட்சி காட்டினாங்க. அதுல என்ன இருந்ததுன்னா, கடல் பாசி வளர்ப்போரின் கருத்துக்கள் எல்லாம் நிறைய இடம்பெற்று இருந்தது. அதுல திட்டம் அப்புறம் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருந்தது.
1: அவங்களெல்லாம் பேச விட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி அங்க வந்து ஒளிபரப்புனாங்க.
2: அதுல கடல் பாசி வளர்க்கறது எப்படி, அதை வந்து சுற்றுச்சூழலுக்கு உதவும் வகையிலான பயன்பாடுகள் குறித்தும் நிறைய பேசினாங்கப்பா. அதையும் போட்டுட்டுமா?
1: கொஞ்சம் போடுப்பா. என்னதான் பேசுறான்னு நானுங்க, நீ மட்டும் போய் பாத்துட்டு வந்துட்டிய.
2: இதையும் ஆன் பண்றான்.
1: சரிப்பா,
2: கேப்போம் கேப்போம்.
3: எங்க ஃபிஷரிஸ் ஆபீஸ் மூலமா ஒரு ட்ரைனிங் போற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. என்ன ட்ரைனிங் அப்படின்னு போய் பார்க்கும்போது, கடல் பாசி ட்ரைனிங்காக ராமேஸ்வரம் போகணும்னு சொன்னாங்க. அங்க வந்து எங்களுக்கு நல்ல முறையில ட்ரைனிங் கொடுத்தாங்க. அங்க எல்லாம் விதை போடுறவங்க, அந்த பாசி ரெடி பண்றது எல்லா ஆள எல்லாமே போய் காமிச்சாங்க. அங்க உள்ள கடல்ல வந்து அலைகள் இருக்காது, அதனால லேடிஸே இறங்கி வேலை செய்வாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது, இங்க அலைகள் நிறைய இருக்கும், எங்களால போய் செய்ய முடியாது. நாங்க அதெல்லாம் சொன்னோம் அவங்கள்ட்ட. அந்த கடலுக்கு மூங்கில் சரியா இருந்தது, நமக்கு வந்து லாஃப்ட்.
4: நம்ம புதுச்சேரி காரைக்கால்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமான பகுதியில தான் நம்ம வளர்க்கறோம், 8 மீட்டர் எல்லாம் வளர்க்கறோம். ரொம்ப கடல் சீற்றம் அதிகமா இருக்கிறதுனால சாத்தியம் இருக்கா இல்லையான்ற ஒரு டவுட் இருந்தது. பட் ஆனா எங்களோட தொழில்நுட்பம் இந்த ஹை டென்சிட்டி பாலியத்திலின் டியூப் நெட் மெத்தட், அந்த மெத்தட்ல நாங்க சக்சஸ்ஃபுல்லா அதை பண்ணிருக்கோம்.
5: ஒரு சிறிய மிதவையில் கட்டப்படும் கடல் பாசி துண்டுகள் சில வாரங்களில் பல மடங்காக வளரும். இது வெறும் வருமானம் தரும் தொழில் மட்டுமல்ல, கடலின் சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் ஒரு மாபெரும் இயற்கை மருத்துவம். இந்த கடல் பாசிகள் கடலில் உள்ள அதிகப்படியான கார்பனை உறிஞ்சி தண்ணீரை சுத்தப்படுத்துகின்றன. அழிந்து வரும் பல சிறிய கடல்வாழ் உயிரினங்களுக்கும் மீன்களுக்கும் இது ஒரு பாதுகாப்பான இனப்பெருக்க இடமாக மாறுகிறது.
4: இப்ப எங்கெங்கெல்லாம் பாசி வளர்க்கிறோமோ அங்க பாத்தீங்கன்னா அந்த பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோம், இப்ப ஒரு

0: போடுறோம்னா 5-6 மாதங்கள் கழித்து பார்த்தோம்னா நிறைய மீன்கள் அந்த இடத்துல பார்க்கலாம். அது வந்து பாசிய சாப்பிடுற மீன்கள் சில மீன்கள் இருந்தாலுமே இதுல எல்லா வகையான மீன்களும் அது ஒரு பாதுகாப்பா அது வந்து அடையறதுக்கான ஒரு பகுதியா நாங்க இந்த அறுவடையிலே வந்து நண்டு இறாலு இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். அது உள்ள வந்து அடைஞ்சு இருந்துச்சு. சோ அந்த மாதிரி இது வந்து நிறைய வந்து பயோடைவர்சிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இருக்கிற நியூட்ரியன்ட் எல்லாம் அப்சர்வ் பண்ணும், லைக் அமோனியா, நைட்ரஜன், பாஸ்பரஸ் இந்த மாதிரி இதை வந்து அப்சர்வ் பண்றதுனால அந்த சூழல்ல வந்து ரொம்ப கிளியரா இருக்கும், பொல்யூஷன் ஃப்ரீயா இருக்கும். கண்டிப்பா இது வந்து ஒரு என்விரான்மெண்டலி சஸ்டைனபிள் லவ்லிவுட்.
1: எங்களுக்கு அந்த கடல் பாசி எப்படி வளர்க்கறது, அதை என்னத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எத்தினால வளர்க்கலாம், அதை எப்படிலாம் செய்யலாம் அப்படிலாம் தான் சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. ஃபுல்ல ஃபேக்டரிக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் காமிச்சாங்க. அப்ப வந்துட்டு எங்களுக்கு ஒரு 80% நம்பிக்கை வந்துச்சு. சரி, நம்ம செஞ்சுதான் பாப்போமே, என்னதான் இருக்குது, எப்படி செய்யறாங்க, நம்மளாலே முடியும்ல அப்படின்னு தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம்.
2: ஒரு நாள் நாங்க வந்து வலையும் கயிறும் ரெடி பண்ணிக்குவோம். வள அளவு வந்து அகலம் 1.5, நீட்டு 4 மீட்டர், கயிறு 7 மீட்டர். மறுநாள் விதை பாசி போடும் போது ஒரு வலைக்கு 5 கிலோ போடுவோம். 5 கிலோ போட்டு ஒரு லாப்டுக்கு 10 வலை மொத்தம் எங்களுக்கு வந்து இந்த பக்கம் 8 அந்த பக்கம் 8 16 லாப்ட் நாங்க 160 வலை போடுவோம். அதே மாதிரி தண்ணி வந்து நல்ல தண்ணி படக்கூடாது, மழை தண்ணி எதுவும் பட்டா அந்த பாசியோட கலர் வந்து மாறிடும், வீணா போயிடும். கடல்ல இருந்து தண்ணி அள்ளி வந்துதான் அப்பப்ப சாக்கு போட்டு நனைச்சுக்குவோம். அதே மாதிரி வெயிலும் படக்கூடாது, அதுல சாக்கு போட்டு கடல் தண்ணி ஊத்தி ஊத்திக்கிட்டு இருப்போம். நாங்க பாசி கட்டுற வரைக்கும் பாசி கட்டியும் அதுல கடல் தண்ணி ஊத்தி வச்சுக்கிட்டு இருப்போம். போட் வந்ததும் அதை எடுத்துட்டு போய் நாங்க கட்டிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை நாங்க போய் பார்ப்போம்.
0: கடல் பாசி வந்து உலக அளவுல வந்து 2 விஷயமா, அதாவது சமுதாயத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பெனிஃபிட் ஆகுது, அதே மாதிரி தட்பவெப்பநிலை அதை எதிர்கொள்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழிமுறைன்றாங்க. சோ அதனாலதான் இதுல வந்து உலக அளவுல இது ரொம்ப கான்சென்ட்ரேஷன் கொடுக்கறாங்க. இதுல வந்து நிறைய வந்து அகார், அல்ஜின், கராகினின்ற மாதிரி ஒரு பொருள் அதுல இருந்து எடுக்கலாம். சோ அந்த பொருள் பாத்தீங்கன்னா உணவு தொழிற்சாலை, மருத்துவ தொழிற்சாலை, அழகு சாதன தொழிற்சாலையில இது ஒரு இடுபொருளா யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கால்நடை தீவனம், அதுக்கப்புறம் விவசாயத்துல உரமா பயன்படுத்துறாங்க. சோ இதுக்கு வந்து பல்முக பயன்பாடு இருக்கிறதுனால இதுக்கு ஒரு முக்கியத்துவம் உலக அளவிலும் கொடுக்கறாங்க. நம்ம நாட்டிலயும் வந்து பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டம் மூலியமா வந்து நல்ல ஒரு ஃபோக்கஸ் கொடுத்து இந்தியா ஃபுல்லா இதை வந்து உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இப்ப செயல்பட்டு
1: எங்களுக்கு நல்லாவே கான்பிடன்ட் வந்துருச்சு, வெற்றிகரமாகவும் செஞ்சுட்டு இருக்கோம்.
3: This particular project was started 1 year back and already the fisherwomen they have completed 2 cycles of seaweed farming. And in the first 2 cycles, we have got a conversion of about 3 to 3.5 times growth of seaweeds.
2: நாங்க ஃபர்ஸ்ட் அறுவடைக்கு பயந்துகிட்டே இருந்தோம். ஆனா எங்களுக்கு வந்து 3.5 மடங்கு விளைச்சல் கொடுத்துருந்தது, அதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 2வது அறுவடைக்கு 4.5 மடங்கு, இப்ப 3வது அறுவடைக்கு செழிப்போட 5.5 மடங்கு. இந்த பாசியில உள்ள விஷயமே நல்லபடியா பராமரிக்கணும், அந்த மாதிரி நாங்க நல்லபடியா பராமரிச்சோம். அந்த பராமரிச்சதுல எங்களுக்கு நல்லபடியா விளைச்சல் வந்தது, இது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
4: இங்க வந்து ICAR CMFR மூலியமா இந்த கடல் பாசி சுழல் தொழில் குழு மூலியமாக உற்பத்தி செஞ்சிருக்காங்க பெண்களுடைய முழு ஈடுபாட்டோட. இது வந்து நிறைய டிமாண்ட் இருக்கு உலக அளவுல, நம்ம இந்திய நாட்டிலயும் ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கு.
5: கடல் பாசியை வளர்ப்பதால் கடலும் வாழ்கிறது, அதை காக்கும் மனிதர்களும் வாழ்கிறார்கள். இதன் 45 நாட்களில் நடக்கும் இந்த அறுவடை மீனவ பெண்களின் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீன் விற்று கிடைக்கும் வருமானத்தை மட்டுமே நம்பியிராமல் இன்று தங்களுக்கு சொந்தமான ஒரு மாற்று தொழிலை இந்த பெண்கள் கையில் எடுத்துள்ளார்கள்.
2: காரைக்காலேயே எங்களுக்கு அமைச்சு தர்றதா சொல்லிருக்காங்க, அது இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: கடல் பாசி வளர்ப்பு வந்து ஒரு வெற்றிகரமா பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த கட்டமாக இங்க வந்து இந்த கடல் பாசி வளர்ப்பு மற்றும் பயன்பாட்டிற்கான ஒரு மேம்பாட்டு மையமா இந்த காளிக்குப்பத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம். சோ இந்த இடத்துல வந்து அவங்க அறுவடை பண்ண பாசியை இங்க எடுத்துட்டு வந்து பதப்படுத்துவாங்க. அதாவது இதுல இருந்து உள்ள ஜூஸ் எடுத்துட்டு அந்த ஜூஸ் வந்து உரமாகவும் அந்த சக்கையை வந்து பவுடராக்கி கால்நடைக்கு தீவனமாகவும் பயன்படுத்துற மாதிரி இந்த மீனவ கூட்டுறவு பெண்களே இதை செய்யற போது இவங்களுக்கு நார்மலா வந்து ஒரு பாசி அறுவடை பண்ணும் போது 20 ரூபா ஒரு கிலோ பச்சை பாசி கிடைக்குதுன்னா இந்த பதப்படுத்தி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு 40 ரூபா கிடைக்குது. அது ரெட்டிப்பா கிடைக்கும் போது அவங்களுடைய வருமானமும் கூடுது, அவங்களுடைய வாழ்வாதாரமும் முன்னேறும். அதே சமயத்துல ஒரு பெண்கள் மேம்பாடாகவும் இந்த மையம் வந்து அமையும். இப்ப நாங்க வந்து ஒரு ஒரு ஊர்லயும் 16 மதவை வச்சுதான் பண்ணோம். இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும் போது கண்டிப்பா அவங்களுடைய வருமானம் கூடும். ஒரு பக்கம் வருமானம் கூடும் போது நம்ம உற்பத்தி அதிகப்படுத்தும் போது இதை வந்து இவங்களே இப்ப தொழிற்சாலை வைக்கும் போது அங்கேயும் ஒரு அவங்களே பயன்பாட்டு பண்ணிக்கலாம். அவங்களால முடியலன்னா இன்னும் வேறு தொழிற்சாலைக்கு அவங்க கொடுக்கலாம். சோ அதனால கண்டிப்பா இது வந்து அதிகப்படுத்தப்படுத்த அவங்களுடைய வாழ்வாதாரம் பெண்கள் மேம்பாடுன்றது இன்னும் அதிகமா தான் ஆகும்.
5: கடல் பாசியை அறுவடை செய்து விற்பதன் மூலம் கிடைக்கும் கணிசமான நேரடி வருமானம் அவர்களின் சேமிப்பை உயர்த்துகிறது,

0: பிள்ளைகளின் உயர்கல்விக்கு வழிவகுக்கிறது. நேற்று வரை மற்றவர்களை சார்ந்திருந்த பெண்கள் இன்று வங்கிக் கணக்குகளோடு தற்சார்பு கொண்ட தொழில் முனைவோராக உயர்ந்துள்ளனர்.
1: எங்களுக்கு வந்து எங்க கிராம பஞ்சாயத்தாரும் நற்பணிமன்றத்து பசங்களும் சுய உதவி குழுக்களும் எங்களுக்கு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க. நாங்க எல்லாம் நல்லபடியா செஞ்சு முடிப்போம். இது செஞ்சு கொடுத்த மத்திய மாநில அரசுக்கு, ஆளுநர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
0: உணவு, மருந்து மற்றும் விவசாய உரங்கள் தயாரிப்பில் கடல் பாசியின் தேவை உலகளவில் அதிகரித்துள்ளதால் இவர்களின் உழைப்பு நேரடியாக இந்தியாவின் நீல பொருளாதாரத்திற்கு ப்ளூ எக்கானமி மாபெரும் பங்களிப்பை தருகிறது.
2: ஏறத்தாழ வந்து 100,000 டன் தான் நம்ம உற்பத்தி இந்தியாவை பொறுத்தளவு. அதுவும் அந்த 100,000 டன்ல வந்து அதிகமா கடல்ல இருந்து இயற்கையா எடுக்கிறாங்க. வளர்க்கறது வந்து ப்ரொபோர்ஷனேட்டா கம்மி தான். ஆனா இன்னும் 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா வளர்க்கிற பாசி அதிகமாகும். அப்ப அதிகமாகும் போது நம்ம வந்து உற்பத்திய வந்து அதிகப்படுத்துறதுனால டாப் கண்ட்ரிஸோட நம்ம வந்து கம்பீட் பண்ணுவோம். இது ஒரு இந்தியன் ப்ளூ எக்கனாமிக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி.
0: ஒரு காலத்தில் மீன்களை மட்டுமே

0: இருக்கும். ரொம்ப நன்றி.
1: உணவு, மருந்து மற்றும் விவசாய உரங்கள் தயாரிப்பில் கடல் பாசியின் தேவை உலகளவில் அதிகரித்துள்ளதால் இவர்களின் உழைப்பு நேரடியாக இந்தியாவின் நீல பொருளாதாரத்திற்கு ப்ளூ இகானமி மாபெரும் பங்களிப்பை தருகிறது.
2: ஏறத்தாழ வந்து 100,000 டன் தான் நம்ம உற்பத்தி இந்தியாவை பொறுத்தளவு. அதுவும் அந்த 100,000 டன்ல வந்து அதிகமா கடல்ல இருந்து இயற்கை எடுக்கிறாங்க. வளர்க்கறது வந்து ப்ரொபோர்ஷனேட்டா கம்மி தான். ஆனா இந்த 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா வளர்க்கிற பாசி அதிகமாகும். அப்ப அதிகமாகும் போது நம்ம வந்து உற்பத்திய வந்து அதிகப்படுத்துறதுனால டாப் கண்ட்ரிஸோட நம்ம வந்து கம்பீட் பண்ணுவோம். இது ஒரு இந்தியன் ப்ளூ எக்கனாமிக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி.
1: ஒரு காலத்தில் மீன்களை மட்டுமே நம்பி இருந்த இந்த கரைகள் இன்று நம்பிக்கையின் நங்கோரங்களாக மாறியுள்ளன. கடலெண்ணெய் தன் குழந்தைகளுக்கு மீன்களை மட்டுமின்றி இந்த பச்சை தங்கத்தையும் கிரீன் கோல்ட் பரிசளித்து அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து வருகிறாள்.
3: இதுல ஒன்னும் பயப்படுறதுக்கு பெருசா எதுவுமே இல்ல. நம்ம கடல், நம்ம தைரியமா செய்யலாம்.
4: ராஜன், அருமையான திட்டத்தை பத்தி பல்வேறு விஷயங்கள் இந்த காணொலி காட்சி மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்பா.
5: ஆமா செல்வம்.
4: ஏன்னா காரைக்காலுக்கு நான் போயிருக்கேன். அங்க வந்து இந்த சுருள் பாசி வளர்க்கறதெல்லாம் நான் பாத்துருக்கேன்பா.
5: பாத்துக்கிறியா?
4: ஆமாப்பா. இந்த முகத்துக்கு கிரீம் போடுறீல்ல?
5: ஆமாமா.
4: அதெல்லாம் இந்த சுருள் பாசில இருந்து செய்யறாங்கன்னு தெரியுமா தெரியாதா?
5: நான் கிரீம் போடுறது இல்ல, ஆனா கிரீம் போறவங்களாம் பாத்துக்கிறேன். நான் நல்லா பல பழம் ஜொலிப்பாங்க அப்படியா?
4: ஆமாப்பா, அந்த அழகு சாதன பொருட்கள் எல்லாம் அந்த பாசிய வந்து சேர்க்கறாங்கப்பா.
5: ஓஹோ.
4: ஆமா, இது போக ஒரு அருமையான ஒரு உணவு பொருளாவும் அந்த சுருள் பாசி இருக்கு. அதெல்லாம் கேப்சூல் எல்லாம் விக்கிறாங்கப்பா. ஏன்னா புரோட்டீன் ரிச்சா இருக்க கூடிய ஒரு உணவு பொருள் பாது. அதனால இப்ப இந்த சுருள் பாசி வளர்ப்புலாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழிலா மாறிட்டு இருக்குது.
5: நல்ல வருமானம்.
4: ஆமாப்பா, நிறைய பேர் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம இந்த திட்டத்தை பத்தி பார்த்தோம் இல்லையா, இதுல முக்கிய முயற்சி அப்புறம் முன்னேற்றம் இத பத்தி சொல்லட்டுமா உனக்கு?
5: சொல்லு சொல்லு சொல்லு கேக்குறேன்.
4: மீன்பிடி கப்பல் காப்பீடு.
5: சரி.
4: மீன்பிடி கப்பல்களின் புதிய மேம்படுத்தலுக்கான ஆதரவு. அப்புறம் சில பகுதிகளில் உப்பு கார பகுதியா இருக்கும் இல்லையா, அந்த பகுதிகளில் மீன் வளர்ப்பு. அப்புறம் சாகர் மித்ராக்கள். அப்புறம் நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னேன், இந்த மீன் குஞ்சுகள்ல இருந்து அந்த கரு வளர்ப்பு மையங்களை உண்டாக்குறது. அது மூலமா தானே நம்ம வந்து குஞ்சுகளை பெருக்கி அது மூலமா நம்ம வந்து மீன் வளத்தையும் கூட்ட முடியும். அப்புறம் மீன் வளம் மற்றும் மீன் வளர்ப்பு தொடக்கங்கள், இன்குபேட்டர்கள், அப்புறம் ஒருங்கிணைந்த அக்வா பூங்காக்கள், இதெல்லாம் அந்த கடல் ஓரத்திலே செய்யறாங்கப்பா. இப்பெல்லாம் நாட்டுல வந்து விவசாயம் வந்து செய்யறாங்களோ இல்லையா, கடல்ல விவசாயம் பண்றது ஒரு பெரிய ஒரு இதா மாறி போச்சு. ஆமாப்பா, கடல்ல வந்து கடல் வேளாண்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து போச்சுப்பா.
5: முன்னெல்லாம் மீனை மட்டும் தான் பிடிப்பான்னு தெரியும்ப்பா.
4: கடல் ஓரத்துல பெரிய கம்பி மாதிரி வலை கட்டி அதுக்குள்ளார நம்ம வந்து மீனும் வளர்க்கலாம், அப்புறம் நண்டு வளர்க்கலாம், இறால் வளர்க்கலாம், அப்புறம் வந்து பாசி வளர்க்கலாம். இப்படி பல்வேறு தொழில்கள் செய்யறாங்கப்பா.
5: கடல் வேளாண்மை நடக்குதுங்க.
4: ஆமாப்பா, கடல் வேளாண்மையே நடக்குதுன்னா வச்சுங்க,
5: பரவாயில்ல.
4: இந்த இதுக்கு செயல்படுத்தும் உத்தின்னு பார்த்தோம்னா இந்த PMMSY இந்த ஸ்கீம் இருக்குல்ல, இதுல மத்திய துறை மற்றும் மத்திய நிதி உதவி திட்ட கூறுகளை இது உள்ளடக்கி இருக்கு.
5: ஓஹோ.
4: இந்த குடை ஒரு திட்டமாக செயல்படுத்தப்படுதுப்பா. மீன்வளத்துறையின் அனைத்து சுற்று வளர்ச்சியிலும் கவனம் செலுத்துவதற்காக மீன்வள மதிப்பு சங்கிலியின் கிட்டத்தட்ட அனைத்து முக்கிய கூறுகளிலும் இந்த திட்டம் தலையிட்டு செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மீனவர்களுக்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அது எல்லா விதத்திலையும் மீனவர்களுக்கு உதவி செஞ்சு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்கப்பா.
5: பரவாயில்ல.
4: இப்ப நானே பேசிட்டே இருக்கேன், அந்த திட்டத்துக்கு எல்லாம் போய் பாத்துட்டு வந்தேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற.
5: கடல்ல மீன் உற்பத்தியை பெருக்கிறது தான் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா திட்டத்தினுடைய முக்கிய குறிக்கோள்.
4: ஓஹோ, நோக்கமே அதுதான் சொல்ற.
5: ஆமா.
4: மீன்வளத்துறையில தரம், நிலைத்தன்மை, தர நிலைகள், அப்புறம் கண்டறிதல் இவற்றையெல்லாம் அடைவது கட்டாயம்பா.
5: ஆமா.
4: அதுக்கு இந்த திட்டம் மீன்வளத்துறையில் தொழில் முனைவோர் கலாச்சாரத்தின் தனியார் பங்களிப்பும் அது ஊக்குவிக்கிறாங்கப்பா. ஏன்னா தனியாருக்கும் நிறைய உதவிகள்லாம் செஞ்சு அவங்களும் வந்து இந்த திட்டத்துல வந்து செய்யும் போது வேலை வாய்ப்பு பெருகும் இல்லையா.
5: ஆமா.
4: அதனால தனியார் பங்கேற்பு அப்புறம் வளர்ச்சியை அதன் இறுதி நோக்கமா அடைய இந்த திட்டத்தையும் வச்சிருக்காங்கப்பா.
5: ஓஹோ,
4: சரியா?
5: சரி சரி.
4: பல்வேறு விஷயங்கள் சொன்ன, நான் நிறைய தெரிஞ்சுகிட்டேன். இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா
5: செல்வம்? அப்புறம் அந்த பங்கன்ல பன்முகத்திறன் மேம்பாட்டு மாநாட்டுல

0: மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் பேசினாரா? அதையும் போடுவா அந்த கிட்ட.
1: எப்பா எப்பா, நிச்சயமா அடுத்த வாரம் இதெல்லாம் கேக்குறேன்பா.
0: ஓ சரி சரி சரி.
1: ஏன்னா உன்னை நான் பாக்க வந்தது ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி பாத்துட்டு போலான்னு, எனக்கு டைம் ஆக போகுது, முக்கியமான ஒரு வேலை இருக்குப்பா.
0: ஓ சரி,
1: அடுத்த வாரம் வந்து இந்த விழாவுல இன்னும் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் நான் உன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்பா.
0: சரி சரி சரி
1: சரி. நம்ம அடுத்த வாரம் எங்க சந்திக்கலாம்?
0: அடுத்த வாரம் மலையடி வாரம் ஓரத்துல அந்த ஒத்த பண மரம் இருக்குதுல்ல, அங்க வந்துருப்பா நீ.
1: எப்பா நீ ஏன் என்ன சொல்றன்னு எனக்கு நல்லாவே புரியுது. கரெக்டா வந்துடுறேன்பா.
0: சரி சரி சரி
1: சரி. வரட்டுமா?
0: பாத்து போயிட்டு பாப்பா.
1: போயிட்டு வரேன்பா.
0: ஹெல்மெட் எடுத்துக்கியா?
1: அது எப்போதும் கையில தானப்பா வச்சிருப்பேன்.
0: நீ விவரமான ஆளுப்பா நீ.
1: சரிப்பா போயிட்டு வரேன்பா.
0: சரி சரி சரி.
2: நேயர்கள், இதுவரை வளமான பாரதம் நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா PMMSY பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்த சித்திரத்தின் இரண்டாம் பகுதியினை கேட்டீர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி சி கலைச்செல்வி.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:31.
2: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
3: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
2: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் முற்றிலும் இல்லை.
3: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்தடையம் அருகில், கடலூர்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம். மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: காற்றோடு கலந்து வரும், காதோடு கதை பேசும், மனதோடு பயணம் செய்யும் மந்திரம் அல்ல அதுதான் இசை. சில பாடல்கள் நம்மை சிரிக்க வைக்கும், சில பாடல்கள் நினைவுகளை திரும்ப கொண்டு வரும், சில பாடல்கள் சொல்ல முடியாத உணர்வுகளையும் சொல்லிவிடும். நேற்றின் நினைவுகளையும் இன்றின் இனிமையையும் நாளையின் கனவுகளையும் ஒரே இசையில் இணைக்கும் நேரம் இது, மெலடி மேஜிக். உங்கள் காதுகளுக்கு இசை விருந்து, உங்கள் இதயத்திற்கு இனிய மருந்து. வானொலியோடு இணைந்திருங்கள், இசையோடு பயணிப்போம், மெலடியின் மாயாஜாலத்தில் மனதை தொலைப்போம். இது உங்கள் RJ பவானி மெலடி மேஜிக் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில உங்களுக்கு முதல் பாடலாக ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் ஸ்ருதிஹாசன் குரல்ல மான் கராத்தே திரைப்படத்தில் இருந்து. அதற்கு முன்பு ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
2: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
3: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

நேர்களே, புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், N5 முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேச நகர், புதுச்சேரி 605005. தொலைபேசி எண்கள் 0413220115, மற்றொரு எண் 8870073622. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரேடியோ புதுவை 102.8 நீங்க கேட்டிருக்கீங்க மெலடி மேஜிக். அவளின் இதழோரத்தில் நகை பூத்தால் போதும், என் பாவங்கள் அனைத்தும் தீரும் என்று கூறும் வரிகளை கேட்கலாம். தாமரையின் வரிகளில் அரிஹரன் மற்றும் ஸ்ரேயகோஷ்.

0: குரலில் வரும் பாடல். என்றென்றும் புன்னகை திரைப்படத்திலிருந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
1: 20-ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்க நகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
2: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
1: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

நேரம் சரியா ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் சரியா 11:51, 16:00 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்க கேட்டிருக்கீங்க மெலடி மேஜிக் நிகழ்ச்சியிலிருந்து பாடல் கேட்கலாம். அமர காவியம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் பத்மலதா குரலை.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
3: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் சரியா 11:57 சொல்லும் போது தெரிஞ்சிருக்கோம், எஸ் நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைய சூப்பரான பாடல் வரது கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. மலையாளி மேஜிக் நிகழ்ச்சியில வடகரி திரைப்படத்திலிருந்து

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய மகளிர் மற்றும் ஆடவர் அணிகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப்பதிவு

ஒன்றில் விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளின் அர்ப்பணிப்பு, ஒழுக்கம் மற்றும் குழு செயல்பாடு ஆகியவை நாட்டிற்கு அளவற்ற பெருமையை கொண்டு வந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். 2026 ஆசிய கோப்பை மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் வென்று கோப்பையை கைப்பற்றிய இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இப்போட்டித் தொடர் முழுவதும் வீராங்கனைகளின் தன்னம்பிக்கை, நிலைத்தன்மை மற்றும் அபாரமான மன உறுதி ஆகியவை முழுமையாக வெளிப்பட்டதாக கூறியுள்ளார். மேலும் இந்த வெற்றியானது நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான இளையோர்களை விளையாட்டில் பிரகாசிக்க தூண்டிட வேண்டும் என்றும் வாழ்த்தியுள்ளார். புதுச்சேரி ECR மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை தெற்கு ECR, பழனிராஜா உடையார் நகர், மகாத்மா நகர், லக்ஷ்மி நகர், முத்துரங்க செட்டி நகர், கவிக்குயில் நகர், மேற்கு கிருஷ்ணா நகர், சலவையாளர் நகர், மடுவுப்பேட், பாலாஜி நகர், வடக்கு கிருஷ்ணா நகர், வினோபா நகர், பிளிஸ் நகர், சுந்தரமூர்த்தி நகர், கொக்கு பார்க், அரசு அச்சக குடியிருப்பு, அதனை சார்ந்த பகுதிகள் மற்றும் உயர் மின்னழுத்த நுகர்வோர்களுக்கு மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று புதுச்சேரி மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

கரெக்டா 12:03 23 ஆயிட்டிருக்கு. வரலாற்றில் என்று ஒரு சின்ன தகவல் பெரிய அர்த்தத்தோட வரலாற்றில் என்று நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. வரலாற்றில் என்று இன்றைய நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம என்ன தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற ஒரு தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். சோ நம் நேயர்கள் எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, நம்ம முதல்ல வணங்க வேண்டியவர் வந்து விநாயகர் அப்படின்ற சிறப்புட கொண்டாடுற இந்த விநாயகர் சதுர்த்தியோட வரலாற்றை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இந்த விநாயகர் சதுர்த்தியோட வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் வருது. ஐ திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரல்ல, ஸ்ரேயா கோஷன் குரல்ல.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. வரலாற்றில் இன்றில் இன்னைக்கு விநாயகர் சக்தி அப்படின்ற தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன் இன்னைக்கு நாளில் விநாயகர் சக்தியை கொண்டாடுறோம் அப்படின்றத ஒரு சின்ன வரலாறு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம விநாயகருக்கு விநாயகர், கணபதி, கணேசன்,

விக்னேஸ்வரர் பிள்ளையார் அப்படின்ட்டு பல பெயர்கள் இருக்கு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த பேர் உள்ளவங்களும் நம்ம வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. என்ன நேயர்களே, கரெக்டு தானே? முன்னொரு காலத்துல விநாயகர் சதுர்த்தி பெரும்பாலும் வீடுகள்லயும் கோயில்கள்ல மட்டுமே நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம். அதாவது வீடுகள்ல வீட்டில் சின்னதா பூஜை பண்ற மாதிரியும் அதேமாதிரி கோயில்ல பூஜை பண்ற மாதிரி மட்டுமே நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம். ஆனா இது பிற்காலத்துல எப்படி மாறிச்சு அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலத்துல உள்ள பால கங்காதர திலகர் அப்படின்ற ஒருவர் இந்த விழாவை பொதுமக்கள் ஒன்று கூடி ஒரு பெரிய விழாவா கொண்டாடணும் அப்படின்றத ஒரு நோக்கமா வச்சிருந்தார். சோ எல்லாருமே ஒற்றுமையா ஒன்னா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றத ஒரு இதுவா கொண்டாடணும் அப்படின்னு வச்சிருந்தார். சோ எப்படி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்காக 1893 இருந்து நம்ம திலகர் வந்து அந்த காலகட்டத்துல மக்கள் ஒன்றாக சந்திப்பதற்காகவும் சமூக ஒற்றுமையை வளர்ப்பதற்காகவும் இது போன்ற பொது விழாக்கள் கொண்டாடணும் அப்படின்றதுக்காகவே நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற ஒரு தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். என்ன நேயர்களை, விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ வரலாற்றில் இன்றுல இந்த நாளில வேற என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தொடர்ந்து கேளுங்க. இது FM Rainbow புதுவாய் 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
4: சிறப்பு விழாசலையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
3: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரு முற்றிலும் இல்லை.
4: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. டைம் கரெக்டா 12:18, 28 நொடிகள் ஆயிற்றுக்கு. வரலாற்றில் இன்றுல இந்திய இந்த தினத்தை, அதாவது செப்டம்பர் 14 இந்த தேதியில இந்தி தினம் அப்படின்ற ஒண்ணு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஆண்டுல இருந்து இந்தி தினம் அப்படின்றத நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1953 வருடத்துல இருந்து நம்ம செப்டம்பர் 14 தேதியா இந்தி தினம் அப்படின்ற ஒண்ணு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். செப்டம்பர் 14, அதாவது இந்த நாளில் வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுபாய் 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேயர்களே, புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள்

ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 6050005, தொலைபேசி எண் 0413-2200105, 8870073622. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளாா்.

வெல்கம் பேக் டு த ஷோ. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. வரலாற்றில் இன்று இந்த தினத்துல ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நடந்துச்சு. அதாவது கிரிகோரியன் கேலண்டர், அதாவது 1752 நம்ம பிரிட்டன்ல செப்டம்பர் 14 கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்ற ஒன்ன நடைமுறைப்படுத்திருக்காங்க. அப்பனா என்னப்பா யோசிக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி என்ன கேலண்டர் இவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதாவது 2 செப்டம்பர் 1752 வரை நம்ம பிரிட்டன்ல ஜூலியன் கேலண்டர் அப்படின்றத பயன்படுத்திருக்காங்க. சோ அப்பனா ஏன் இந்த கேலண்டரை மாத்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க. அதற்கு பிறகு நேரடியாக 14 செப்டம்பர் 1752 வந்துருச்சுங்க. அதாவது செப்டம்பர் 3 செப்டம்பர் 13 வரை, அதாவது 11 காலண்டர்ல இருந்து காணாம போயிருச்சு. ஏன், என்னாச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
2: தலைமுறையா
3: வணக்கம். கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
4: சிறப்பு விழாசலையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
3: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் முற்றிலும் இல்லை.
4: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
5: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
6: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
5: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
7: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் வேல்புரி இன் ஹிந்தி.
5: பின்றாங்கப்பா,
8: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
9: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
10: என்ன சொல்றதுல
11: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமைய காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
12: Let's go.

வெல்கம் பேக் டு த ஷோ. வரலாற்றில் இன்றில் இன்னைய தேதியில் அதாவது நம்ம பிரிட்டன் அரசு வந்து கேலண்டர், அதாவது கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்ட்டு ஜூலியர் கேலண்டர்ல இருந்து இந்த கேலண்டருக்கு இந்த தேதியில் அதாவது செப்டம்பர் 14, 1752 இருந்து மாறியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ இதில் நடுவில் ஒரு 14 தேதியை மிஸ் பண்ணிட்டு டைரக்டாக ஜம்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பழைய காலத்தில் வந்து ஜூலியன் கேலண்டர் அப்படின்றத தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த கேலண்டரில் கணிக்கப்பட்ட சில நிகழ்வுகள் எல்லாமே மாறி மாறி, அதாவது பருவநிலை மாறுதல் இந்த மாதிரி கணிக்கப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே முரண் ஒன்னுக்கு ஒன்னு முரணா நிகழ்ந்ததுனால, சரி நம்ம ஒரு புது கேலண்டருக்கு அப்டேட் ஆகலாம் அப்படின்றதுக்காகவே நம்ம பிரிட்டன் அரசு ஜூலியர் கேலண்டர்ல இருந்து கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்ற ஒரு கேலண்டருக்கு மாறியிருக்காங்க. அதனாலதான் நம்ம இந்த 11 தேதி, அதாவது செப்டம்பர் 3 இருந்து செப்டம்பர் 13 வரை 11 தேதிகள் கேலண்டர்ல காணாம போயிருச்சு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. சோ இதோட வரலாற்றில் இன்று நிகழ்வு நிறைவு பெறுகிறது. சோ வரலாற்றில் இன்று நிகழ்வோட நிறைவா பாடல் வருது.

0: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹுமாயூன் கபீர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த நாள் அனைவரின் வாழ்வில் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் வளத்தையும் கொண்டு வரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில், இவ்விழா அனைவரின் வாழ்விலும் வளத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், இந்த விழா அனைவரின் வாழ்க்கையிலும் ஆற்றலையும் செழிப்பையும் வழங்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். விநாயக பெருமானின் அருளால் நாடு வளர்ச்சிப் பாதையில் முன்னேறட்டும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாடு முழுவதும் பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடும் இந்நாளில் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபடுவோம் என்று தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி, வளம் மற்றும் வெற்றியை விநாயக பெருமாள் அருளிட பிரார்த்திப்பதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஹிந்தி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், நல்லாட்சி, தேசிய ஒருமைப்பாடு மற்றும் தொலைத்தொடர்பில் ஹிந்தி முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிராந்திய மொழிகளுடன் முன்னேறி வரும் ஹிந்தி மொழி தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி மொழியாக உருவெடுத்துள்ளதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கோடிக்கணக்கான மக்கள் பேசும் மொழியாக ஹிந்தி திகழ்வதாக தெரிவித்துள்ளார். இலக்கியம், ஊடகம், திரைப்படம், தொலைக்காட்சி, கல்வி மற்றும் தற்போதைய டிஜிட்டல் உலகிலும் ஹிந்தி மொழி பிரபலமாகி வருவதாக அவர் கூறியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஹிந்தி மொழி இந்தியாவை ஒருங்கிணைப்பதாக தெரிவித்துள்ளார். அறிவியல், தொழில்நுட்ப புத்தாக்கத்தில் ஹிந்தி மொழி கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின்போது ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை ரஷ்ய அதிபருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வழங்கியதை சுட்டிக்காட்டினார்.
1: நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 இலக்கு, நம் அனைவரும் அனைவருடைய முயற்சியோடு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். ஒரு மிகப்பெரிய பிரிக்ஸ் விழா மாநாடு, அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்களுக்கு ரஷ்ய மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இது மூலமாக தமிழுக்கு அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். இந்த ராமேஸ்வரம் கோயிலினுடைய முகப்ப பேக்டிராப்ல வச்சு இந்த உலக தலைவர்கள் எல்லாம் வரவேற்றது ஒவ்வொரு தமிழனுக்கும் கூட அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்களை அமைத்திருக்கிறார். காசிக்கும் தமிழகத்திற்கும் உள்ள தொடர்பை உறுதிப்படுத்தும் விதமான காசி தமிழ் சங்கமும் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் ஒரே தேசம் ஒரே மக்கள் என்ற அந்த கண்ணோட்டத்தோடு இந்த விழாக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது.
0: அமெரிக்காவின் ஹியூஸ்டனில் இன்று தொடங்கவுள்ள G20 எரிசக்தித்துறை அமைச்சர்களின் உச்சிமாநாட்டில் பங்கேற்க மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் அங்கு சென்றுள்ளார். ஈரான் பிரச்சினை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வரும் நிலையில் இந்த உச்சிமாநாடு முக்கியத்துவம் பெறுகிறது. முன்னதாக ஹியூஸ்டனில் வசிக்கும் இந்தியர்களுடன் கலந்துரையாடிய அமைச்சர், இந்திய கலாச்சாரத்தை பேணி காப்பதில் அவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று தெரிவித்தார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான கடற்படை உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய கடற்படை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்லாந்தில் உள்ள பிலோமெல் கடற்படை தளத்தில் அந்நாட்டு கடற்படை அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாட உள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது.

0: செய்கிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹுமாயூன் கபீர் கூறியுள்ளார். டாக்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு நாடுகளின் நலன்கள் அடிப்படையில் உறவுகளை மேம்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பங்களாதேஷின் வளர்ச்சிக்காக உலக நாடுகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக திரு ஹுமாயூன் கபீர் தெரிவித்தார். பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1022 அதிகரித்துள்ளது. கடந்த மார்ச் மாதத்திலிருந்து பரவி வரும் இந்த நோயால் மேலும் 905 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு காய்ச்சலால் இந்த ஆண்டு 149 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட 1561 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகள் சுகாதாரத்துறையை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பு, புத்தாக்கம், நிலையான நிதி ஆதாரம் போன்றவை அவசியம் என்று கூறியுள்ளார். அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டெட்ரோஸ் அதனோம் கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட எரிவாயு வெடித்து நேரிட்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஹர்னாய் மாவட்டத்தில் உள்ள இந்த சுரங்கத்தில் எரிவாயு கசிந்து வெடித்து விபத்து நேரிட்டதாக அம்மாகாண நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த 5 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மத்திய அரசின் மக்கள் கல்வி நிறுவனம் மதுரையில் தொழில் பயிற்சி அளித்து வருகிறது. 15 முதல் 49 வயது வரை உள்ளவர்களுக்கு தொழில் பயிற்சி வழங்கி வருவதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் திரு ஜான் டேவிட் தெரிவித்துள்ளார்.
2: மக்கள் கல்வி நிறுவனம் என்பது மத்திய அரசு ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் என்ற மினிஸ்ட்ரிக்கு கீழே தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ரெண்டும் சேர்ந்து மதுரையில் நடந்துச்சு. இதனுடைய முக்கியமான நோக்கம் 15 வயதிலிருந்து 49 வயது வரை பெண்களுக்கோ தொழிற்பயிற்சி கொடுப்பது. மினிமம் ஒருத்தருக்கு ஒகேஷனல் ஸ்கில்ஸ் தேவை என்பதை நம்முடைய அரசாங்கங்கள் ப்ரொமோட் பண்ணுவதற்காக, செல்ஃப் கான்பிடன்ஸை வளர்ப்பதற்காகவும், நம்முடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக் கொள்வதற்காகவும் இந்த தொழிற்பயிற்சி செய்கிறாங்க. மக்கள் கல்வி நிறுவனம் தொழிற்பயிற்சி கொடுப்பதை தாண்டி ஹாலிவுட் செல் நிர்மாணித்து அதன் மூலமாக பயிற்சி பெற்றவர்கள் தொழிலை துவங்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு லைவ்லிஹுட் செல் ஒன்றும் உருவாக்கியிருக்கிறது. இந்த செல் மூலமாக பயிற்சி பெற்றவர்கள் தொழிலை துவங்க வேண்டும், தொழிலை துவங்கினவர்கள் அதை விரிவாக்கம் செய்ய வேண்டும், விரிவாக்கம் செய்தவர்கள் அநேகருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும்.
1: குஜராத்தில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காந்திநகர், அகமதாபாத், வதோதரா, ராஜ்கோட் உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மணிக்கு 61 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வரவேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. துவாரகா, போர்பந்தர், கட்ச் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகாரின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சம்பரன், போஜ்பூர், கோபால்கஞ்ச் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். மெக்சிகோவின் சால்டிலோவில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதியாட்டத்தில் அவர் ஜப்பானின் நகானிஷி ஜூனியாவை 6-5 என்ற கணக்கில் வென்றார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் ஆடவர் பிரிவில் தங்கப்பதக்கம் வெல்லும் முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை தீரஜ் பொம்மதேவரா படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹுமாயூன் கபீர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 12:50 ஆயிற்றுக்கு. தொடர்வது
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
2: பிறகு பிலகேயாவை சோதனை போடும்படி அவன் அவளுக்கு உத்தரவிட்டான். அந்த உத்தரவை கேட்டு அவள் விழித்தாள். அதிகாரியை வெறித்து பார்த்தாள். பிறகு பயந்து போன குரலில் சொன்னாள்,
3: ஐயோ, எனக்கு இந்த விவகாரமெல்லாம் எப்படி என்று தெரியாதே சுமா.
2: அவன் தரையை ஓங்கி மிதித்து கொண்டு அவளை நோக்கி சத்தமிட்டான். மரியா தன் கண்களை தாழ்த்தினாள். தாயிடம் மெதுவாக கூறினாள்,
3: சரியம்மா, நீ உன் பொத்தான்களை கழற்று. பிலகையா,
2: தாயின் ஆடை அணிகளை தடவி சோதனை போட்டபோது குருதி ஏறி சிவந்த அவளது முகத்தில் அவமான உணர்ச்சி பிரதிபலித்தது. நாய்ப்பிறவிகள் என்று அவள் முணுமுணுத்துக் கொண்டாள்.
3: நீ என்ன சொல்லுகிறாய்
2: என்று அந்த அதிகாரி சோதனை நடந்த இடத்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கேட்டான்.
3: இந்த பெண் பிள்ளைகள் விஷயந்தான் எசமா
2: என்று பயந்த குரலில் முனக்கினாள் மரியா. கடைசியாக அந்த அதிகாரி தான் காட்டிய தஸ்தாவேஜுகளில் தாயை கையெழுத்திட சொன்னான். அவளது அனுபவமற்ற கை பெரிய பெரிய மொத்த எழுத்துக்களில் கையெழுத்திட்டது. பெலகேயா விலாசாவா, ஒரு தொழிலாளியின் விதவை மனைவி.
3: நீ என்ன எழுதி தொலைத்திருக்கிறாய்? இதை ஏன் எழுதினாய்
2: என்று அந்த அதிகாரி பல்லை இழித்துக் கொண்டு கத்தினான். பிறகு சிறு சிரிப்புடன் சொன்னான்,
3: காட்டு மிராண்டி சனங்கள்.
2: அவர்கள் போய்விட்டார்கள். தாய் ஜன்னல் அருகே நின்றாள். அவளது கைகள் மார்பின் மீது குறுக்காக படிந்து பற்றியிருந்தன. அவள் தன் கண்களை இமைத்தட்டாமல் எதையுமே காணாமல் வெறுமனே விழித்துக் கொண்டு நின்றாள். அவளது புருவங்கள் உயர்ந்திருந்தன. உதடுகள் இறுகியிருந்தன. கடைவாய் தாடைகள் இறுகி ஒன்றோடொன்று அழுத்தி கடித்து கொண்டிருந்தன. அந்த கடியின் வேதனையையும் அவள் உணர்ந்தாள். மண்ணெண்ணெய் விளக்கில் எண்ணெய் வற்றி வறண்டது. திரி படபடத்து பொறிந்தது. சுடர் துடித்துடித்தது. அவள் அதை ஊதி அணைத்துவிட்டு இருளிலே இருந்தாள். அவளது இதயத்தில் நிரம்பியிருந்த சூன்யமயமான ஏக்க உணர்ச்சியால் அவளது இருதய துடிப்பு கூட தடைப்பட்டது. அப்படியே அவள் வெகுநேரம் நின்று கொண்டிருந்தாள். கண்களும் கால்களும் வலியெடுக்கும் வரை நின்றாள். மரியா ஜன்னல் அருகே வந்து போதை மிகுந்த குரலில் கூப்பிடுவதை அவள் கேட்டாள்.
3: பெலகேயா, தூங்கிவிட்டாயா? பாவம், உனக்கு இப்படி துன்பம் வரக்கூடாது. போ, தூங்கு.
2: தாய் தன் உடைகளை மாற்றாமலேயே போய் படுத்துக் கொண்டாள். படுத்த மாத்திரத்திலேயே ஆழமான குளத்துக்குள் அமிழ்ந்து போவது போன்ற ஆழ்ந்த தூக்கத்திற்கு ஆளானாள். அவள் கனவு கண்டாள். நகருக்கு செல்லும் ரஸ்தா கரையின் சேற்று பிரதேசத்திற்கு அப்பால் தெரியும் ஒரு மஞ்சள் நிறமான மணற்குன்றிற்கருகே அவள் நடந்து சென்று கொண்டிருந்தாள். தொழிலாளர்கள் மண்வெட்டி எடுக்கும் ஒரு செங்குத்தான குன்றின் ஓரத்தில் பாவல் நின்று கொண்டிருந்தான். அவன் அந்திரேயின் அமைதியும் இனிமையும் நிறைந்த குரலில் பாடிக்கொண்டிருந்தான்.
3: துயில் கலைந்து அணியில் சேர விரைந்து வாரும் தோழர்கள்.
2: அவள் தன் நெற்றியை அழுத்தி பிடித்தவாறு தன் மகனை பார்த்து கொண்டே அந்த குன்றை கடந்து சென்றாள். நீலவானின் பகைப்புலத்தில் அவனது உருவம் மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் தோன்றியது. அவள் அவனருகே செல்ல நாணி கூசினாள். ஏனெனில் அவள் கற்பமுற்றிருந்தாள். அவளது கைகளில் இன்னொரு குழந்தை இருந்தது. அவள் மேலும் நடந்தாள். நடந்து கொண்டே வந்து கடைசியில் குழந்தைகள் பந்து விளையாடி கொண்டிருக்கும் மைதானத்திற்கு வந்து சேர்ந்தாள். அங்கு எத்தனையோ குழந்தைகள் இருந்தார்கள். அவர்கள் வைத்து விளையாடிய பந்து சிவப்பு நிறமாயிருந்தது. அவளது கையிலிருந்த சிசு அவள் கையை விட்டு தாவி குதித்து அந்த பந்தை பிடிக்க எண்ணியது. அழத் தொடங்கியது. அவள் அதற்கு பால் கொடுத்தாள். திரும்பி பார்த்தாள். இப்பொழுதோ அந்த குன்றின் மீது துப்பாக்கி சனியன்களை அவளது மார்புக்கு நேராக நீட்டியவாறு சிப்பாய்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவள் உடனே விடுவிட என்று அந்த மைதானத்தின் மத்தியிலிருந்த தேவாலயத்திற்குள் ஓடி வந்தாள். அந்த தேவாலயம் வெண்மை நிறமாகவும்

0: மேகங்களால் செய்யப்பட்டது போல் அளவிறந்த உயரத்திற்கு மேல் நிமிர்ந்து நிற்பதாகவும் இருந்தது. அங்கு யாரையோ சவ அடக்கம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சவப்பெட்டி நீளமாகவும் கருப்பாகவும் இறுக மூடியதாகவும் இருந்தது. மதகுருவும் பாத்ரியாரும் வெள்ளை நிற அங்கிகளை தரித்தவாறு அங்கும் இங்கும் உலவினார்கள், பாடினார்கள். உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், உயிரிழந்த கிறிஸ்துநாதர். பாத்ரியார் பரிமள கலபங்களை தூவிய போது அவளை பார்த்து தலை வணங்கி புன்னகை செய்தார். அவரது தலைமயிர் செக்கச் சிவந்து பிரகாசித்தது. அவரது உற்சாக களை பொருந்திய முகம் சமயோலாவின் முகம் போல் இருந்தது. அந்த தேவாலயத்தின் கோபுர கலசங்களிலிருந்து சூரிய கிரணங்கள் விழுந்தன. அந்த கிரணங்கள் வெள்ளை வெளையரென கீழ்நோக்கி கமலம் போல விழுந்தன. தேவாலயத்தின் இருபுறத்து பீடங்களிலிருந்தும் பையன்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள், உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், உயிரிழந்த கிறிஸ்துநாதர். தேவாலயத்தின் மத்தியில் வந்து சட்டென்று நின்றவாறு அந்த மதகுரு திடீரென கத்தினார், அவர்களை கைது செய். மதகுருவின் வெள்ளை நிற அங்கிகள் மறைந்துவிட்டன. அவரது மேல் உதட்டில் வெள்ளி நிற மீசை தோன்றியது. எல்லோரும் ஓடத் தொடங்கினார்கள். பாத்ரியாரும் கூட பரிமள பொடியை ஒரு மூலையிலே எரிந்துவிட்டு தன் தலையை ஹஹோல் பற்றி பிடித்துக் கொள்வது மாதிரி தமது தலையை பிடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தார். ஓடி செல்லும் ஜனங்களின் காலடியில் தன் கையிலிருந்த குழந்தையை நழுவ விட்டுவிட்டாள் தாய். அவர்களோ அதை மிதித்து நசுக்காது விலகி விலகி ஓடினார்கள். அந்த குழந்தையின் திகம்பர கோலத்தையே பயபீதி நிறைந்த கண்களோடு அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். பிறகு முழங்கால் இட்டு அவர்களை நோக்கி கத்தினாள், குழந்தையை உதறி செல்லாதீர்கள், இவனையும் உங்களோடு எடுத்து செல்லுங்கள். உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், உயிரிழந்த கிறிஸ்துநாதர் என்று சிரித்துக் கொண்டும் கைகளை பின்புறமாக கோர்த்தவாறும் பாடத் தொடங்கினான் ஹஹோல். அவள் குனிந்து குழந்தையை எடுத்தாள். மரக்கட்டைகளை பாரம் ஏற்றிய ஒரு வண்டியில் அந்த குழந்தையை வைத்தாள். அந்த வண்டிக்கு அருகே சிரித்துக்கொண்டே மெதுவாக நடந்து வந்தான் நிக்கலாய். அப்படியானால் அவர்கள் எனக்கு கொஞ்சம் கடினமான வேலையைத்தான் கொடுத்து விட்டார்கள் என்றான் அவன். தெருக்கள் எல்லாம் அசுத்தமாயிருந்தன. வீட்டு ஜன்னல்களிலிருந்து ஜனங்கள் எட்டி பார்த்தார்கள், கூச்சலிட்டார்கள், சீட்டி அடித்தார்கள், கைகளை வீசினார்கள். வானம் நிர்மலமாயிருந்தது. சூரியன் பிரகாசமாக காய்ந்தது. எங்குமே நிழலை காணோம். பாடுங்கள் அம்மா, என் அருமை அம்மா என்று கத்தினான் ஹஹோல். அதுதான் வாழ்க்கை. அவன் முதலில் தானே பாடத் தொடங்கினான். அவனது குரல் பிற சப்தங்களை எல்லாம் விழுங்கி விம்மி ஒலித்தது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
3: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
2: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
4: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
2: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
4: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
2: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை புதுடெல்லியில் வெற்றிகர

நடத்தியதன் மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இம்மாநாட்டின் போது ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு புத்தகத்தை பிரதமர் வழங்கியதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு திரு எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் ஆகிய தொகுதிகளில் நடைபெறவுள்ள சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுகவை ஆதரிக்க பிஜேபி முடிவு செய்திருப்பதாகவும் திரு எல் முருகன் கூறியுள்ளார். 2020 முதல் 9 மாநிலங்களில் 147 நிலக்கரி சுரங்கத் தொகுதிகள் ஏலம் இடப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஆண்டு வருவாயாக சுமார் 47,500 கோடி ரூபாயும் 4.9 லட்சம் வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்படும் என நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியிலுள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு மூலவருக்கும் உற்சவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பிள்ளையார் சதுர்த்தியை ஒட்டி பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். புதுச்சேரி ECR மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை காலை 10 முதல் பிற்பகல் 2 வரை தெற்கு ECR, பழனிராஜா உடையார் நகர், மகாத்மா நகர், லக்ஷ்மி நகர், முத்துரங்க செட்டி நகர், கவிக்குயில் நகர், மேற்கு கிருஷ்ணா நகர், சலவையாளர் நகர், மடுவுப்பேட், பாலாஜி நகர், வடக்கு கிருஷ்ணா நகர், வினோபா நகர், பிளீஸ் நகர், சுந்தரமூர்த்தி நகர், கொக்கு பார்க், அரசு அச்சக குடியிருப்பு, அதனை சார்ந்த பகுதிகள் மற்றும் உயர் மின்னழுத்த நுகர்வோர்களுக்கு மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று புதுச்சேரி மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

டைம் கரெக்டா 1:03:30 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுபாய் 102.8 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில இன்னைக்கு கோக்கரி ஷோ நேரலையில் நான் உங்கள் ஆர்ஜே ஜு. எங்க வீட்டுல நான் சமைச்சா எல்லாருமே பாராட்டுவாங்கப்பா. என் விசில் குக்கர் சத்தம் கேட்ட உடனே அந்த ஏரியாவே மணக்கும் அப்படின்ற சூப்பரான ரெசிபிய உங்க கையில வச்சிருக்கீங்களா? யாருக்கிட்ட சொல்லலாம்? இந்த ரெசிபிய யாருக்கிட்ட சொன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க, எங்க கிட்ட சொல்லுங்க. சோ நீங்க உங்க வீட்டுல ஹிட்டான ரெசிபிய நீங்க எங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சீங்களா? கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2271770 வலியுறுத்தி 0413 அப்படின்ற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

வெல்கம் பேக் டு த ஷோ. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் குக்கரி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நிறைய பேர் இன்னைக்கு பர்டிகுலராக விநாயகர் சதுர்த்தி அதுமா கொழுக்கட்டை அப்படின்ற ஒரு ரெசிபியை எல்லார் வீட்லையுமே செஞ்சு நிறைய பேர் டேஸ்ட்லாம் பார்த்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ இப்போ அந்த ரெசிபி, ஏன்னா எனக்குமே கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும், இப்போ அந்த ரெசிபி நிறைய பேர் வீட்டில் இன்னைக்கு செஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த கொழுக்கட்டை அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இப்போ அதுக்கு மேலே மாவு ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு அரிசி மாவு ஒரு கப்பு, தண்ணீர் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் நம்ம கையில கொஞ்சோண்டு எடுத்து மாவு பிசைக்கிறதுக்காக கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உள்ள ஸ்டஃபிங்க்கு பூரணம் ரெடி பண்ணுவாங்க இல்லையா, இதுல நம்ம என்ன பூரணமா வைக்க போறோம் அப்படின்னா தேங்காய். ஏன்னா நம்ம கொழுக்கட்டையில ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு விதமான பூரணம் உள்ள வைப்பாங்க. பர்டிகுலரா இந்த தேங்காய் வச்சு சாப்பிடும்போது ஒரு சிலவங்களுக்கு ஒரு விதம் பிடிக்கும் இல்லையா. இதுல நம்ம என்ன ஸ்டஃபிங் உள்ள வைக்கிறோம் அப்படின்னா, துருவின தேங்காய் ஒரு கப்பு, வெல்லம் தேவையான அளவு, ஏலக்காய் பொடி தேவையான அளவு. இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்துல தண்ணி உப்பு எண்ணெய் சேர்த்து கொதிக்க விடுவோம். நல்லா கொதிச்சுட்டு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த

0: அரிசி மாவு சிறிது சிறிது, அதாவது கட்டிப்படாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த மாவு வந்து நல்லா வெந்திருக்கும். மூடி வச்சதுக்கப்புறம் கையில் நம்ம நல்லெண்ணெய் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நல்லெண்ணெயை கையில் கொஞ்சோண்டு தடவிக்கிட்டு மாவை கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். நம்ம கொஞ்சம் டைம் விட்டுட்டோம், சூடாக இருக்குது, கொஞ்சம் நேரம் கழித்து பிசையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி கிராக் விடுற மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம அதை ஒரு பால் ஷேப்புக்கு நல்லா பெருசாக இது பண்ணிவிட்டு மறுபடியும் அதை குட்டி குட்டி பால் ஷேப்புக்கோ, நம்ம சப்பாத்தி பிடிக்கிற மாதிரியோ ஏதோ ஒன்று குட்டி குட்டி பால் ஷேப்புக்கு, அதுக்காக நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ரொம்ப ரஃபால அதை ஹேண்டில் பண்ணாமல் சாஃப்டாக பால் ஷேப்புக்கு எடுத்துட்டு அதை நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த பூரணத்தை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, வெள்ளத்தை சிறிது தண்ணியில் கரைச்சி வடிகட்டி கட்டி இல்லாமல் அடுப்பில் வச்சு அது கூட நம்ம தேங்காவை அது உள்ளே போட்டு ஏலக்காவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்களா, நல்லா கட்டியாக அப்படியே அந்த வீடே வந்து ஒரு மனம் மணக்கும். யாராவது வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாங்களா, என்னப்பா ஸ்வீட் செஞ்சுட்டு இருக்கீங்க, ஆளையே தூக்குதே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு இனிப்புனாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ ஓகே, இந்த பூரணத்தை நம்ம அந்த மாவு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அது உள்ளே வச்சு நம்ம ஏதாவது ஷேப் பிடிக்கணும்னாலும் ஷேப் பிடிக்கலாம், இல்லை அப்படியே அப்படியே மடித்து வைக்கணும்னாலும் வைக்கலாம், உங்கள் இஷ்டம். நம்ம எப்படி சாப்பிடணும்னு தோணுதோ அப்படி நம்ம செஞ்சுக்கலாம். அதை பிடிச்சதுக்கப்புறம் நல்லா அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மேலே ஒரு கடாய் இட்லி கடாய் வச்சுட்டு அதில் நம்ம என்னென்னலாம் பூரணம் பிடிச்சி வச்சுருக்கோமோ, அதாவது கொழுக்கட்டையை, அது உள்ளே வச்சு ஒரு 10-15 மினிட்ஸ் நம்ம வந்து அந்த ஆவியில் வேக வச்சதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் சொல்லும் போதே இந்த ரெசிபியை நிறையா பேர் சாப்பிட்டுட்ருப்பீங்க. ஸோ இந்த ரெசிபியை யாரெல்லாம் இன்றைக்கி ட்ரை பண்ணாமல் இருக்கீங்களோ இந்த தேங்காய் கொழுக்கட்டை, அதாவது இந்த கொழுக்கட்டை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் வீட்டில் ஹிட் ரெசிபியை என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருக்கீங்களா, கால் பண்ணுங்க 2271760 2271770. வெளியூர் நேரா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற முன்குறித்தியை நீங்க சேர்த்து டயல் பண்ணுங்க. ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: கண்டு

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம கூட காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. அவங்க வீட்டுல ஹிட் ஆன ஒரு ரெசிபியை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரெசிபி சொல்றாங்க அப்படின்றத, யாரு எங்க இருந்து கால் பண்ணிருக்காங்க, என்ன ரெசிபி சொல்றாங்க அப்படின்றத வாங்க கேட்டுடலாம். ஹலோ,
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேம். யாரு, எங்க இருந்து?
1: வாழப்பட்ட மலையில இருந்து கலா பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கு மேம். கலா மேம், நீங்க எப்படி இருக்கீங்க மேம்? விநாயகர் சக்தி வாழ்த்துக்கள் மேம்.
1: உங்களுக்கு வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள் மேம்.
0: ஓகே மேம், சூப்பர் மேம். அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டீங்க. ஓகே மேம், இப்ப உங்க வீட்ல நல்லா ஹிட் ஆன ஒரு ரெசிபி சொல்லுங்க மேம்.
1: ஹலோ.
0: ஆ சொல்லுங்க மேம், உங்க வீட்ல ஹிட் ஆன ரெசிபி சொல்லுங்க மேம்.
1: வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த பட்டை லவங்கம், ஏலக்காய், இது அப்புறம் வந்து கடலை கொஞ்சம், கரம் மசாலா, அப்புறம் நம்ம வேணும்னா சிக்கன் மசாலா போட்டு பிரியாணி மசாலா போடுங்க மேம். இதெல்லாம் ஒன்று கொஞ்சம் கலந்துட்டு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுட்டு உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நெய் வச்சுட்டு அதை நம்ம எப்பயுமே சமைக்கிற போல பெரிய வெஜிடபிள் ரைஸ் எல்லாம் செய்யற மாதிரியே போட்டுட்டோம் மேம். போட்டு ரெண்டு விசில் எடுத்து வந்து எடுத்தா சூப்பரான கடலை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மேம். அப்புறம் வந்து கடலை வேக வச்சு தாளிச்சு வச்சாச்சு. இன்னும் இந்த கடலையே மேம் என்ன செய்யலாம்னா, நம்ம பச்சையா ஊற வைக்கிறதா மேம், அது வந்து வீட்டுல ஈவினிங் ஸ்நாக்ஸ் பச்சையா ஊற வச்சு அதை அரைச்சி நம்ம வடை மாதிரி போட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, பெருஞ்சீரகம், பூ, மஞ்சள் தூள், பெருங்காய தூள் போட்டு வடை மாதிரி தட்டி கொடுக்கலாம் மேம். அதே மாதிரி இன்னொன்னு மேம், இன்னைக்கு பொரியெல்லாம் வச்சு படைப்பாங்க இல்லையா, அது வந்து பசங்க வீணாக்கிடுவாங்க, அதை படைக்கிறதா கொஞ்சமா வச்சு செஞ்சுட்டு மீடிய பத்திரமா கவர் போட்டு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஈவினிங்ல வந்து பொரி கூட வெங்காயம், பச்சை மிளகா, அது மட்டும்தான், அதுல வெள்ளை உளு, கருப்பு உளுந்து, வெள்ளை எது வேணா ஆட் பண்ணிக்கலாம், எண்ணெய், கடுகு, அப்புறம் வந்து பச்சை மிளகா, வெங்காயம், இதெல்லாம் ஒரு வதக்கு வதக்கிட்டு அந்த உளுத்தப்பருப்பு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பொரியை போட்டு வதக்கிட்டு லைட்டா மஞ்சள் தூள் நம்ம

0: பசங்க காரம் வேணாம்னா அப்படியே விட்டுடலாம். காரம் வேணும் கொஞ்சம் கரம் கொஞ்சம் காரம் ஜரமா ருசியா சாப்பிடலாம். கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு கிளறி கிளறி சூடா சாப்பிடலாம் மேம், சூப்பரா இருக்கும். அது நான் நேற்று தான் மேம் செஞ்சு அந்த பொரி, அந்த பொரி நம்ம மசாலா பொரி வாங்குவோம் மேம் கடையில, இது அது வந்து வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட மாட்டாங்க, வெறும் காரம் மசாலா எல்லாம் போடுவாங்க. இது நம்ம இப்படி போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் மேம், அது மாதிரி செய்வேன். அப்புறம் இந்த கொழுக்கட்டை நம்ம நீங்க சொன்னீங்களா மேம், அதுல வந்து எக்ஸ்ட்ரா நாங்க வந்து இது மல்லாட்டை பருப்பும் எல்லாம் வறுத்து அது கூட ஆட் பண்ணி செய்வோம். அப்புறம் வந்து இன்னொன்னு மாவு கூட வந்து எள்ளு பச்சை பருப்பு வெள்ளம் பாகு கச்சி அதை ஊத்தி பசிஞ்சு அப்புறமா இட்லி கட்டில வச்சு அப்படியே எடுத்து சாப்பிடுவோம். அதுவும் சூப்பரா இருக்கும் மேம், அதான் எனக்கு பிடிக்கும் ரொம்ப மேம்.
1: ஓகே மேம், ஓகே மேம். சோ அப்பனா இந்த கொழுக்கட்டையில இந்த கொழுக்கட்டை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: ஆமா மேம், ரொம்ப பிடிக்கும் மேம் இது எனக்கு. வருஷம் நான் செய்யறனா இல்லையா நம்ம வீட்டுல செஞ்சு கொடுத்து அமைச்சிருவாங்க, இதான் வேணும்னு கேட்பேன் மேம் நானு.
1: ஓகே மேம், ஓகே மேம். இப்ப நீங்க வீட்டுல சமைச்சு கொடுக்கும் போது உங்களோட ரியாக்ஷன் எல்லாம் எப்படி இருக்கும் மேம்?
0: ஹாப்பியா தான் மேம் இருப்பேன் நானு, ஏன்னா நம்ம எனக்கு பசங்க செஞ்சு கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேம். அவங்க நம்ம சின்ன வயசுல அம்மா அப்பா எல்லாம் செய்ய, அம்மா செய்யறது அக்கா செய்யறது எல்லாம் பாத்துருக்கேன் மேம். எனக்கு அவங்க கிட்டயே உட்கார செய்ய செய்ய பாத்துக்கிட்டு அப்ப வந்து சூடாமா எனக்குமா இதை செய்யற சாப்பிட சாப்பிடுவாங்க. செஞ்சு வச்ச உடைய ஒன்னு சாப்பிட்டு ரெண்டு சாப்பிட்டேட்டே வந்துருவாங்க, சாப்பிடு சாப்பிடுன்னே இருப்பாங்க. அதே மறுநாள் சாப்பிடனா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்குவோம், நாலஞ்சு எட்டு வச்சுன்னு கொடுக்காத சாப்பிடுவேன். இவங்களுக்கு அந்த அனுபவம் இல்லைங்களா வச்சுங்களா, இப்ப நம்ம வீட்டுல அடுப்புல செய்வாங்க பக்கத்துலயே உட்காந்து இருப்பாங்களா, வெளியில எங்கேயும் பொழுதுபோக்கு இல்ல மேம் அப்பலா பக்கத்துலயே அம்மா கூட உட்காந்து இருப்போம். இப்ப பொழுதுபோக்குறதுல இவங்க நம்ம கிட்ட வர மாட்டாங்க, அதனால நம்ம சாப்பிட்டதை இவங்க செஞ்சு விடும்போது அம்மா என்னம்மா இதுன்னு கேட்பாங்க. இதுதான்மா நாங்க சாப்பிட்டோம், அதான் சாப்பிடுதுன்னா நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கடையில வாங்குறத நம்ம கொடுக்கும் போது அவங்களுக்கு அந்த ருசி தெரியும், ஓ இதெல்லாம் அம்மா சாப்பிடுறாங்க போல, இதெல்லாம் உடம்புக்கு நல்லது போல சொல்லிட்டு அவங்கள இப்படி எல்லாம் கவர் பண்ணலாம் அப்படிலாம் கவர் பண்ணிடுவோம் மேம் இந்த டைம்லதான்.
1: சூப்பர் மேம், சூப்பர் மேம். ஆனா எப்படியோ வந்து சமைச்சு உங்க டேஸ்டா குடுத்துறீங்க உங்க கிட்ஸுக்கு. நேர்களே, நம்ம கலா மேம் எவ்வளவு சூப்பரா ரெசிபி சொன்னாங்க பாத்தீங்களா, இதே மாதிரி உங்க வீட்டுல ஹிட் ஆயிருக்கும் இல்லையா? சோ இந்த ரெசிபி நான் செஞ்சா வந்து எல்லாருமே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கப்பா அப்படின்ற ரெசிபியை வச்சிருக்கீங்களா, உடனே எனக்கு கால் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2271770. வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.
2: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
3: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
2: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
3: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் குக்கர் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ என் கூட காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. அவங்க வீட்டில் ஹிட் ஆன ரெசிபியை நான் சொல்றேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க என்ன ரெசிபி சொல்றாங்க, அவங்க வீட்டில் அந்த ரெசிபிக்கு என்னென்னலாம் கமெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்றத அவங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம். பாண்டன் ஜெயா பேசுறேன். நல்லா மாதிரிங்களா?
0: நல்லமா இருக்கு மேம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானா நல்லா இருக்கிறேன் மேம்.
0: விநாயக சக்தி வாழ்த்துக்கள் மேம்.
1: அனைவருக்கும் உங்களுக்கும் இனிய விநாயக சக்தி நல்வாழ்த்துக்கள் மேம்.
0: தேங்க் யூ மேம், தேங்க் யூ மேம். சொல்லுங்க மேம், உங்க வீட்ல என்ன மேம் ரெசிபி ஹிட் ஆச்சு?
1: இன்னைக்கு நான் ரெண்டு செஞ்சேன் மேம். கேழ்வரகு மாவு கொழுக்கட்டை, அப்புறம் கோதுமை மாவு கொழுக்கட்டை மேம் ரெண்டு செஞ்சேன்.
0: ஓகே.
1: ஃபர்ஸ்ட் கேவுரு மாவு, அத நல்லா தண்ணியில கொதிக்க வச்சு மேம். லைட்டா நம்ம வெந்துகிற மாவு கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு எடுத்து வச்சுக்கணும் மேம். அது வெந்துதா இருக்கோ அப்படி நம்ம அதை வேக வச்சு வச்சுக்கணும். மாவு மாரி மாவு கொஞ்சம் கட்டியா வச்சுக்கணும். அது உள்ள பூரணத்துக்கு வந்து மேம், இந்த இது கடலை பயிர் இருக்குதா மேம், கடலை பயிர், அதை வந்து அதை வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். நல்லா வேக வைக்கணும், ஏன்னா அது கொஞ்சம் கல்லு மாரி தான் நல்லா இருக்கணும். அதான் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதுல கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கணும், அப்புறம் முந்திரி பேர் குட்டி குட்டியா பொடி பண்ணி போட்டுக்கணும், அப்புறம் தேங்காய் போட்டு நெய்யில நல்லா வதக்கி அந்த கேவுரு மாவை நம்ம உந்த மாரி பிடிச்சி அது உள்ள பூர்ண மாரி ஸ்டப் பண்ணி வச்சு, அந்த அரசு இலை தெரியுமா மேம் உங்களுக்கு, அரசு இலை மாரி கொஞ்சம் அந்த இலையில வச்சு மூடி நம்ம இட்லிக்குள்ளான வச்சு ஒரு கால் மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்கணும் மேம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கோதுமை மாவு, கோதுமை மாவு அதே மாதிரி தான் மேம். கோதுமை மாவு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் மேம். அதுல வந்து மல்லாட்டை பேரை வறுத்துக்கணும் மேம், நெய்யில வரணும். மல்லாட்டை பேரு எள்ளே முந்திரி மூணையும் வறுத்து கொஞ்சம் நல்லா ரொம்ப மையா அரைக்க கூடாது, கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி அந்த தேங்காய் போட்டு அந்த அந்த பூரணத்தை வந்து அந்த கோதுமை மாவு உள்ள வச்சு அதே மாதிரி அரசியல வச்சு வச்சிருந்தோம் மேம்.
0: ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ இந்த ரெசிபி எனக்கு செஞ்சு கொடுத்தீங்கல்ல மேம், என்ன மேம் கமெண்ட் சொன்னாங்க எல்லாரும் வீட்டில் இருக்கவங்களா?
1: ஒன்னும் படைக்கல மேம், படைச்சாதான் மேம் சாப்பிடணும்.
0: ஓ, படைச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுவோம், செஞ்சு வச்சிருக்கீங்க.
1: ஆமா மேம். அப்புறம் சுண்டல், கொண்டக்கடலை சுண்டல் மேம், கொண்டக்கடலை அதுல வந்து கொஞ்சம் கேரட் துருவி போட்டுடணும் மேம். அப்புறம் அவுச்ச மல்லாட்டை அதையும் கொஞ்சம் போட்டுடணும். அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் புதினா கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு நல்லா இருக்கும் மேம்.
0: ஓகே மேம், சூப்பர் மேம், சூப்பரா.

0: நீங்க மேம் கால் பண்ணதுக்கு நன்றி மேம்.
1: தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ மேம். நேயர்களே, இப்படி உங்க வீட்லயும் ஒரு சூப்பரான ரெசிபி நீங்க வச்சிருக்கீங்க, யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறேன், எங்ககிட்ட சொல்லுங்க. ஆமாங்க, அதே நம்பருக்கு தான், அதே நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்க வீட்டுல இட்டான ரெசிபிய எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க.
2: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373 வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

நேர்களே, புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பினரை சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 6050005, தொலைபேசி எண் 0413-2200115, 8870003-6222. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.

கரெக்டா 1:40:52 ஆயிட்டு வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹாய் ஸ்நேகிதி குக்கரி ஷோ கேட்டு இருக்கீங்க. இப்ப என்னோட ரெசிபி ஒன்னு சொல்ல போறேன். இந்த ரெசிபி பர்டிகுலரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி நிறைய பேருக்கு, அதுவும் வீட்டில் இருக்க கிட்ஸுகளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்ன ரெசிபி அப்படின்னு பாக்குறீங்களா? தேங்காய் பர்பி. ஓகேவா? இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துருவின தேங்காய் 2 கப், சர்க்கரை 1/2 கப், பால் 1/2 கப், ஏலக்காய் சிறிதளவு, நெய் உங்களுக்கு தேவையான அளவு. ஒரு சிலவங்களுக்கு நெய் வாசனை ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காதுன்றவங்க எடுத்துக்க தேவையில்லை. இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடாயில தேங்காய் மற்றும் பால் சேர்த்து 2-3 நிமிடம் நல்லா வந்து அதை நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஸ்மெல் வந்து கேட்கும் போதே அப்படியே எனக்கே அந்த ஸ்மெல் வர்ற மாதிரியே எனக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அது கூட சர்க்கரை சேர்த்து தொடர்ந்து கிளறும். கிளறும் போது நல்ல ஒரு கட்டியான ஒரு இதுவா வரும். கலவையை கெட்டியாக்கி கடாயில ஒட்டாம இருக்கிறதுக்காக ரொவோண்டு அந்த கடாயில நெய் தடவிக்கிட்டு கடைசியை இறக்கும் போது ஏலக்காய் போட்டு அந்த தடவின கடாயில அந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை அதுல கொட்டி நல்லா ஆற வச்சு நல்லா பீஸ் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஏன்னா தேங்காய் பருப்பின்றது பர்டிகுலரா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சப்போஸ் இப்ப வீட்டுல வந்து யாராவது இன்ஸ்டன்டா வராங்க, இது ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை நம்ம டக்குன்னு செஞ்சு கூட அவங்களுக்கு உடனே கொடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி உங்க வீட்டில் ஹிட்டான ரெசிபியை சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ணுங்க 2271760, 2271770. வெளியூர் நேரா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: சிறப்பு விழாசலையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரு முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹாய் ஸ்நேகிதியில குக்கரி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம ஃபைனலி நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இப்ப ஃபைனலா நான் இப்போ ஒரு ரெசிபி சொல்ல போறேன். என்ன ரெசிபி அப்படின்னா, இது ரெசிபிலாம் கிடையாது, நிறைய பேருக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளநீர் பாயாசம். இப்ப கேட்டுட்டு இருக்கும் போதே நிறைய பேர் வீட்டுல இன்னைக்கு செஞ்சிருக்கலாம், இல்ல நிறைய பேர் வீட்டுல இதுக்கப்புறம் செய்யணும்னு கூட வச்சிருக்கலாம். ஓகேவா? சோ இது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்துல பாலை நல்லா காய்ச்சிக்கணும். பாலை வந்து நல்லா அந்த ஏடு நல்லா சைடில் வர வர எடுத்து எடுத்து விட்டு நல்லா கட்டியாக காய்ச்சிக்கணும். அதில் கண்டன்ஸ் மில்க் மற்றும் சர்க்கரை தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேங்காய், ஏதாவது இளநி வாங்கிட்டு வந்திருப்போம் இல்லையா, அதில் வாங்கிட்டு வரும்போது உள்ள வழுக்கம் இருக்கும் இல்லையா, ஏன்னா இளநியில் இளநி தண்ணியை விட நிறைய பேருக்கு அந்த வழுக்கம் வந்து அந்த எடுத்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அந்த வழுக்கையை வாங்கிட்டு வந்து அதை நல்லா குட்டி குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் நம்ம இது உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட நம்ம இதை வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலாக இதில் கொஞ்சம் அந்த ஆரோமாலாம் சேர்க்கணும்னுவாங்க இல்லையா, அந்த பார்த்தவனே அந்த வாசனையே நமக்கு சாப்பிட தோணணும்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அதுக்காக இது கூட ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காவையும் சேர்த்துட்டு பாலை நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா இளநீர் வந்து அதில் சேர்த்து கலக்கணும். இது நல்லா ரெடியானதுக்கு

அப்புறம் உங்களுக்கு என்னென்னலாம் நட்ஸ் தேவையோ, என்னென்ன நட்ஸ்லாம் நம்ம வந்து வாயில் பட்டா வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நெய்யில் நல்லா வறுத்து இது உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் சக்கரை அதாவது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு 1 to 2 hours நல்லா வச்சு வெளியே எடுத்து நல்லா சாப்பிட்டீங்கன்னா நல்லா திக்காக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கு சொல்லும் போதே அப்பா எப்படா சாப்பிடணும் போல அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதோட இன்றைய ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் குக்கரி ஷோ நிறைவு பெறுகிறது. இதோட நான் டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறேன். பாய்.

எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மதிய வணக்கம். நேரம் 2:16. காலத்தால் மாறாத கானங்களோடு காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில நானுங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். முதல் பாடல் ஒரு செம்ம ஸ்டைலிஷான ரொமான்டிக் சாங். லவ்வரோட அந்த மெல்லிய நடை, அவங்களோட கியூட் லுக்கு, இதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணி பாடுற ஒரு ஸ்வீட்டான ட்ராக். இது கேட்கும்போது மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வைப் கொடுக்கும். இந்த பாட்டில் சிவாஜி அவர்கள் வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட்டு, பிளாக் பெல்ட்டுன்னு அவ்வளோ ஸ்டைலாக வர்றது மட்டும் இல்லாமல் அவரோட அந்த வாக்கு எக்ஸ்பிரஷன் எல்லாமே செம்ம கிளாஸாக இருக்கும். அதே மாதிரி சரோஜா தேவி அவங்களோட க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸு, சின்ன சின்ன நடன அசைவுகள் எல்லாம் இந்த பாட்டை இன்னும் அழகாக்கியிருக்கும். விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி அவர்கள் காம்போல வெஸ்டர்ன் மியூசிக் டச்சோட உருவான அந்த பாட்டில் வர அந்த கிட்டார் வருதுல்ல, அந்த இசையை ஃபிலிப்ஸ் அவர்கள் ரொம்பவே அற்புதமாக பிளே பண்ணியிருப்பாங்க. கண்ணதாசன் அவர்கள் வரிகள் எழுத, டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் குரல்ல பாடி அசத்தன எவர்கிரீன் ட்ராக் புதிய பறவை படத்திலிருந்து

இன்னொரு பக்கம் நாட்டியத்தோட அழகான பாவனைகள் மறைஞ்சு நின்னு பாக்குற மனசுக்கு பிடிச்சு வர கண்ணசைவாலியே கேள்வி கேட்கிற ஒரு அழகான நாட்டிய பாட்டு. இந்த பாட்டுல பத்மினி அவர்கள் காட்டியிருக்க முக பாவனைகளும் அபிநயங்களும் தமிழ் சினிமா ஹிஸ்டரியிலேயே ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி திரையில சிவாஜி கணேசன் அவர்கள் நாதஸ்வரம் வாசிக்கிற அழகு இருக்கே, அந்த விரல் அசைவுகள், மூச்சு பிடிச்சு வாசிக்கிற மாதிரி காட்டுற முக பாவனைகள், நிஜமாவே ஒரு நாதஸ்வர வித்வானே நேர்ல வந்து வாசிக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு இயல்பா இருக்கும். ஆனா பின்னணியில நிஜமாவே வாசிச்சது மதுரை எம்பிஎன் சேதுராமன் மற்றும் எம்பிஎன் பொன்னுசாமி அவர்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிகள் தான். டி பாலையா அவர்கள் தமிழ் வாசிக்கிற மாதிரி நடிக்க பின்னணியில மதுரை டி சீனிவாசன் அவர்கள் மிருதங்கம் வாசிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டு சண்முக பிரியா ராகத்தில் அமைஞ்சது. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வரிகள் எழுத, கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைக்க, பி சுசிலா அவர்கள் அவங்களோட இனிமையான குரல்ல பாடி அசத்தின ஒரு பாட்டு தில்லானா மோகனாம்பால் படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. தரகடதாம்

என்ற கானுங்கள நம்ம அடுத்து கேட்க போறது ஒரு செம்ம ஜாலியான ஃபன் ட்ராக். தனக்கு வேலை வேணும் அப்படின்னு எஸ்டேட் ஓனர் கிட்ட நம்ம ஹீரோ ரொம்ப ஜாலியா பாடுற ஒரு ஸ்வீட்டான பாட்டு இது. இந்த பாட்டு மேக்கிங் பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை இருக்கு, வாங்க கேட்கலாம். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அவங்க மனைவியோட ஏற்காடுக்கு ஒரு வாரம் லீவ்ல போயிருந்தப்போ கவியரசர் கண்ணதாசன், சித்ராலயா கோபு, அப்புறம் இயக்குனர் ஸ்ரீதர் இவங்க மூணு பேரும் பாட்டு கம்போசிங்காக சித்ராலயா ஆஃபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க லீவ் முடிஞ்சு ஆஃபீஸ்க்கு வந்ததும் கவியரசர் கண்ணதாசன் அவங்களை பார்த்த உடனே, என்னப்பா விஸ்வநாதா வேலை கொடு, வேலை கொடுக்காம ஊருக்கு போயிட்டே அப்படின்னு ஜாலியாக கேட்டிருக்காங்க. அப்போதான் இயக்குனர் ஸ்ரீதர் அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணிருக்கு. உடனே பாலையா அவங்களோட கேரக்டருக்கு விஸ்வநாதன் அப்படின்னு பேர் வச்சு கவியரசர் சொன்ன அதே வரிய பாட்டோட சுச்சுவேஷனா மாத்திட்டாங்க. அந்த காலத்திலேயே பி பி ஸ்ரீனிவாஸ் அவங்களோட வாய்ஸ்ல செம்ம மாடர்னான ராக் அண்ட் ரோல் மியூசிக்ல வந்த எவர்கிரீன் பாட்டு இது. புதுமுகமா அறிமுகமான ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த பாட்டுல ரொம்ப எனர்ஜெட்டிக்கா கலக்கிடுவாங்க. 1964 வெளிவந்த காதலிக்க நேர்மலை பாட்டுல இருந்து மாடி மேலே மாடி வைத்து இதோ உங்களுக்காக.

0: மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 2:32. நம்ம காலத்தை வென்ற காலங்களில் அடுத்து கேட்க போறது வாழ்க்கையோட தத்துவத்தை ரொம்ப அழகா எளிமையா சொல்ற ஒரு ட்ராக். வாழ்க்கையில் வர சுச்சுவேஷனை ரொம்ப சிம்பிளா திங்க் பண்ணி கடந்து போகணும் அப்படின்னு சொல்ற பாட்டு இது. கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவும் ரிலாக்ஸேஷனும் கிடைக்கும். வங்காள மொழியில வந்த ஒரு கதையை பேஸ் பண்ணி கிருஷ்ணன் பஞ்ச இயக்கத்துல வெளிவந்து தேசிய விருதும் வாங்கின படம் இது. இந்த பாட்டை பாடி ஸ்கிரீன்ல அவரோட சொந்த ஸ்டைல ஆடி கலக்கியிருப்பாரு நம்ம ஜேபி சந்திரபாபு அவர்கள். ஆர் சுதர்சனம் அவர்களோட மியூசிக்ல கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் மனசுல நிக்கிற மாதிரி ரொம்ப அருமையா இந்த பாட்டை எழுதியிருப்பாங்க. ஜேபி சந்திரபாபு அவர்களோட அந்த யூனிக்கான குரலும் அவர் பாடுற அந்த ஸ்டைலும் இந்த பாட்டை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருக்கும். வாழ்க்கையோட உண்மையை ரொம்ப அழகா புரிய வைக்கிற இந்த பாட்டை கேட்கலாம். 1962 வெளிவந்த அன்னை படத்துல இருந்தேன்.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை.

0: தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
1: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாறு முற்றிலும் இல்லை.
0: இன்றே வாருங்கள் தி மா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: காலத்து வென்ற கானங்களை நம்ம அடுத்து கேட்க போறது ஒரு ராஜாவும் ராணியும் பேசுற மாதிரி ரொம்ப அழகா ஒரு ராயல் ஃபீலோட அமைஞ்ச பிரம்மாண்டமான ரொமான்டிக் ட்ராக். இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் முதல்ல எம்ஜிஆர் அவர்களை வச்சு அன்று சிந்திய ரத்தம் அப்படின்னு ஒரு படம் ஆரம்பிச்சாங்க. ஆனால் சில ரீசனால அந்த படம் டிராப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கதையில சில மாற்றங்கள் செஞ்சு சிவாஜி அவர்களை ஹீரோ வச்சு எடுத்த படம் தான் இது. அதே மாதிரி இந்த படத்தில் முதல்ல ஹிந்தி ஆக்ட்ரஸ் ஹேமமாலினி அவங்கள தான் ஹீரோயின நடிக்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சில காரணத்தினால அவங்களாலையும் நடிக்க முடியாமல் போனதால அந்த வாய்ப்பு நடிகை காஞ்சனா அவர்களுக்கு கிடைச்சது. சினிமா வரலாற்றிலே, தமிழ் சினிமா வரலாற்றிலே முத முதலாக சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ் அப்படின்னு வெளிநாடுகளில் பிரம்மாண்டமாக ஷூட் பண்ண படம் இதுதான். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட மியூசிக்கில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதின வரிகள் இது. டி எம் சவுந்தரராஜன் அவர்களும் பி சுசீலா அவர்களும் சேர்ந்து பாடி இந்த பாட்டுக்கு ஒரு தனி மேஜிக்கே கொடுத்துருப்பாங்க. அந்த ராயல் ஃபீலை தர அந்த அழகான பாட்டை கேட்கலாம். 1969 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன சிவந்தமன் படத்திலிருந்து ஒரு பாட்டு.

மலையின் சிகரத்தில் அழகிய ரயில் நதி ஓரத்தில் மாலைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: நேரம் 2:45. காலத்தை வென்று கானங்கள்ல நம்ம அடுத்து கேட்க போறது லவ்வோஸோட இயக்கம், எதிர்பார்ப்பு, அன்பு அப்படின்னு எல்லா ஃபீலையும் அப்படியே ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு பாட்டு. 1959 வெளிவந்த ஒரு அமெரிக்க படத்தோட கதையை சிவாஜி அவர்கள்கிட்ட சொன்னப்போ முதல்ல அவர் நடிக்க யோசிச்சாராம். அதனால இந்த கதையை முதல்ல ஹிந்தியில கிரகஸ்தி அப்படிங்கிற பேர்ல படமாக்கினாங்க. அந்த ஹிந்தி படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சிவாஜி அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் இதை தமிழ்ல பண்ணா நான் கண்டிப்பா நடிக்கிறேன் அப்படின்னு கேட்டு வாங்கி நடிச்ச படம். சிவாஜி அவர்களுக்கு ஜோடியா சௌகர் ஜானகி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இவங்க கூடவே ரவிச்சந்திரன் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், நாகேஷ் அவர்கள்னு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங்கே நடிச்சிருக்காங்க. எஸ் எஸ் வாசன் அவர்களோட பையன் எஸ் எஸ் பாலன் அவர்கள் டைரக்டரா அறிமுகமான படம் இதுதான். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில, கவிஞர் வாலி அவர்கள் வரிகளில், பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா அவர்கள் இணைந்து பாடிய 1966 வெளிவந்த மோட்டார் சுந்தரம்பிள்ளை படத்திலிருந்து பாட்டை

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: காலத்து வென்ற கானங்களை நம்ம அடுத்ததாக கேட்க போற ஒரு பாட்டு, ஸ்வீட்டான அந்த லவ்வர்ஸோட ஸ்வீட்டான ஃபீலையும் உற்சாகமான வைபையும் அப்படியே மனசுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துற ஒரு அழகான லவ் சாங். சினிமா ஹிஸ்டரியிலேயே ஒரு மிகப்பெரிய மைல்கல் அப்படின்னு இந்த படத்தை கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா ஆஸ்கர் விருது போட்டிக்கு இந்தியா சார்பாக அனுப்பப்பட்ட முதல் தென்னிந்திய படம் அப்படிங்கிற மாபெரும் சாதனையை படைச்ச படம் இது. நம்ம சிவாஜி அவர்கள் இந்த படத்துல அப்பா சங்கர், மகன்கள் கண்ணன் அப்புறம் விஜய்ன்னு மூணு டிஃப்ரெண்டான ரோல்ஸ்ல நடிச்சு கலக்கியிருப்பாங்க. குறிப்பா ஃபேஸ்ல வடுவோட வர அந்த கண்ணன் கேரக்டருக்காக ஹாலிவுட் மூவியான தி ஹான்ஸ்பேக் ஆஃப் நோட்ரே டேம் பாத்திரத்தை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு ரொம்பவே அற்புதமா நடிச்சிருப்பாங்க. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில, கண்ணதாசன் அவர்கள் வரிகளில் இந்த பாட்டை பாடி டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் அவரோட மேஜிக்கல் வாய்ஸ்ல அசத்தியிருப்பார். ஒரு தடவை கேட்டாலே மனசு அப்படியே லேசாக்கி சந்தோஷப்படுத்துற ஒரு அழகான பாடல் 1969 வெளிவந்த தெய்வமகன் படத்திலிருந்து பாட்டை.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாடிட வார

மனம் செவந்தி மெல்ல பேசும் இதழ் பூவிலே தேனை கொஞ்சம் அருந்தி கூந்தல் தன்னை திருத்தி மீன கூந்தல் தன்னை திருத்தி உன் கொஞ்சம் கண்ணை நடத்தி நான் அழைப்பேன் என் மனத்தில் ஒரு மனமேடை அமர்த்தி காதல் மலர் கூட்டம் ஒன்று.

0: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 3:01. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். ஒரு பிரேக் அப்புறம் திரும்ப வரேன்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி.

0: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: டீனேஜ் லைஃப் ஒரு பக்கம், ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கும். ஆனா அதே ஸ்பீட்ல ஸ்கின்லயும் நிறைய மாற்றங்கள் நடக்கும். உடம்புக்குள்ள நடக்கிற ஹார்மோன் சேஞ்சஸ் ஆலையும் சருமம் டெய்லியும் புதுசு புதுசா சவால்களை சந்திக்கும். சின்ன வயசுல எந்த பிரச்சனையும் இல்லாத அந்த ஸ்கின் இந்த டீனேஜ்ல பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு மாறிடும். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் ஷோல டீனேஜ் பருவத்தில் ஏற்படும் சரும பிரச்சனைகள் பத்தி தான் பேச போறோம். இதை பத்தி விளக்கம் அளிக்க நம்ம எல்லா கேள்விகளுக்கும் ஒரு அட்வான்ஸ் ஆன்சர் கொடுக்க நிலையத்துக்கு வந்திருக்காங்க இந்திரா காந்தி மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தோல் மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் எம் சரிதா அவர்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டாக்டர்.
1: வணக்கம்.
0: ஓகே டாக்டர், நேயர்களுக்கு நம்பர் மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். நேர்களே, நீங்களும் டீனேஜ் பருவத்தில் ஏற்படும் சரும பிரச்சனைகள் குறித்த உங்களுடைய சந்தேகங்களை கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770. ஷோக்ல போலாம். ஓகே டாக்டர், இப்ப சின்ன வயசுல இருந்து டீனேஜ் மாறுறாங்க, இந்த டீனேஜ்ல அவங்களுக்கு ஸ்கின்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வருது டாக்டர்?
1: டீனேஜ் ஏஜில் அந்த ஹார்மோன்ஸ் நிறையா சேஞ்ச் ஆகும், அதனால் ஸ்கின்னோட ஆயில் செக்ரேஷன் அதிகமாகும். அப்போ ஸ்கின் கொஞ்சம் ஆயிலி ஆகும். அப்புறம் இந்த வேர்வை ஸ்மெல் கொஞ்சம் அதிகமாக வரும், வேர்வை வர்றது கொஞ்சம் அதிகமாக வரும். அப்புறம் போர்ஸ், அந்த சின்ன ஓட்டைகள் மாதிரி தெரியும் ஃபேஸில், அது இதெல்லாம் தான் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இல்லை உங்களுக்கு வரும்.
0: ஓகே டாக்டர், இப்போ இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் பற்றி இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன், ஹார்மோன் சேஞ்சஸால் என்ன மாதிரியான ஸ்கின்ல மாற்றங்கள் நடக்குது டாக்டர்?
1: மெயினாக ஸ்கின்ல செபேஷியஸ் கிளான்ஸ்னு கொஞ்சம் கிளான்ஸ் இருக்கு, அதுதான் நம்ம ஸ்கின்ல உள்ள ஆயிலை உண்டாக்கும். அந்த ஹார்மோன்ஸ் ஆண்ட்ரஜன்ஸ்ன்ற ஹார்மோன்ஸ் அதிகமாகும் பருவத்தில், அது வந்து இந்த செபேஷியஸ் கிளான்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி அதிகமாக ஆயில் செக்ரீட் பண்ண வைக்கும். அப்போ ஃபேஸ் ஆயிலி ஆகும், அதனால அப்புறமே பிம்பிள்ஸ் வரலாம்.
0: ஓகே, இப்போ வந்து டீனேஜ்னாலே பிம்பிள்ஸ் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம், டீனேஜ் வந்துச்சு முகப்போர் அப்படின்னு சொல்கிறோம். இதை தாண்டி டீனேஜில் என்ன மாதிரிலாம் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது டாக்டர்?
1: அதான் இந்த ஸ்வெட்டிங் அதிகமாகும், ஸ்வெட்டிங் அதிகமாகறதுனால ஸ்மெல் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. அது அந்த ஏஜில் தான் அதிகமாக வரும், அதுக்கு முன்னாடியும் அவ்வளோ ஸ்மெல் இருக்காது, அப்புறமே அவ்வளோ ஸ்மெல் இருக்காது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் மார்க்ஸ், திடீர்னு ஹைட் அதிகமாகறது இல்லை வெயிட் அதிகமாகறதுனால ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரலாம். அப்புறம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், தட் அது கிருமினால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கிறனால செஸ்ட்லேயோ இல்லை பேக்லேயோ அழுக்கு தேமல்னு சொல்லுவாங்க, அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம்.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து பசங்க பொண்ணுங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி சேஞ்சஸ் தான் நடக்குமா இல்லை டிஃபர் ஆகுமா ப்ராப்ளம்ஸ்லாம்?
1: பிம்பிள்ஸும் ஆயிலினஸ்ஸும் அதெல்லாமே அதிகமாக பசங்களுக்கு வரும், ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த ஆண்ட்ரஜன்ஸ் அதிகம், ஆண்ட்ரஜன் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுனால பசங்களுக்கு இது அதிகமாக வரும்.
0: பசங்களுக்கு தான் பிம்பிள்ஸ் அதிகமாக வரும்னு சொல்கிறீங்க. ஓகே டாக்டர், இப்போ வந்து சில பேருக்கு ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருக்குது, சில பேருக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது, இது எதனால் இருக்குது டாக்டர்?
1: அது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, பாரம்பரியமும் ஒரு மெயின் ரீசன், அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆயிலினஸ் இருந்ததுன்னா ஜெனட்டிக்ஸ், அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கும் பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா இவங்களுக்கும் பிம்பிள்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். சிலவங்களுக்கு ஃபேமிலியில பார்த்தாலே யாருக்குமே பிம்பிள்ஸ் இருக்காது, அவங்களுக்கு எவ்வளோ ஆயிலியா சாப்பிட்டாலோ இல்லை எது பண்ணாலுமே பிம்பிள்ஸ் வராது, அது பாரம்பரியம் ஒரு பெரிய ஒரு ஃபேக்டர் பிம்பிள்ஸ்
0: வர்றதுக்கு.
1: மற்றபடி டெம்பரேச்சர், கிளைமேட் அதெல்லாம் பொறுத்து, சிலவங்களுக்கு இப்ப ஏசிலே இருந்தா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும், ஸ்வெட்டிங் அதிகமா இருக்கும் போது ஸ்கின் ஆயிலியா இருக்கும்.
0: இதுவும் தான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப நம்ம சுத்தி இருக்க இந்த பொல்யூஷன்ஸ், திடீர்னு வர கிளைமேட் சேஞ்சஸ், வெயில், இதெல்லாம் ஸ்கின் பாதிக்குமா டாக்டர்?
1: பாதிக்கலாம்.
0: ஓகே, நீங்க சொன்ன மாதிரி அப்பாவுக்கு இந்த ஜீன் அந்த முகப்பொருக்கு அது மாதிரி வந்தா அது வந்து பசங்களுக்கும் பாதிக்கும். ஓகே டாக்டர், சருமம் ட்ரையா இருக்கும் போது வர பிரச்சனை, அலர்ஜியால வர பிரச்சனை, ரெண்டும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது டாக்டர்?
1: அது ஆக்சுவலி டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்தா வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். ட்ரையா இருக்கிறவங்களுக்கு பேச்சி பேச்சி ஆயிட்டு ஒரு பேட்டர்ன் இருக்கும், இந்த மாதிரி

0: கிராஸ் கிராஸாக பேட்டர்ன் இருக்கும். அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு தண்ணி வடியும், ரெட் கலர் ரேஷ் இருக்கும். இந்த இந்த கிராஸ் கிராஸ் பேட்டர்ன் கூட இந்த சேஞ்சஸும் இருக்கும். அது வச்சுட்டு ஒரு டெர்மட்டாலஜிஸ்டை கன்சல்ட் பண்ணால் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அலர்ஜியும் ட்ரை ஸ்கின்னையும்.
1: ஓகே ஓகே மேம். இப்போ சில பேருக்கு வெயிலில் போனாலே அவங்களால தாங்க முடியாமல் போயிடுது, ஸ்கின்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகிடுது, ஒரு மாதிரி எரிச்சல் ஃபேஸ் பண்ணுறாங்க, இது எதனால வருது மேம்?
0: அதுக்கு பேர் ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி. லைட்டா ரெட் ஆகுறது எல்லாருக்கும் உள்ளது தான் ஸ்கின் வெயில்ல போனா. ஆனா அதிகமா ரெட் ஆகி ரொம்ப நேரம் எரிச்சல் இருந்ததுன்னா போய் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. யூஸ்வலா சம்டைம்ஸ் மாத்திரை ஏதாவது போட்டிருந்தா அதனால போட்டோ சென்சிட்டிவிட்டி வரலாம். இல்ல ரத்தத்துல சில நோய் இருக்கு, மிஸ்டேக்ஸ் இருக்கு, அந்த நோய்க்கும் இந்த மாதிரி போட்டோ சென்சிட்டிவிட்டி வரலாம். அந்த ஸ்கின்னோட தான் இருக்கா இல்ல பிளட்லயும் இருக்கான்னு எல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கு டெர்மட்டாலஜிஸ்ட கன்சல்ட் பண்றது பெட்டர்,
1: டாக்டர்கிட்ட போகணும் அது மாதிரி வரும்போது. ஓகே டாக்டர், இப்ப அந்த பிம்பிள்ஸ் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு பசங்களுக்கு, டீனேஜ் பசங்களுக்கு. அது வரப்போகுது அப்படின்னு எதனா சிம்டம்ஸ் இருக்கா டாக்டர், கண்டுபிடிக்க முடியுமா நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு?
0: அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் சொல்லுவாங்க, அந்த மேல தூக்கிட்டு இருக்கும் ஸ்கின் மேல, அதுல கருப்பு புள்ளி இருக்கும், அதுதான் பிளாக் ஹெட்னு சொல்றது. அந்த பிளாக் ஹெட்ஸோ இல்ல ஒயிட் ஹெட்ஸோ வந்ததுன்னா அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் வருதுன்னு அர்த்தம்.
1: ஓகே ஓகே டாக்டர். சில பேருக்கு இந்த கழுத்து, இந்த தொடை இடுக்கல அது மாதிரிலாம் ஸ்கின் ஒரு மாதிரி டார்க் ஆகுது, அது எதனால அப்படி ஆகுது டாக்டர்?
0: யூஸ்வலி உரசறனால தான், ஃப்ரிக்ஷன்னால தான் அதிகமாகுது. அதனால வெயிட் போட்டால் நம்ம இப்போ அக்கல்னா கையும் அக்கலும் செஸ்ட்டும் ரப் பண்ணிகிட்டே இருக்கிறனால அந்த இடத்துல பிளாக் ஆகுது. இன்னொன்று ஒரு ஒரு ஸ்கின் கண்டிஷன் இருக்குது, அதோட பேர் அக்கான்தோசிஸ் நைக்ரிகான்ஸ்னு. அது வந்து உடம்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலாக வரும். கழுத்தில் அக்கலில் எல்லாம் பிளாக் கலர் வெல்வெட் கலரில் இருக்கும் பிளேவ், அது சுகர் வர்றதுக்கான அறிகுறி. அந்த மாதிரி இருந்ததுன்னா சுகர் டெஸ்ட் ஒன்னு பண்ணிக்கணும்.
1: அப்படிங்களா? ரொம்ப டார்க்கா அது மாதிரி வர மாதிரி இருந்தா
0: ரொம்ப டார்க்கா
1: ஒரு டெஸ்ட் ஒன்னு பண்ணி. டீனேஜ்லயேவா மேம்? அப்படிங்களா, ஓகே ஃபைன். இப்போ வந்து சாதாரணமா வர தேமலுக்கும் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொன்னீங்களே மேம், ரெண்டுத்துக்கு எப்படி டிஃபரன்ஸ் பாக்குறது? இப்ப தேமல் இருக்கு நார்மலா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால ஒரு சில தேமல்கள் வருது, எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அதை?
0: ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால வரக்கூடிய தேமலோட மார்ஜின் ரொம்ப கிளியராக இருக்கும். மற்ற தேமல் வந்து மார்ஜின் கொஞ்சம் டல்லாக இருக்கும். அந்த மார்ஜின் வச்சுட்டே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா இல்லையான்னு.
1: அது
0: மார்ஜின்னா அந்த தேமலோட பார்டர் இருக்குல்ல, அந்த பார்டரோட தன்மை வச்சுட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் டெர்மட்டாலஜிஸ்டால கண்டுபிடிக்க முடியும்.
1: உங்களை வந்து பார்த்தா நீங்க சொல்லிடுங்க அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப டாக்டர் தான் பார்க்கணும், நம்மளே முடிவு பண்ணிக்கூடாது இது நார்மல் தேமல் இல்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், நம்மளே முடிவு
0: பண்ணிக்கூடாது.
1: ஓகே மேம், ஒரு கார் இருந்திருக்காங்க பேசலாமா? ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: முதல் கேள்வி வந்து, இந்த பிம்பிள்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய இளைஞர்களுக்கு ஒரு காமனான ஒரு விஷயமாக இருக்கு. இந்த பிம்பிள்ஸ் வந்தது அப்படின்னா என்ன விஷயங்கள் செய்ய கூடாது, அந்த அந்த பிம்பிள்ஸ போக்குறதுக்கு இயல்பாக என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணும், இது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா, சிலருக்கு வந்து அந்த முகத்துல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின்ல வந்து அதிகமான வெயில் படப்பட அவங்களுக்கு அந்த ஒரு கலர் அப்படிங்கறது டேன் ஆயிடும். அந்த டேன் ஆகக்கூடிய அந்த ஸ்கின்ன என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும், அந்த அந்த டேன் ஆகக்கூடிய அந்த ஸ்கின்ன எப்படி பராமரிக்கிறது, இதற்கு சில டிப்ஸும் கொஞ்சம் கொடுங்க டாக்டர்.
0: ஓகே,
2: தேங்க்யூ, நான் ரேடியில
0: கேட்டுக்கிறேன். பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இல்லை வந்தால் என்னென்ன பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. ஒன் ஃபஸ்ட் திங், ஃபேஸ் ஒரு 2 times ஒரு டே வாஷ் பண்ணணும். ரொம்ப ஆயிலியாக இருந்ததுன்னா ஒரு 3-4 times வாஷ் பண்ணணும். ஆனால் ரொம்ப தேய்க்கக்கூடாது, லைட்டாக சோப்போ இல்லை கிளென்சரோ யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவல் வச்சு பேட் ட்ரை பண்ணணும்.
1: ஓகே,
0: அதுக்கப்புறம் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா டைரி கண்டெய்னிங் ஃபுட்ஸ், தட் இஸ் பால் பால் ப்ராடக்ட்ஸ், அந்த ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணணும். அப்புறம் ஹை சுகர் உள்ள ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும், லைக் ஐஸ்கிரீம்ஸ் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். அப்புறம் இதுல எல்லாத்துலயுமே டிஃபரன்ஸ் ரொம்ப இருக்காது. டாக்டர் சொல்ற கிரீமும் டேப்லெட்டும் போடுறது கண்டினியூ பண்றதுலதான் அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதுக்கு பெர்மனன்ட் கியூர் கிடையாது. எப்படின்னா நம்ம பிம்பிள்ஸை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். அதுவே தானா ஒரு 30 இயர்ஸ் ஆன 30 வயசு ஆகும்போது அதுவே ஸ்டாப் ஆகும். அது

0: வரைக்கும் நம்ம மாத்திரை மருந்து கண்டினியூ பண்ணணும்.
1: ஓகே மேம், ஸ்கின் டேன் பத்தி கேட்டிருந்தாங்க.
0: ஸ்கின் டேன் ஆகிறது ஆக்சுவலாக ஒரு ஹெல்த் மெக்கானிசம் தான், நம்மளோட பாடியோட ஹெல்த்தி மெக்கானிசம் தான். வெயில் ரொம்ப பட்டுருச்சுன்னா கீழே உள்ள ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பிக்மெண்டேஷன் அதிகமாகிறது, கருப்பு அதிகமாகிறது. அது வராமல் இருக்கணும்னா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். அது ஃபுல்லாக போகிறதுக்கும் ஒரு 3 மந்த்ஸில் டேன் ஆயிடுச்சுன்னா தானாக போயிடும். ஆனால் அது அந்த அது வரைக்கும் நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் திருப்பி டேன் ஆகாமல் இருக்கும்.
1: இன்னொரு விஷயம் மேம், இந்த டீனேஜ் ஆரம்பிக்கும் போது இந்த கை கால்களில் புதுசாக மறுக்கள்லாம் வருது, இந்த கழுத்து பகுதியெல்லாம் மறுக்கள்லாம் வருது, இது எதனால வருது மேம்?
0: அது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னு ஒரு வைரஸ்னால வருது. அது ஒன்றும் பண்ணாது, ஆனால் ஸ்ப்ரெட் ஆகலாம், ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகி சிலவங்களுக்கு இப்போ பசங்க ஷேவ் பண்ணுற டைம்ல இங்கே பியர்டு ஃபுல்லாக தாடி ஏரியா ஃபுல்லாக மறு ஸ்ப்ரெட் ஆகலாம். அந்த மாதிரி நியூசன்ஸ் தான் இருக்கு தவிர அதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பாக்குறதுக்கும் கொஞ்சம் அசிங்கமா இருக்கும், அதனால அது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது.
1: ஸ்ப்ரெட் ஆகும் மீன்ஸ் இப்போ எனக்கு வந்து கண்ணத்துல இருக்கு, நான் தொடறேன், தொட்டுட்டு வேற எங்கன்னா தொட்டனா அங்க ஸ்ப்ரெட் ஆகும், அந்த மாதிரி ஆகும்.
0: ஆகலாம்.
1: தோல்
0: கலர்ல வரக்கூடிய மரு இருக்கு, அது வார்ட்ன்னு சொல்லி, அது ரெண்டுக்கும் வித்தியாசம் டெர்மடாலஜிஸ்டால சொல்ல முடியும். அந்த வார்ட்ன்னு சொல்ற அந்த மரு வந்து ஸ்ப்ரெட் ஆகும்.
1: ஓகே, இன்னொரு கலர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: ஹலோ
2: ஹலோ, வணக்கம் சார். பாண்டி ஜெயா பேசுறேன்.
1: வணக்கம். உங்க சந்தேகங்களை டாக்டர் கேளுங்க. யார் இங்கேருந்து பேசுறீங்க?
2: பாண்டி ஜெயா சார்.
1: ஜெயா மேம், உங்க டவுட்ஸ் டாக்டர் கேளுங்க.
2: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம்.
2: என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க டாக்டர், அவங்களுக்கு வந்து வயசு 38 தான் ஆகுது, ஆனா அவங்களோட தோல் எல்லாம் சுருக்க சுருக்கமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தோடனே தோல் எல்லாம் வெள்ள வெள்ள வெள்ளையா ஆயிடுது அப்படி சொல்றாங்க டாக்டர். அது எதனால வருது?
0: மோஸ்ட்லி ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுறதுனால.
3: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
4: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
3: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியீடு ஓர் புதுச்சேரி அரசு மின் துறை.
3: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டுகால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
4: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
3: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
4: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் ஷோல டீனேஜ் பருவத்தில் ஏற்படும் சரும பிரச்சனைகள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தோல் மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் M. சரிதா அவங்க தான் கூட இருக்காங்க. உங்க ஷோக்குள்ள போலாம் டாக்டர். இப்ப வந்து

0: அந்த நேயர் கேட்ட கேள்விக்கு ஆன்சர்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? அந்த
1: ஓகே.
0: குளிச்சுட்டு வரும்போது அது வெள்ளையா இருக்குன்னு சொன்னாங்க, அந்த ஆன்சரோட ஆரம்பிக்கலாம்.
1: ஆமாம், அது அநேகமாக ட்ரை ஸ்கின்னால் ரொம்ப வறண்டு போன தோல்னால இந்த மாதிரி இருக்குது. அவங்க ரொம்ப நாளாக இருக்குன்னா தைராய்டு செக் பண்ணணும். அவங்க போட்டுட்ருக்கிற மாத்திரை, சில மாத்திரை கொலஸ்ட்ரால் மாத்திரைக்கு சம்டைம்ஸ் ட்ரை ஸ்கின் வரலாம். அந்த மாதிரி என்ன மாத்திரை போட்டுட்ருக்காங்க, வேறு ஏதாவது கூட நோய் இருக்கா, சுகர் இருக்கா, அந்த மாதிரி பார்த்தா கண்டுபிடிக்க முடியும் காரணம்.
0: ஓகே ஓகே டாக்டர். இப்போ நெக்ஸ்ட் குவஸ்டின் என்னென்னா, டீனேஜ் பருவத்தில் இந்த பொடுகு பிரச்சனை, இந்த முடி கொட்டுற பிரச்சனை இதெல்லாம் வருமா?
1: பொடுகு அதிகமாக வரும். அது ஒரு ஃபங்கஸ், நம்ம உடம்பு மேலே இருக்கிற ஃபங்கஸ்னால வருது இந்த பொடுகு. அதுக்கு நம்ம பாடி ரியாக்ட் பண்ணுது, அலர்ஜி கொடுக்குது அந்த ஃபங்கஸ்னால. ஸோ அதனால தோல் உரியும், அதனால அரிப்பும் வரும் தலையில். அந்த மாதிரி முடி கொட்டுறது பாய்ஸ்க்கு ஃபோர் ஹெட் பெருசாகிற மாதிரி, அந்த ஆம்பளைங்க ஜென்ஸ்குள்ள பேட்டர்ன் மாதிரி வரும்ல, அதனால இந்த சைடும் அந்த சைடும் ரெண்டு சைட்லேருந்து முடி கொட்டுறதுக்கு சான்சஸ்
0: இருக்கு. ஓகே டாக்டர். இப்போ இன்னொரு க்வெஸ்சன் என்னன்னா, இப்போ டீனேஜில் தான் நம்ம அந்த மச்சத்தெல்லாம் அடிந்து போய் பண்ண ஆரம்பிப்போம், அப்போ மச்சங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். மச்சங்களை பார்த்து பயப்படணுமா இல்லை அது நார்மல் தானா?
1: நார்மல் தான். பாரம்பரியமாக சிலவங்களுக்கு மச்சம் அதிகமாக இருக்கும், அவங்க அப்பா அம்மாவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுக்கும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இன்னொன்று வெயில் படப்பட, நம்ம வெயிலில் ரொம்ப இருந்தால் மச்சம் அதிகமாக வரும். அது அதே சைஸ்லலாம் இருந்தால் நம்மளுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சப்போஸ் ஒரு மச்சம் ரொம்ப நாளாக இருக்குது, அது திடீர்னு சைஸ் மாறுது, அதோட ஷேப்பு மாறுது, அது கலர் மாறுது அப்படின்னு இருந்தால் மட்டும் டாக்டர் கிட்ட போய் காமிக்கணும்.
0: ஓகே, மச்சம் கலர்லாம் மாறுமா டாக்டர்? இருக்குமா?
1: லைட் கலரில் டார்க் கலர்.
0: ஓகே ஓகே ஓகே டாக்டர். இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுக்கும் ஸ்கின்னுக்கும் கனெக்ஷன் இருக்கா டாக்டர்?
1: ஜென்ரலாக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டா பாடி ஹெல்த்தியாக இருக்கும். பாடி ஹெல்த்தியாக இருந்தால் தோல் ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸ்க்கு குறிப்பாக இந்த நான் சொன்னேன்ல, டைரி ப்ராடக்ட்ஸ், பால் சம்மந்தமான பொருட்கள் எதுவுமே சேர்க்கக்கூடாது. அண்டு ஹை கிளைசீமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ், சுகர் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் லைக் ஐஸ்கிரீம், சாக்லேட், அந்த மாதிரி அந்த ஃபுட்ஸும் சேர்த்துக்க கூடாது.
0: ஓகே டாக்டர். இப்போ அடிக்கடி நான் உனக்கு கேள்விப்படுவேன், பெரியவங்கலாம் சொல்லுவாங்க நிறைய பேர், தண்ணி அதிகமாக குடிச்சா ஸ்கின்னு க்ளோ ஆகும் அப்படின்னு, அது உண்மையா டாக்டர்?
1: இல்லை, டைரக்ட் கனெக்ஷன் எதுவும் இல்லை தண்ணிக்கும் ஸ்கின்னுக்கும். ஆனால் தண்ணி நிறைய ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு குடிக்கிறது பாடி ஹெல்த்தியாக இருக்கும். பாடி ஹெல்த்தியாக இருந்ததுன்னா ஸ்கின்னும் ஹெல்த்தியாக இருக்கும். அந்த மாதிரி இன்டைரக்ட் கனெக்ஷன் தான் உண்டு,
0: இன்டர் கனெக்ட் ஆகுது. ஓகே டாக்டர். இப்போ டீனேஜ் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பார்க்குறாங்க, தூங்காமலே இருக்காங்க, இதெல்லாம் அவங்க ஸ்கின்னை பாதிக்குமா?
1: அதுவும் டைரக்டாக பாதிக்காது, இன்டைரக்டாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதிகப்படுத்தும். நல்லா தூங்கலைன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், அதுக்கப்புறம் கருவளையம் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் அதிகமாகலாம்.
0: அதான் நெக்ஸ்ட் கேட்கலான் இருந்தேன், நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அதான் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ், நிறைய ஸ்ட்ரெஸ் இப்போ தான் ஃபேஸ் பண்ணுவாங்க, இதனால இந்த முடி கொட்டுற பழக்கம், முடி கொட்டுறது, முகப்பொருட்கள் இதெல்லாம் வரும்.
1: வரும். முடி கொட்டுறது எக்ஸாம் முடிஞ்ச உடனே வராது, எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 3 மாதம் ஒரு 4 மாதம் கழிச்சு முடி நல்லா கொட்டும்.
0: ஓகே, எக்ஸாம் மேலே ஃபியர் ஆனால் முடி கொட்டும் தான். பசங்களாம் கேட்டுங்கப்பா, பயப்படாதீங்க, எக்ஸாமுக்கு முடி கொட்டுதான்ப்பா.
1: அது தானாக ஸ்டாப் ஆயிரும். அந்த முடி கொட்டுறதுக்கு பற்றி யோசிச்சு பயப்பட வேண்டாம். எக்ஸாமுக்கும் பயப்பட தேவையில்லை, அந்த முடி கொட்டுறதுக்கும் பயப்பட தேவையில்லை. முடி கொட்டுறது தானா நின்றுரும். ஒரு
0: ஓகே, ஆக எதுக்குமே பயப்படாமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே டாக்டர். இப்போ வந்து நிறைய பேர் பசங்களாம் எடுத்து மூஞ்சி கழுவிட்டே இருப்பாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணலாம்?
1: 2 to 3 times பண்ணலாம்.
0: 2 to 3 times நிறைய டைம் பண்ணா எதுவும் ஸ்கின்னுக்கு ப்ராப்ளம் வர மாட்டோம்?
1: ஆயிலினஸ் சம்டைம்ஸ் அதிகம், ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்ம தேய்ப்போம்ல, சோப் போட்டுட்டு தேய்ப்போம்ல, அந்த தேய்க்கும் போது அதிகமாக ஆயில் வெளியில் வரலாம், அதனால ஆயிலினஸ் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு.
0: 3 times வாஷ் பண்ணா போதும், அதுக்கு மேலாம் வேணாம். ஓகே, இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க, இப்போ வந்து டீனேஜ் பசங்களுக்கு சன்ஸ்கிரீன் ரொம்ப முக்கியமா, அதை யூஸ் பண்ணணுமா?
1: ரொம்ப முக்கியம்னா லைக் டேனிங்கை பற்றி கவலைப்படுற மாதிரி இருந்ததுன்னா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறது நல்லது. இல்லை டேனிங் வந்தாலும் பிரச்சனை இல்லை, அது தானாக சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தால் தானாக சரியாயிடும் ஒரு 3 to 4 months. அந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ண தேவையில்லை. அது சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம கொடை பிடிக்கிறது இல்லைன்னா கேப் வச்சுக்கிறது, அப்புறம் ஃபுல் ஸ்லீவ் சட்டை போடுறது, இதெல்லாம் பண்ணிக்கலாம் நம்ம.
0: ஓகே மேம், டேன் பற்றி ஃபீல் பண்ணுறவங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். இப்போ வந்து முகப்பரு வந்து அந்த கிள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மேம், அது ஏன் கில்னா என்ன ஆகும்?
1: பள்ளம் ஆயிரும், ஸ்கார் ஆயிரும், தழும்பு வந்துடும். அதுதான் பிரச்சனை. அதுக்கப்புறம்

0: பிம்பிள் ஸ்டாப் ஆனால் கூட நம்ம ஃபேஸோட டெக்ஸ்சர் ஃபுல் தழும்பு மேடு பள்ளமாக இருக்கும்.
1: இப்போ இந்த குழி அந்த பள்ளம்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம்?
0: பிம்பிள்ஸ் லைட்டாக இருக்கும்போதே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது நல்லது. க்ரீம் இல்லைன்னா மாத்திரை அது டாக்டர் சொல்கிறபடி யூஸ் பண்ணிக்கணும். தொடவே கூடாதுங்க, கிள்ளவே கூடாது. மெயின்லி இது ரெண்டு தான்.
1: ஓகே டாக்டர், இப்போ நம்ம மறுக்கல் பற்றி பேசும்போது சில பேர் வீட்லேயே ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, அதை நூல் சுற்றி வச்சுக்கிறது, பிளேடில் கட் பண்ணுறது, அது மாதிரி ட்ரீட்மெண்ட் அவங்களே எடுத்துக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஆபத்தானது டாக்டர்?
0: அதில் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறைய பேரை பார்க்குறோம் இந்த மாதிரி நூலோ இல்லை முடியோ கட்டிட்டு வந்துட்டு அதில் இன்ஃபெக்ஷன் ஆகி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப வலியோட துடிப்பு வாங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு அது வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து எடுத்துக்கிறது நல்லது, சேஃப்.
1: வந்து வீட்டில் எதுவும் ட்ரை பண்ண வேணாம், ஹாஸ்பிட்டல் வந்துட்டா பெட்டர். ஓகே மேம், இப்போ வந்து இந்த ஸ்ட்ரெச் மார்க் பற்றி பேசணும், இதை தடுக்க எதுவும் வழி இருக்கா மேம்? இந்த அந்த தழும்பு தடுக்கிறதுக்கு, ஸ்ட்ரெச் மார்க் வராமல் தடுக்கிறதுக்கு?

0: அது வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து எடுத்துக்கிறது நல்லது, சேஃப்.
1: வந்து வீட்ல இருந்து ட்ரை பண்ண வேணாம், ஹாஸ்பிட்டல் வந்தா பெட்டர். ஓகே மேம், இப்போ வந்து இந்த ஸ்ட்ரெஸ் மார்க் பத்தி பேசணும், இது தடுக்க எதுவும் வழி இருக்கா மேம்? இந்த அந்த தழும்பு தடுக்கிறதுக்கு, ஸ்ட்ரெஸ் மார்க் வராம தடுக்கிறதுக்கு,
0: தடுக்கிறதுக்கு பெருசா ஒண்ணும் பண்ண முடியாது.
1: சரி பண்ணலாமா?
0: சரி பண்ணுறது ஓரளவுக்கு பண்ணலாம். அது மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணால் அது நல்லா தெரிய பளிச்சுன்னு தெரியறது லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெட்டினாய்ட் க்ரீம்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணாலும் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். இப்போல்லாம் லேசர்ஸ் யூஸ் பண்ணியும் ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே லைக் 100% எஃபெக்டிவ்னு சொல்ல முடியாது. நம்ம ஓரளவுக்கு ட்ரை பண்ணி அதை கம்மி பண்ண முடியும்.
1: ஓகே மேம், இந்த வியர்வையால வர படர்தாமரை இதை எப்படி மேம் தடுக்கலாம், எப்படி ப்ரிகாஷன் அப்படி இருக்கலாம் அதுக்கு?
0: இப்போ வியர்வையான சட்டையோ ஈரமான சட்டை அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தா, இல்லை இன்னர் வேர் ஈரமான பிறகு போட்டுட்டு இருந்தா, அதை உடனே மாற்றி எப்பவுமே நம்ம அக்கல் இல்லைன்னா தொட சந்து இல்லை பிரஸ்ட்டுக்கு கீழே அந்த இடத்துல எல்லாமே ஈரமாக இல்லாமல் ட்ரையாக வச்சுக்கணும். மற்றவங்களோட சோப்போ இல்லை ட்ரெஸ்ஸோ மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது, ஷேர் பண்ணிக்க கூடாது, நம்மளுக்குன்னு தனியாக ஒன்று வச்சுக்கணும்.
1: ஓகே மேம், ஒரு கார் வந்து பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் சார்.
1: வணக்கம் மேம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
2: வாழைப்பட்டாமலையம் கலா பேசுறேன் சார்.
1: கலா மேடம், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க.
2: வணக்கம் மேடம்.
0: ஆ வணக்கம்
2: மேடம். இது மாதிரி 42 வயசு ஆகுது மேம் எங்க அக்காவுக்கு. அவங்களுக்கு வந்து கருவளையம் மாதிரி பேஸ் இருக்கு, அது கரும் தேமல் மாதிரி நிறைய இருக்கு மேம், கலரா இருந்தாங்க, இப்ப முகம் சேஞ்ச் ஆயிடுச்சு மேம். அது எதனால வருது, இல்ல வயிற்று உடம்புக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா வெளியில தெரியுங்களா, அதுக்கு சொல்லுங்க மேம். அப்புறம் வந்து மறுக்கள் பத்தி பேசுனீங்களா மேம், அந்த மறு வந்து டக்கு டக்குன்னு திடீர்னு வேர்வை வருது, திடீர் திடீர்னு பார்த்தா அங்கங்க இருக்கு மேம், அது எதனால வருது, அதை கண்ட்ரோல் பண்ண ஹாஸ்பிட்டல் தான் வரணுங்களா, அதுக்கு சொல்லுங்க மேம். அப்புறம் வந்து சின்ன வயசுல பாப்பாக்கு வந்து அச்சி மாதிரி வந்து கருப்பாச்சு மேம், தழும்பா உடம்புல, அது வந்து அந்த கருப்பு மறைய மாட்டுது மேம், கலரா இருப்பாங்க ஆனா அந்த கருப்பு இருந்துட்டே இருக்கு மேம், இதுக்கும் சொல்லுங்க மேம். நிறைய கேட்டுக்க நல்லா இருக்கு மேம் தெளிவா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார்.
1: தேங்க்யூ ஃபார் காலிங். நிறைய க்வெஸ்சன் வச்சிருக்காங்க, ஒன்னு ஒன்னா கேக்கலாம்.
0: ஃபர்ஸ்ட் கேட்டது மறுவை பத்தி
1: சொல்லிருந்தாங்க, அப்புறம் கருவளையம் பத்தி கேட்டாங்க.
0: கருவளையம் பத்தி நைட்டு தூக்கம் சரியில்லாம இருக்கிறது இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருந்தா அந்த மாதிரி வரலாம். சிலவங்களுக்கு எல்லாம் தூக்கமும் எல்லாமே கரெக்டா இருந்தாலும் அந்த மாதிரி கருவளையம் இருக்கும். அதுக்கு அந்த கருப்பு கம்மியாகிற மாதிரி கிரீம்ஸ் கொஞ்சம் இருக்கு, அதே கண்ணுக்கு கீழே சேஃபா போடுற மாதிரி கிரீம்ஸ் டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஃபுல் கிளியர் ஆகாது, ஓரளவுக்கு கம்மியாகும், அப்படிதாங்க.
1: ஓகே மேம். அஸ் யூஷுவல் இந்த மறுக்கள் பத்தி கேட்டிருந்தாங்க.
0: மறுக்கு ஏன் வருதுன்னா பாரம்பரியமா சிலவங்களுக்கு சொன்னல, அவங்க அப்பா அம்மாக்கு அதிகமா மறு இருந்ததுன்னா நம்மளுக்கும் டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும்.
1: ஜெனடிக்ஸ் மூலமா தான் இது வருது.
0: வருது.
1: ஓகே மேம், தேங்க்யூ. ஒரு பிரேக் அப்புறம் திரும்ப வரலாம் நினைக்கும் போது இன்னொரு கால் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ
1: வணக்கம், யாரங்க பேசுறீங்க? ஹலோ, நீங்க லைன்ல இருக்கீங்க, யாரங்க பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஏழுமலை சார், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க.
3: மீசையில அந்த முடி கொட்டுது.
0: ஓ,
1: ஃபேஸ்ல இருக்க மீசையில
0: முடி கொட்டுது. இந்த புல்வெட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு நோய், அது ரவுண்ட் ரவுண்டா முடி கொட்டி பேட்ச் பேட்சா இருக்கும், அதுவா இருக்கலாங்க சார். அது வந்து நேர்ல காமிச்சா டயக்னோஸ் பண்ணலாம், ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம்.
3: அப்புறம் மறு நாலு இடத்துல மறு
0: உங்களுக்கு மறு யூஸ்வலா இருந்தா ஒன்னும் பண்ணாது. செபோரிகெரட்டோசிஸ்னு ஒரு மறு இருக்கு, அந்த மறு இருந்ததுன்னா ஒன்னும் பண்ணாது, வேணும்னா எடுத்துக்கலாம், வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்தீங்கன்னா எரிச்சிடலாம்.
1: சின்ன சின்ன கடுகளவுல தான் இருக்கு,
0: அதுல ஆசிட் வச்சு கொட்ட வைக்கலாம்.
1: நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அது சின்ன ட்ரீட்மெண்ட் தான் முடிச்சிடலாம் சொல்றாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் காலிங். ஓகே மேம், நம்ம ஒரு பிரேக் போட்டு வரலாம்.

0: தொடரும். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹலோ டாக்டர். ஒரு நேர் வந்திருக்காங்க, அப்படியே பேசலாம் டாக்டர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாருங்க பேசுறீங்க?
1: ஜெய்சங்கர்
0: சார். உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க.
1: போய் வந்தாலும் உடம்பு முழுக்க புள்ளி புள்ளியா வேஸ்ட் மாதிரி வருது. அது நைட் ஆனாக்காத்தான் அரிக்குது. அப்புறம் லேசில் பவுடர் போட்டா இருக்க மாட்டுது. வெயில போனாதான் அந்த ப்ராப்ளம். அது வெய்ய காலத்துல அப்படி இருக்குது. அது அது ஆறுனா கருப்பு கருப்பா இருக்குது அந்த இடம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனா அது மறைஞ்சிருக்கு. பழைய பழைய தோல்வி வருது.
2: வராம இருக்கிறதுக்கு ஸ்கின் தோல் கூலிங்கா இருந்தாதான் முடியும். ரெண்டு வேளைக்கு பச்சை தண்ணியில குளிக்கிறது, காத்தோட்டமா இருக்கிறது, காட்டன் சட்டை லூசா போட்டுக்கிறது, ஏசியில இருக்கிறது, இதெல்லாம் தான் அது வேர்க்குரு வராம தவிர்க்க
1: முடியல்.
0: போடும்போது சரியாகுதான் அரிக்குதா?
2: நைசில் போடாதீங்க. அந்த ரோஸ் கலர் மருந்து இருக்குல்ல, காலமின் லோஷன், எல்லா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலயும் கிடைக்கும், தனியார்லயும் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனா பவுடர் போடக்கூடாது வேர்க்குருக்கு.
0: ஓகே சார்.
2: மறைஞ்சது, பயப்பட வேண்டாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதுதான் நான்
1: சொன்னேன்.
0: ஃபுட்டு பால் சாதம் சாப்பிடும்போது அன்னைக்கு எதுவும் வரமாட்டேங்குதான். அது என்னதான் ப்ராப்ளம், என்னதான் வழி அப்படின்னு கேட்கறாரு. தீர்வு என்னன்னு
2: கேட்கிறாரு.
1: தீர்வு பால் சாதம் எந்த நிமிஷமும் இல்லாத மாதிரி ப்ராப்ளம் இல்லைங்க.
2: அப்போ சம்மர் வெயில் காலத்துல டெய்லி ஒரு ஒரு தடவை பால் சாதம் சாப்பிட்டுக்கோங்க.
0: முடிஞ்ச அளவுக்கு வெயில தவிருங்கன்னு சொல்றாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.
1: தேங்க்ஸ் மேடம்.
0: ஓகே மேம், இன்னொரு க்வெஸ்சன் நான் கேட்கணும்னு இருந்தேன். இப்போ வந்து கரும்புள்ளி தழும்பு அது மாதிரி ஃபேஸில் வருது, உடம்புல நிறைய இடத்துல மாதிரி பார்க்க முடியுது. அது எதனால் வருது, அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் மேம்?
2: ஓகே, அந்த நேர் அவங்க கேட்டிருந்தாங்க.
0: ஆமாம், அது அவங்களும் கேட்டிருந்தாங்க அந்த க்வெஸ்சனை.
2: அவங்க இப்போ பாப்பாக்கு அக்கியோ சிக்கன் பாக்ஸோ ஏதோ ஒன்று வந்திருந்தது. அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ரேஷ் வந்தாலும் அந்த இடத்துல கருப்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்மளோட ஸ்கின் டைப் அப்படி. இப்போ வெளிநாட்டில் வெள்ளை கலர் தோலில் அந்த மாதிரி வராது. நம்ம தோலுக்கு நம்மளுக்கு ஏதாவது முகப்பரு வந்தாலோ இல்லை அம்மா வந்தாலோ இல்லை ஏதாவது ரேஷ் வந்தாலோ அந்த இடத்துல கருப்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மார்க்கெட்டில் நிறைய க்ரீம்ஸ் இருக்கு கருப்பு கம்மி பண்ணுறதுக்கு. அந்த பிளாக் மார்க்ஸில் யூஸ் பண்ணுற க்ரீம் நிறையா இருக்கு. டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க.
0: எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு அந்த மருத்துவர் தான், அவங்களை போய் அணுகணும், நம்மளே எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே மேம், இப்போ வந்து இந்த லிப்ஸ்லாம் அடிக்கடி வறண்டு போய் வெடிச்ச மாதிரி ஆகிடுது, அது ஏன் மேம்? எதனால வருது, எப்படி சரி பண்ணலாம்?
2: டீனேஜர்ஸில் அதிகமாக அது வர்றது. அவங்க நாக்கு வச்சுட்டு லிப்ஸை லிக் நக்கிட்டே இருக்கிறதுனால அது சிலவங்களுக்கு அந்த ஹேபிட் இருக்கும். அடிக்கடி நக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஹேபிட் இருக்கிறதுனால ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும், அப்போ வெடிக்க ஆரம்பிச்சிடும்.
0: ஓகே, இப்போ நம்ம நாக்கால் வந்து ஈரப்படுத்திட்டே இருப்போம் இல்லையா, அதனால அப்படி ஆகும். ஓகே, இப்போ அது அதனால தான் மெயின் ரீசன்ஸ்.
2: அது ஒரு காமன் ரீசன். மற்றபடி ட்ரை வெதர், நம்ம ரொம்ப ட்ரையாக இருக்கும்போது, ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்கும்போது அந்த மாதிரி வரலாம். ஏசியில் இருக்கும்போது அந்த மாதிரி வரலாம். இன்னொன்று, நம்மளுக்கு உள்ள டீஹைட்ரேஷன் இருக்கும்போது, தட் இஸ் தண்ணி அளவு உடம்புல கம்மியாக இருக்கும்போது உதடு வெடிக்கும். இதெல்லாம் தான் காமன் காரணம்.
0: இப்போ கேர்ள்ஸுக்கெல்லாம் ஃபேஸில் தேவையில்லாமல் ஹேர் க்ரோத் வருது, இது ஏன் மேம்?
2: அதுவும் கொஞ்சம் ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கும்போது தான் அந்த மாதிரி வருது. யூஸ்வலாக டீனேஜர்ஸ்க்கு இப்போ அதிகமாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா பிசிஓடின்னு சொல்லுவாங்க, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்ன்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முடி அதிகமாக கொட்டும், ஆனால்

0: ஃபேஸில் முடி அதிகமாக வரும், பிம்பிள்ஸ் வரும், பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கும், விட்டு விட்டு வரும், அந்த மாதிரி இருந்தால் அது ஒரு காமன் ரீசன் முகத்தில்
1: ஹார்மோன் இம்பேலன்ஸால் அப்படி ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ஓகே மேம், இப்போ வந்து இந்த ஹேர் ரிமூவல் க்ரீமு ரேசர்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்கின்னு டார்க் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா மேம்?
0: அப்படி இல்லை, ஹேர் ரிமூவல் க்ரீமும் ரேசரும் அது ஆஸ் ஆஸ் அது எக்ஸ்பெக்டட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் அதுக்கு நம்மளுக்கு இரிட்டேஷன் வரும், அந்த மாதிரி இரிட்டேஷனோ அலர்ஜியோ வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல, நம்ம ஸ்கின்ல எந்த ரேஷ் வந்தாலோ இல்லை அலர்ஜி வந்தாலோ கருப்பாகும், அந்த மாதிரி கருப்பாகுதுனால தான் உண்டு. சும்மா யூஸ் பண்ணும்போது கருப்பாகாது.
1: சும்மா யூஸ் பண்ணாலும் வராது, யூஸ் பண்ணலாம்.
0: யூஸ் பண்ணலாம்.
1: ஓகே மேம், இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்ம சோப்பு யூஸ் பண்ணலாமா இல்லை ஃபேஸ் வாஷர் அது மாதிரி இருக்கே அது மாதிரி எதுவும் யூஸ் பண்ணலாமா, எது பெஸ்ட்டு?
0: கிளென்சர்ஸ், ஃபேஷியல் கிளென்சர் இருந்தால் பெஸ்ட்டு. ஃபேஸ் வாஷ்ன்றது சோப்பை விட பெட்டராக இருக்கும். சோப்பில் கம்மி கெடுதல் எதுவும் கிடையாது. பழைய சோப்பெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆல்கலைன் பிஹெச் உள்ள சோப்பு, அது கொஞ்சம் ஸ்கின் ட்ரை ஆகும். இப்போ புது சோப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா பிஹெச் பேலன்ஸ்டாக வருது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் சோப்பை விட பெட்டராக இருக்கிறது ஃபேஷியல் கிளென்சர், ஃபேஸ் வாஷ்.
1: ஓகே மேம், இப்போ வந்து முகப்பரு மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வருது, அது நார்மல் தான் நம்ம முகப்பரு வரதெல்லாம், எந்த ஸ்டேஜில் டாக்டர் வந்து பார்க்கணும், எந்த அளவுக்கு அதிகமானா நம்ம எப்போது டாக்டர் உடனே பார்க்கணும், ரொம்ப ஆபத்து டாக்டரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ் என்ன மேம்?
0: இந்த கட்டி கட்டியாக வரும், பெரிய பெரிய கட்டியாக வரும்போது ரொம்ப கஷ்டம், அந்த டைமில் வந்து காமிக்கிறது. அதை விட முன்னாடியே வந்துக்கிறது நல்லது, சின்ன சின்ன கட்டியாக இருக்கும் போதே வந்தால் நல்லதுங்க.
1: சின்னதாக இருக்கும்போது ஸ்டார்டிங்லேயே வந்துடலான்னு சொல்கிறீங்களா? ஓகே மேம், ஓகே மேம். இப்போ வந்து எந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்லாம் பிளட் டெஸ்ட் தேவைப்படுது, ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வருது, எந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு பிளட் டெஸ்ட்லாம் தேவைப்படுது?
0: ரொம்ப ஸ்கின் ப்ராப்ளம்க்கு டெஸ்ட் பிளட் டெஸ்ட் தேவைப்படாது. ஹார்மோன் பிரச்சனை பிம்பிள்ஸில் வருதுன்னா அந்த மாதிரி, இப்போ கேர்ள்ஸ்க்கு பிசிஓடி இருக்குது அந்த மாதிரி இருக்க செக் பண்ணணும்னா பிளட் டெஸ்ட் பண்ணணும். இப்போ முடி ரொம்ப கொட்டுதுன்னா சத்து குறைவாக இருக்கா இல்லையான்னு B12 பார்ப்போம், B12 லெவல் பார்ப்போம், அந்த மாதிரி இருந்ததுன்னா பிளட் டெஸ்ட் பண்ணணும்.
1: ஓகே மேம், இப்போ முகப்பரு கரும்புள்ளி இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க மேம்?
0: முகப்பருவுக்கு ஒரு 4-5 டைப் க்ரீம் இருக்குது, அதை தவிர டேப்லெட்ஸ் இருக்குது. ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா ஐசோட்ரெட்டினாய்ன் ஒரு மாத்திரை இருக்குது. ரெட்டினாய்ட்ஸ் தான் மெயின் ட்ரீட்மெண்ட்டு, டாபிக் க்ரீமாகவும் இருக்குது மாத்திரையாகவும் இருக்குங்க.
1: மேக்ஸிமம் க்ரீம் டேப்லெட் வச்சு கிளியர் பண்ணிடலாம்.
0: ஆமாம்.
1: ஓகே மேம், நம்ம பிரேக் போயிட்டு வந்துடலாம்.

0: 20-ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்க நகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
1: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
0: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
0: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
1: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் முற்றிலும் இல்லை.
0: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: நேரம் 3:51. ஓகே டாக்டர், இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், முகப்பரு பற்றி சொன்னீங்க, மெடிசன் க்ரீம்னு. இப்போ மருக்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் மேடம் இருக்குது?
3: மருக்களுக்கு கரண்டால் எரிக்கிறது, ஓகே, இல்லைன்னா ரொம்ப சின்னதாக இருந்தால் ஆசிட் வச்சு எரிக்கிறது, அந்த க்ரையோதெரப்பின்னு சொல்லுவாங்க, பனி இது வச்சுட்டு எரிக்கிறது, இதெல்லாம் தான் மெயின் ட்ரீட்மெண்ட்.
2: ஓகே மேம், இதில் லேசர் மாதிரி எதுவும் ட்ரீட்மெண்ட் இருக்கா மேம்?
3: லேசரும் உண்டு.
2: ஓகே மேம், இப்போ வெயில் காலத்தில் வேர்க்குருக்கள் அதிகமாக வருது, டீனேஜர்ஸ் இதை எப்படி சமாளிக்கலாம், என்ன மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரிலாம் நம்ம ப்ரிகாஷனாக இருக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள்.
3: ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தா அதுக்கு பெருசாக இல்லை, அது வராமல் தவிர்க்கிறது தான் நம்மளுக்கு வழி. அது வராமல் இருக்கிறதுக்கு லூஸாக காட்டன் துணி போட்டுக்கணும் வெயில் காலத்தில். நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் ஃபேஸ்லேயோ இல்லை கழுத்துலேயோ போடக்கூடாது. அப்புறம்

0: ரெண்டு வேளைக்கு பச்சை தண்ணியில குளிச்சுக்கணும், ஏசியில இருக்கலாம், அந்த மாதிரி கூலிங்கா இருக்கிறதுல தான் உண்டு வேர்க்குரு வராம இருக்கிறதுக்கு. வந்தா அதுவே தானா பொறிஞ்சு கொட்டிரும், அது ஒரு 3-4 days 3-4 நாள்ல பொறிஞ்சு கொட்டிரும். அதனால பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா வந்தா ரொம்ப அரிக்கும், அந்த டைம்க்கு அரிப்புக்கு மாத்திரை போட்டுக்கலாம். அப்புறம் மேல பவுடர் போடக்கூடாது, வேர்க்குருவுக்கு பவுடர் போடக்கூடாது. அந்த காலமின் லோஷன் சொல்லுவாங்கல்ல, அது மட்டும், அந்த ரோஸ் கலர் லோஷன், அது மட்டும் தான் போடணும்.
1: ஓகே மேம், இப்ப மறுக்கல் ட்ரீட்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அது எரிக்கிறது அது மாதிரி சொன்னீங்க மேம், இது மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் வலிக்குமா மேம்?
0: வலிக்கலாம், அந்த மருத்து போறதுக்கு ஊசி போட்டுட்டு தான் செய்யறது.
1: ஓகே,
0: இல்லைன்னா மருத்து போறதுக்கு கிரீம் இருக்கு, அந்த கிரீம் அப்ளை பண்ணிட்டு தான் செய்வாங்க.
1: ஓகே, அப்ப பயப்பட தேவையில்ல, வலிக்காது. எரிக்கெடுத்து அப்படி சொன்னீங்களா, வலிக்கும் போறதுக்கே அப்படின்னு தோணுச்சு, அப்ப அது பிரச்சனை
0: இல்லை.
1: ஓகே மேம், இப்ப இந்த ஸ்கின் கேர்ல பொதுவா டீனேஜர்ஸ் பண்ற தப்புகள், தவறான விஷயங்கள் பண்ணிடுறாங்க, அவங்களே போய் மெடிசன் வாங்கிக்கிறாங்க, கிரீம் வாங்கிக்கிறாங்க, இது மாதிரி என்ன மாதிரி தப்புகள்லாம் நீங்க பாக்குறீங்க மேம்?
0: மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸோட க்ரீம் எடுத்து யூஸ் பண்ணுறது, இல்லை அவங்களே போய் ஏதாவது க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது, பிம்பிள்ஸை கீழறது, பெருசாயிருச்சுன்னா பெருசாக கூடாதுன்னு நினச்சிட்டு கீழறது, இதெல்லாம் தான் தப்பு பார்க்குறோம். நிறையா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அந்த சன்ஸ்கிரீன், இந்த மாய்ஸ்சரைசர், அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அவங்களுக்கு ஃபேஸ்க்கு சூட்டபுளான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் மற்ற அன்சூட்டபுளான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது.
1: ஓகே மேம்,

0: மேம் ஃபைனலாக இப்போ டீனேஜர்ஸ் அவசியம் கட்டாயம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்கின் கேர் டிப்ஸ்னால் நீங்கள் என்ன கொடுப்பீங்க மேம்?
1: க்ளீனாக வச்சுக்கணும், ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணணும், அட்லீஸ்ட் 2 times அ டே வாஷ் பண்ணணும், ரொம்ப தேய்க்கக்கூடாது, ஜென்டிலாக வாஷ் பண்ணணும் ஃபேஸ்.
0: ஓகே.
1: ரெண்டாவது சன்ஸ்கிரீன் இல்லைனா மாய்ஸ்சரைசர் தேவை இருந்தால் யூஸ் பண்ணணும். தட் இஸ் வெயிலில் ரொம்ப இருக்க போகிறாங்க இல்லைனா ஃபேஸ் ரொம்ப ட்ரை டைப்பு அந்த மாதிரி இருந்ததுன்னா சன்ஸ்கிரீன் இல்லைனா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். இன்னும் மூணாவது ஆக்சுவலாக இந்த கிள்றது, அந்த பிம்பிள்ஸை கிள்றது இல்லைனா மருவை நூலை கட்டுறது இல்லைனா முடி கட்டுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஹோம் ரெமெடிஸ் கூட பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ ஒருத்தங்களுக்கு தக்காளி பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணி நல்லாகுதுன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க தக்காளி பேஸ்ட் அப்ளை பண்ணி ஃபுல்லாக கருத்து போய் வருவாங்க. அந்த மாதிரி மற்றவங்க யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு அதையே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. அவங்கவுங்க ஃபேஸ்க்கு சூட்டபிளானது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்.
0: ஓகே மேம், முடிஞ்ச அளவுக்கு டாக்டர் அட்வைஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஓகே மேம். ஓகே மேம், ஷோவோட நிறைவேற்றத்துக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையாக நீட் அண்ட் கிளியராக ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ மேம்.
1: தேங்க்யூ.
0: ஓகே மேம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
2: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னால என் நடிப்பு தோத்து போச்சு கோபா, தோத்து போச்சு.
1: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
1: பின்றாங்கப்பா,
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
6: என்ன சொல்ற
7: பெருமாள் சத்தியம்,
6: அந்த ஆஞ்சி கொலையும்
7: என்ன தப்பு
6: பண்ணதே நான் தான்.
7: வெளியில போக
6: விடுற, வெளியே போக விடுறா.
0: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு

0: கேமரா ரோலிங்.
1: நேரம் 4:02. நீங்க கேட்டு இருக்கிறது FM Rainbow 102.8 இல் கட் கேமரா ரோலிங். கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே சாண்டி. ஓகே சாண்டி கூட இன்னைக்கு யாரு ப்ரோக்ராம் பண்ண போறாங்க அப்படின்றத நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
2: நீங்க சொல்ல மாட்டீங்களா? எஸ் நான் உங்கள் அன்புடன் பன் ஜார்ஜ். ரெண்டே கால்ல இருந்து நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதனால உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் மேற்கொண்டு நீங்க ஆரம்பிக்கணும், அந்த பக்கம் இருக்கீங்க. பேர்ல நான் சொல்லிட்டேன்.
1: மேற்கொண்டு நம்ம என்ன ஆரம்பிக்கிறதுக்கு, ஸோ இன்னைக்கு லீவ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு ரிலாக்ஸாக இருப்பீங்க. ஸோ இந்த நேரத்தில் கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்கு எக்ஸாக்டிங்கான கட்ஸோட நான் இங்கே ரெடியாக இருக்கேன். அந்த கட்டை என் கூட பேசி ஃபன் பண்ணுறதுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271-760 வெளியூர் நேயர் 0413 சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ இன்னைக்கு கட் என்ன அப்படின்றத கேட்டலாமா?
2: எஸ் நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். என்ன கட்டுப்பட போறீங்க, என்ன கட்டுப்பட போறீங்க அப்படின்னு
1: இன்னும் ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான ஒரு கட்டோட நாங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ கால் பண்ணுங்க, ஃபன் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். சூப்பரான சாங் வருது, கேளுங்க, கால் பண்ணுங்க.
3: வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாது. ஆமா, நெல் போட்டா நெல் முளைச்சுக்க, சொல்லு போட்டா சொல்லு முளைச்சுக்க.
4: ஒண்ணுமே போடாட்டி புல்லு முளைச்சு.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாதாமா. நெல்லு போட்டா நெல்லு முளைச்சுக்க, சொல்லு போட்டா சொல்லு முளைச்சுக்க.
1: ஒண்ணுமே போடாட்டி புல்லு முளைச்சு.
2: நேரம் 4:10. கட் கேமரா ரோலிங் கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 102.8ல. காலர் எல்லாரும் டக்கு டக்குன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு காலர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. என்ன ஆர்ஜே, பேசிடலாமா?
3: எஸ் பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார். யார், எங்கிருந்து?
4: திண்டிவனம் தாலுக்கா இளமாங்கலம், ஆர் முருகன். விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கள் உங்களை ரெண்டு பேருக்கும்.
3: விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கள் சார். ஒன்னே ஒன்று மறந்துட்டீங்க சார், அந்த பின்கோட சொல்லிட்டீங்கன்னா நிறைவு பெற்றோம் சார்.
4: நெல்லு போட்டா நெல்லு முளைக்கும், சொல்லு போட்டா சொல்லு முளைக்கும். வாய் இருக்குது, எந்த ஒன்றாலும் பேசிடக் கூடாது. அப்ப எதுவுமே போடலாம், புல்லு முளைக்கும்.
3: சூப்பர் சார். சத்குமார் சார் கேட்டாருன்னா இது நல்லா இருக்கேப்பா, என்கிட்ட சொல்லிருந்தா இதே பேசிருப்பேன் நானு அப்படின்னு இருப்பாரு சார். சூப்பர். நெக்ஸ்ட் உங்களோட கட்டு வச்சிருப்பீங்களே.
4: சரிங்க சார். ஒரு ஜென்ஸ் தத்துவம் என்ன சொல்வது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிப்படாத உரலும் இருந்தால் என்ன, இல்லாட்டால் என்ன?
3: எல்லாம் நம்ம பசங்க பண்றதுதான். நெக்ஸ்ட். ஆமா, அவர் சொல்லிட்டே இருப்பாரு. அவர் ஒரு பிறவி கலைஞன் இல்ல சார்.
4: சார் நன்றி சார். உங்களை எதிரில் எனக்கு புழுத்து பிடிக்காது சார்.
3: நான் தான் சார் போன் வழியா வரேன். நீங்க எப்படி நேர்ல சொன்னா ஒத்துக்க மாட்டீங்கன்னா இந்த பக்கமா வரேன். ஓகே சார்.
4: பக்கமா இருக்கேன். உள்ள நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு
3: எல்லா நேர்களுக்கும் தெரியும்,
2: எல்லாருக்கும் தெரியும்.
3: முதல்ல இந்த கட் கேமரா ரோலிங்ல வந்து சார் வந்து

0: இன்னும் நிறைய வச்சிருப்பாரு. என்ன வச்சிருக்கீங்களா சார்?
1: இருக்கு சார்,
0: அதான் சொல்லல.
2: மீண்டும் மீண்டுமா?
1: தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு.
0: புதுசா வந்து மாங்காய் பச்சடி சூப்பர் இருக்காரு. ரொம்ப தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: ஜனதா ஜனதாசாகர் சார் வந்து ஒரு கூட்டத்துக்கு போவாரு. வயாபூர் சார் கிட்ட சொல்லி
0: கேட்டு
1: பெருமான் சார் போவாங்க கூட்டத்துக்கு ஆழமத்தம் கேட்டு நின்று பேசலாம்னு. அப்ப ஜனதாஜி சார் கேப்பாரு, இந்த பண்ணிகளை கூட்டமா எங்க போகுதுன்னு
0: கேப்பாரு. நான் மாத்தி மாத்தி தான் பேசுறது. அவரு பெரியவங்க எப்படி சொல்லுவாரு, இது மாத்தி சொல்லுவாரு, பாட்டு பாட போறேன், விசில் அடிக்க போறேன்,
1: இன்ட்ரோல் இருக்கிறதுக்கு இப்ப நான் பாட்டு பாட போறேன் மாமா அப்படின்னு. எங்க பாடத்தான் சட்டம் போடுறது எல்லாம் தூங்குறாங்க, என் காலில மட்டும் பாடு அப்படின்னு.
0: நாம வந்து சார் சம சார், நீங்க பழசுல வந்து அழகா நமக்கு வச்சு சூப்பரா பேசுனீங்க சார். இந்த மீனா சார் சொல்லுவாங்க
1: பல காமெடி சொல்லிட்டு சார், கரகாட்டக்காரன் பல காமெடி.
0: இதுக்கு மேல இன்னொரு காமெடியா நீங்க சொல்லுங்க சார்.
1: காசு பழம் தருவேன், ரூபாய்க்கு எத்தனை பழம், ரெண்டு பழம் இருந்தாங்க. அப்ப ரெண்டு பழங்கள் ஒரு பழத்தை சாப்பிட்டு செந்தில் சார் சாப்பிட்டு
2: சீனை வந்து இமேஜின் பண்றாரு.
0: நம்ம கண்ணை மூடிட்டா, கண்ணை மூடிட்டா அப்படியே
2: கண்ணை மூடுனா கனவுல நீ தானே அப்படி இருக்கு.
0: செந்தில் சார் வந்துருவாரு, கவர்மெண்ட் சார் வந்துருவாரு, அதெல்லாம் பரவாயில்ல. அந்த வாழைப்பழ வியாபாரி கூட கண்ணுல வராரு. சூப்பர் சார், இது பரவாயில்ல. சோசியல் மேட்டர் வாழைப்பழ வியாபாரம் எல்லாம் வரா இருப்பா. தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.
1: நன்றி சார், உங்கள் இருவருக்குமே மாலை நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி
2: சார். அப்படியே அடுத்த ஒரு கால் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம்
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள். அது இருக்காங்க, நீங்க உங்களுக்கு சொல்றாங்க, நீங்க அவங்க பிஸியா எழுதுறாங்க சார். ஓகே சார், கட்டு கேட்டீங்களா?
2: ஒரு தடவை சார் நான் போடுங்க.
3: ஆயிரம் தடவை பேசப்படாது, நெல்லு போட்டு நெல்லு முளைச்சோம், சொல்லு போட்டு சொல்லு முளைச்சோம்.
2: அப்ப ஒண்ணுமே போடாட்டி,
0: ஒரு
3: கூட்டமா எங்க போறீங்க? பொண்ணு பாக்க போறோம், இவருதான் மாப்பிள்ளை. படையா எங்க போறீங்க? பொண்ணு பாக்க போறோம்,
0: என்ன திரும்ப முதல்ல இருந்து?
3: இவரு தான் மாப்பிள்ளை.
0: நன்றி. அழகா முயற்சி பண்ணீங்க.
2: நேயர்கள் அப்படியே கட்

0: கேமரா ரோலிங்க்கு கட் பேசுறதுக்கு ரெடியா வந்துட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ அடுத்த காலர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, யாரு இங்கிருந்து?
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: இங்கிருந்து ஐயப்பன்.
1: ஐயப்பன் சார், எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கும். உங்களுக்கும் எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி சார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: ஓகே சார், எப்படியும் உங்களுக்கு வந்து கட்டு திரும்ப போட்டு காட்டணும் அப்படிதானே சார்? கட்டு முடிஞ்சிருச்சு.
0: என்ன தெரியுமா, ஒண்ணுமே போட்டாட்டி புல்லு முளைச்சுக்கும், அவ்வளவுதான் டைலாக்.
1: நம்ம நாட்டம் சார் என்றா பசுபதி, நெல்லு போட்டா நெல்லு முளைக்கும், சொல்லு போட்டா சொல்லு முளைக்கும், அது மாதிரி நீங்க பேசுங்க சார்.
0: ஒண்ணுமே போட்டாட்டி புல்லு முளைக்கும் நான் பின்னாடி இருந்து சொல்லுவேன்,
1: அவ்வளவுதான் சார்.
2: வாய் வாய் இருக்குன்னு பேசக்கூடாதாமா. நெல்லு போட்டா நெல்லு முளைக்கும், போட்டா சொல்லு முளைக்கும்,
1: ஒண்ணுமே போட்டாட்டி புல்லு முளைக்கும். பாருங்க, நான் சொன்ன பசுபதி இந்த உடனே வந்துட்டாரு பாருங்க. செம சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங்.
2: நன்றி.
1: ஓகே, நான் ஒரு வடிவேல் சார் காமெடி ஒன்று பார்த்துருக்கேன். அந்த மாமி வந்து சொல்லுவாங்க, நான் உனக்கு நேற்று என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் சார் முரளியும் பக்கத்து பக்கத்தில் இருப்பாங்க. இவர் வடிவேல் சார் வந்து என்னென்னமோ சொன்னேன் தாய், நீதி நேர்மை கலாச்சாரம் பண்பாடு ஒழுக்கம் என்னென்னமோ சொன்னேன் தாய்னு முரளிட்ட சொல்லுவார். ஏன்னா இவ்வளோ பேசுகிறேன், என்ன சொல்லப்பான்னு நீ சொன்னது எதுவுமே அவர் சொல்லவே இல்லை அப்படின்னு. அது மாதிரி நம்ம கட்டை தாண்டி நிறைய நம்ம நேயர்கள் பேசி அசத்திட்டு இருக்காங்க. இன்னும் நேரம் பேசிடலாம்.
0: அடுத்த நேயர் கரெக்டாக வந்திருக்காங்க, பேசலாம். வரலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து?
3: கடலூர் தேவனாம்பேட்டம். ஏ அன்வர் பாஷா.
1: அன்வர் பாஷா சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும்
1: நல்லா இருக்கணப்பா. கட்டு கேட்டீங்களா சார்?
3: கேட்டேன் சார்.
1: பேசலாமா?
3: ஆ பேசலாம் சார். முதல்ல ஜார்ஜ் சார்களுக்கும் சாண்டி மேடமுக்கும் என்னுடைய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
1: அதாவது வணக்கம் சார். வணக்கம் சார். ஆரம்பிக்கலாமா? தில்லுன்னு திடீர்னு எதுவும் ஜில்லுன்னு காத்திய ஃபேஸ்ல வச்சுட்டு போனா மறந்தது, அதனால தான் கொஞ்சம் ஆரம்பிக்கலாம். கட் கேமரா
0: ரோலிங்.
3: வாயிருக்குன்னு எதையும் பேசப்படாது. நெல்லு போட்டா நெல்லு முளைக்கும், சொல்லு போட்டா சொல்லு முளைக்கும், எதுவுமே போடலன்னா
1: போட்டோம்.
3: வாயிருக்குன்னு
1: பேசுங்க.
3: அன்பேவா சார், இந்த படம் பாத்தீங்கன்னா சிம்லாவில பங்களா எம்ஜிஆர் சார்
1: நினைச்சேன். ரெடி ஆயிட்டு இருந்தேன். சரி ஓகே, நேர்களே நீங்களும் கால் பண்ணலாம்.
0: கால் பண்ண வேண்டிய நம்பர் 2270770 வெளியூர் நேயர் 0413 சேர்த்து கால் பண்ணுங்க. சோ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கட் கேமரா ரோலிங் எஃப்எம் ரெயின்போ 102.8 ல. அடுத்து சூப்பரான சாங் வந்து
1: ஒரு நிமிஷம் நீங்க இந்த ரெண்டாவது கட்ட போட்டீங்கன்னா நேர்கள் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் நம்ம பாட்டு கேட்டு வரலாம்ல எப்படி?

0: நான் பார்த்தேன்
1: அப்படின்னு கட்டு சொன்னானே பக்குன் ஆயிடுது.
0: இல்ல டக்குன்னு உள்ள வரல, தாத்தா நான் பார்த்தேன் என்ற கண்ணு பார்த்தேன் வரல, அது மாதிரி
1: அடுத்த கட்டுக்கு ரெடி ஆயிடுவோம்.
0: ஓகே,
2: இந்த குற்றவாளிக்கு இபிகோ 300 இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். இவரான
1: எப்படி நம்ம செகண்ட் கட்டு?
0: ஓகே, செம்ம இல்ல, ஒரு திறன் இருந்து அதெல்லாம் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, நீங்களே ஏதாவது பார்த்து ஒன்று சொல்லுங்க, வரட்டுங்களா? அதே மாதிரி நாங்களும் வரட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கிட்ட
3: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
4: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
5: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
6: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
5: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாறு முற்றிலும் இல்லை.
6: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாதாமா. நெல்லு போட்டா நெல்லு முளைச்சுக்க, சொல்லு போட்டா சொல்லு முளைச்சுக்க.
2: ஒண்ணுமே போடாட்டி புல்லு முளைச்சு.
3: இந்த குற்றவாளிக்கு இபிகோ 300 தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மை கேட்டுக்கொள்கிறேன். இவரான
4: நேரம் 4:29 கட் கேமரா ரோலிங் கேட்டுட்டு இருக்கீங்க FM Rainbow 102.8ல. சூப்பரான கட்ஸ் நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஃபன் பண்றதுக்கு காலர்ஸ் கண்டினியூஸா வந்துட்டே இருக்காங்க. அந்த வகையில இப்போ ஒரு காலர் நம்ம கூட சேர்ந்திருக்காரு, அவர் கூட பேசலாம். வணக்கம். வணக்கம்.
5: மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
6: சந்திரசேகர் சார் எப்படி இருக்கீங்க?
5: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன். நீங்க சொன்னா அதே ஹாப்பியோட சூப்பரா இருக்கும். கட் கேட்டீங்களா?
5: கட்டு கேட்டு அதுக்கு முன்னாடி அங்க எப்படி இருக்கு புதுச்சேரியில அந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள்லாம் கொழுக்கட்டை கடைசிதா
6: கொடுத்தாங்க? நீங்க சாப்பிட்டீங்களா கொழுக்கட்டை கடலை கடைச்சதா?
5: கொழுக்கட்டையும் கிடைச்சது, சிந்தலும் கிடைச்சது, அப்பமும் கிடைச்சது, பாயசமும் கிடைச்சது,
4: வடையும்
6: எப்படி எப்படி 40 கிலோமீட்டர்
4: போயிட்டு இருக்கேன்.
6: உங்களுக்கு மட்டும் எப்படி 50 கிலோமீட்டர் கொடுக்கும்?
5: இல்லப்பா, ஆக்சுவலி பாக்க போறீங்கன்னா வீட்டு பக்கத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்களா, எல்லார் வீட்லயும் ஒண்ணு கிடைச்சதுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு.
4: ஒரே கொஞ்சம் தான் எங்களுக்கு கொரியர் போட்டு விடுங்க.
6: ஒரு மூவில இந்த வத்த குழம்பு கொரியர் பண்ணி அனுப்புவாங்கல்ல, அது மாதிரி நீங்க என்ன பண்ணி அனுப்பிடுங்க சார். வத்த குழம்பு ரத்த குழம்பு ஆயிடுப்போது. ஓகே சார், நம்ம பேசலாமா? ஓகே, கட் கேமரா
4: ரோலிங்.
5: யுவர் ஆனர், இந்த குற்றவாளிக்கு இபிகோ செக்ஷன் சட்டம் எதுவும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச சட்டத்தையே பார்த்து அதுல எந்த சட்டம் சரியானதோ அந்த குற்றவாளிக்கு அதே தண்டனை வழங்குமாறு வேண்டி விரும்பி தாண்டியோட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
6: சார் அம்மா சார், ஃபர்ஸ்ட் டேக்ல அசத்திட்டீங்க போங்க.
5: உங்களுக்கு தெரியாததா, உங்களுக்கு வானத்திலேயே பறந்துடுவாங்க. பறந்துட்டு கரெக்ட் சொன்னது
4: நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த டயலாக்ல
6: நிறைய மீட்டிங் அட்டெண்ட்
5: பண்ணல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போதெல்லாம் உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிதான் தப்பிச்சேன்.
6: வடிவேல் சார் மட்டும் நம்ம கூட இல்ல, அப்பதான் இன்னைக்கு
4: ரொம்ப கஷ்டமாப்பா.
5: தண்டனை இப்படி மட்டும் அவர் பேசியிருந்தா
6: அந்த சுத்தி எடுத்து மண்டமேல அடிச்சிருப்பாரு. இங்க வாங்க குரங்க கூப்பன்.
4: இல்ல ஆர்டர் ஆர்டர்.
5: அடுத்து
6: நிறைவாக பிரஷ் இருக்கு. சொல்ல
7: குற்றவாளிக்கு உங்களுக்கு தெரியாத சட்ட நிறுவனம் இல்லை.

0: அதிகமாக சொல்லப்படாது நம்ம தேங்க் சார்.
1: நீங்களே இதே மாதிரி எங்க கூட ஃபன் பண்றதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 அப்படி நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு காலர் நம்ம கூட லைன்ல இணைறாங்க. யாரு எங்க இருந்து?
2: ஹலோ,
0: எக்கோல போகுது. இருந்து இருந்து ஹலோ, வணக்கம். யாரு எங்க பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். ஹலோ தங்கப்பூவே,
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன்.
1: நலம் நீங்கள் நலமா?
0: நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்?
2: மேடம்
0: ஹலோ.
2: சாண்டி மேடம்.
1: நான்தான் நானே தான்.
2: ஜார்ஜ் சாருக்கும் சாண்டி மேடத்துக்கும் மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: வணக்கம்
2: விநாயக சதுர்த்தி அனைவருக்கும். விநாயக சதுர்த்தி வணக்கம்.
1: உங்களுக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள்.
0: மறுபடியும் ஒரு வணக்கம்.
1: வணக்கம் சொன்னதுக்கு வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
0: இவரு கங்கை மரணம் சொல்லுவார்ல, வணக்கம் வணக்கம் வணக்கம் வரல, அத மாதிரி சார் ஆரம்பிக்கிறது போல் இருக்கு.
1: ஓகே, சரி, எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுருவோம், போடுங்க.
2: ஆமா சார்.
0: அப்புறம் என்ன சார், பாயசம் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட் இன்னைக்கு? இருமா ஒரு பொசிஷன் அது மாதிரியா?
2: நெல்லு போட்டா நெல்லு முளைக்கும், சொல்லுரி போட்டா சொல்லு முளைக்கும், ஒண்ணுமே போட்டா புல்லு முளைக்கணும்.
0: வயிற்றுல சமக்கிறது அம்மாண்ணா, மனசுல சமக்கிறது அப்பாடா. கொடை பிடிச்சா சூப்பர் சார் மாதிரி இருக்கீங்களான்னு பார்த்தேன், அப்படியேதான் இருக்கீங்க. அருமை அருமை சார். வாங்க அடுத்து வாங்க, வடிவேல் கிட்ட வாங்க.
2: இன்னொரு டயலாக் அது ஃபர்ஸ்ட் நான் சொல்லுங்க சார்.
0: அது இது தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை.
1: டக்கு நிறுத்தவனே ஆர்ஜிக்கு கொஞ்ச நேரம் ஸ்டக் ஆயிடுச்சு.
0: ஆமா, நம்ம இந்த டயலாக் இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்ல சார்.
2: ஆர்ஜி சாரிக்கே தடுமாறுதா?
0: தடுமாற்றம் இல்ல, தடுமாற்றத்தை தடுமாற்றமா தத்ரூபமா உங்களுக்கு நடிச்சு காமிச்சேன் சார், வேற ஒண்ணும் கிடையாது.
1: அதை இப்படியும் சமாளிக்கலாம்.
0: ஆரம்பிங்க சார்.
2: எனக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை.
3: தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். இவரான
4: வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாது. ஆமா, நெல்லு போட்டா நெல்லு முளைச்சுக்க, சொல்லு போட்டா சொல்லு முளைச்சுக்க, ஒண்ணுமே

0: 20 ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
1: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
0: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 4:38. கட் கேமரா ரோலி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 சூப்பரான கட்ச்க்கு பேசுறதுக்கு காலர்ஸ் நம்ம கூட இணைஞ்சிட்டே இருக்காங்க. அந்த வகையில இப்போ ஒரு காலர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாமலோ. வணக்கம்.
3: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
2: வணக்கம் மேடம்.
4: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: பாண்டிச்சேரி மில்லியார்பேட்ல இருந்து தமிழ்ச்செல்வி.
4: தமிழ்ச்செல்வி மேடம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார். நீங்களும் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
2: சூப்பரா இருக்கும் மேம்.
4: விநாயகர் சதுர்த்தி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: விநாயகத்தெல்லாம் கும்பிட்டீங்களா?
4: எல்லாம் முடிஞ்சாச்சு. முடிச்சுட்டு
3: எல்லாம் வந்துருச்சா?
4: எல்லாம் வந்தாச்சு. அருள் வந்துச்சு, கொழுக்கட்டை வந்துச்சு, பூரி வந்துச்சு, பொரி
3: சுண்டக்கடலை வந்துச்சு,
4: சுண்டல் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு மேடம். நீங்களும் வந்துட்டீங்க. அப்படியே டயலாக் பேசலாமா?
3: பேசலாம்.
4: ஓகே, கட் கேமரா
2: ரோலிங்.
3: இவரான இந்த குற்றவாளிக்கு உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் எதுவும் இல்லை. அது எந்த சட்டம், சிறந்த சட்டமோ அதை தாங்கள் வழங்குமாறு அன்புகளும் தாழ்மையுடன்
4: கேட்டுக்கொள்கிறேன். ஒரே டைக்ல பின்னிட்டீங்க.
3: ஒண்ணுமே போல்லாம்
4: நான் சொன்னா அப்புறம் நீங்க வந்து புகழறன்னு சொல்லுவீங்க. நிஜாலுமே சூப்பரா இருந்துச்சு. ரெண்டு வேற மாடலேஷன், அந்த அண்ணன் மாடலேஷன், அது வேற மாடலேஷன், சூப்பரா இருந்துச்சு மேம். இன்னும் ஒருக்கா பேசுவீங்களா?
2: நீங்க எப்பனா யூஸ் பண்ணிருக்கீங்க நாட்டாம பசுபதியா?
4: தெரியாத சட்டம் மட்டும் இல்லை, அதனாலதான் சொன்னேன் ஏகப்பட்டதோட யூஸ் பண்றதை இப்ப கூட யூஸ் பண்ண கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதனால வந்து நம்ம கூடிய பின்னி பிணைஞ்சது. நீங்க யூஸ் பண்றீங்களா? என்னைக்கு நான் அதை மாதிரி ஒரு நாள் யூஸ் பண்ணிருக்கேன். மீட்டிங்ல மாதிரிதான் மாட்டிட்டு இந்த கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு மாட்டியாச்சு. என்ன பண்ண, தாங்களுக்கு தெரியாத சட்டம் மட்டும் இல்லை, அதில் தெரிஞ்ச சட்டம் எதுவோ அதே பண்ணிடுங்க. ச
2: கேட்டு பாருங்க.
4: ஓகே
5: டேவர், டேய் அவன் ஊரை விட்டு தாண்டதுல புடிக்கணும், ஏதாவது பண்ணுங்கடா.
6: ஆதியா, எனக்கு ஒரு ஐடியா.
5: என்னப்பா?
6: சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா?
2: எப்படி சாப்பிட்டு சாயந்தரமா பேசுவோமா?
4: அதான் பாக்குற வந்து மதியரே, ஒரு பாட்டு கேட்டு வந்து மறுபடியும் பேசுவோமா?
2: வாங்க பாட்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம்.
5: எனக்கு
6: ஒரு ஐடியா.
5: என்னப்பா?
6: சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா?
7: இந்த குற்றவாளிக்கு இபிகோ 300 சாரி, இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மை கேட்டுக்கொள்கிறேன். இவரான
1: வணக்கம். கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
0: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
1: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரு முற்றிலும் இல்லை.
0: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாதாமா. நெல்லு போட்டா நெல்லு முளைச்சுக்க, சொல்லு போட்டா

0: பொல்லு முளைச்சிக்க
1: ஒண்ணுமே போடாட்டி பொல்லு முளைச்ச.
2: இந்த குற்றவாளிக்கு இபிகோ 300 சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மை கேட்டுக்கொள்கிறேன். இவரான
3: வணக்கம்.
4: கேட்டீங்களா?
3: எங்களுக்கு ஒரு ஜாலி இருக்கு
4: அவங்கள்ட்ட பேசும்போது. கரெக்டா அம்முனி, நீங்க பாருங்க அங்க நினைக்கிறீங்க பேசக்கூடாது அம்முனி. நீங்களே
3: இவங்க மேம் கூட சொல்லல பாத்தீங்களா, அம்மனின் கரெக்டா அந்த ஸ்டைலுக்கு வந்துட்டாங்க.
4: மேம் இன்னொரு கமெண்ட், இன்னொரு பேசுங்க அந்த டயலாக் மட்டும்.
3: வளர்ச்சி
4: பாருங்க, எப்படி மாத்திருக்கு பாருங்க. பின்னிட்டீங்க
3: அதையும் சாந்திரமா பேசுவோம் பேசுங்க.
5: ஊரை விட்டு தாண்டது கூட பிடிக்கணும். ஏதாவது பண்ணுங்கடா, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு.
4: என்னப்பா
5: சாயங்காலமா தேடுவோமா?
4: சேம மேடம் ஏனுங்க, இன்னும் இந்த அஸ்தத்தை அஸ்திரீங்க. இப்படியே போச்சுன்னா நாங்க என்ன பண்றது இதுக்கப்புறம்?
5: சூப்பரா இருக்கு, வாழ்த்துக்கள். தேங்க்யூ, வாய்ப்புக்கு நன்றி.
3: நன்றி நன்றி நன்றி. அப்படியே அந்த டயலாக் மட்டும் இல்ல, அந்த சீன் குள்ளார அந்த படத்துக்குள்ளார போய் தங்களே மாத்திக்கிறாங்கல்ல.
4: சூப்பர்ல. ஓகே
3: ஓகே. சோ நேர்ல இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. சோ டக்குன்னு கால் பண்ணுங்க, எங்க கூட ஃபன் பண்றதுக்கு. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 அப்படி நான் சொல்லிட்டே இருக்கும்போது நேர் ஒருத்தர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: கவிதைக்கு
4: பதிலாக நீங்க ஏதாவது காமெடி சொன்னால் நல்லா இருக்குமே ஐயா. கிளம்பிட்டாரா? கவிதையோட வந்தாரு, கவிதையே தெரியுமா, என் கனவு நீதானடின் வந்தாரு, கிளம்பிட்டாரு. ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்
6: வணக்கம்
4: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
6: தண்டபாணி.
4: தண்டபாணி சார், எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன் சார்.
4: ஓகே சார்,
6: நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
3: நல்லா இருக்கும் சார். கேட்டீங்களா?
6: நான்
3: இப்பதான்
6: சார் வச்சேனே ரேடியோ.
3: ஓஹோ, அதனால கட்டு பண்ணா உங்களுக்கு போடணும். அதே தானே,
4: அது வந்து இன்டெரக்டா சொல்றாரு.
3: ஆமா,

0: சட்டை போட்டுருங்கன்றது உங்களுக்காக கேட்டு வருது, கேளுங்க.
1: எனக்கு
2: தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
3: வாயிருக்குதுன்னு பேசக்கூடாதாமா, நெல்லு போட்டா நெல்லு முளைச்சுக்க, சொல்லு போட்டா சொல்லு முளைச்சுக்க,
4: ஒண்ணுமே போடாட்டி புல்லு முளைச்சு.
0: கட் கேட்டீங்களா சார்?
5: சார் மூணு போட்டிருக்கோம் சார்,
0: மூணு கட் உங்களுக்கு தான் சார், மூணு டயலாக் பேச போறீங்க
5: நீங்க, சூஸ் பண்ணி எது பேச.
6: கடைசி டயலாக் தான் புரியுது.
0: ஓ சூப்பர்,
5: நீ புரிஞ்ச டயலாக் பேசுங்க.
6: நெல்லு நெல்லு போட்டா சொல்லு முளை, சொல்லு போட்டா நெல்லு முளையாது, நெல்லு போட்டா நெல்லு முளையும்.
0: இன்னொரு
6: நாங்க
0: வந்துகிட்டே இருக்காங்க. பேசலாமல்ல? வணக்கம்.
7: மாலை வணக்கம்.
0: யார் எங்க இருந்து?
5: ஜிவா மேடம், எப்படி இருக்கீங்க?
7: நல்லா
5: இருக்கு.
0: கட் கேட்டீங்களா?
5: முதல் கேள்வி
7: கொங்கு
5: சில ட்ரை பண்றீங்களா? கொங்கு செயல் நெல்லு போட்டா நெல்லு முளைக்கும் அந்த பேசுவாங்களா, அந்த கொங்கு செயல் அதை போய் ட்ரை பண்றீங்களா? ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்க மேடம்.
0: வேற லெவல்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க.
5: ஓகே, இந்த வழக்கமா டயலாக் இருக்குமே சொல்லலையா?
0: நிறைவுக்கு வந்தாச்சு. கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கேட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ அடுத்த நிகழ்ச்சிக்கு வந்து ஹாய் சொல்லும் போது இப்ப பாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் ஆர்ஜே சண்டி. அடுத்த நிகழ்ச்சிக்கு ஆர்ஜே ரெடியா இருக்காங்க.
5: ஓகே பாய்.
8: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
9: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
8: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
9: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர். செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
8: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
9: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். FM Rainbow நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 5:01. அலையோடு விளையாடும் நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். இன்னைக்கு நம்ம அலையோடு விளையாடும் நிகழ்ச்சியில சுத்தி அடிக்கும் காத்தோட தவழ்ந்து ஒரு மலையோட நம்ம பீச்ல நம்ம மக்களோட சேர்ந்து ஒரு ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ரெடியா இருக்காங்க நம்ம ஆர்ஜே பாரதி. நம்ம எப்பவும் போல இங்க கட் பண்ணலாம், அந்த பீச்ல ஓபன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம்.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

0: எஸ் ஆர்ஜே பாரதி வந்துட்டாங்க, பேசலாம். ஓவர் டு ஆர்ஜே பாரதி.
1: நான் ஒரு நம்பர் சொல்றேன் அதை வந்து நீங்க தலைக்கு சொல்லணும் அவ்வளவுதான் வேற எதுவுமே.
2: தொடர்ந்து பேசலாமே. நேர்கள் கிரியேட்டர் அசைத்துக் கொண்டிருக்கும் விளையாடு.

0: நம்ம ஆர்ஜே பாரதி ராக் பீச்ல ராக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்க வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு அகைன் ஆர்ஜே பாரதி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்ப நம்ம கூட பேசிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம்.
2: ஒரு

0: எப்பயுமே வீட்டுல நல்லா ஜாலி அவங்களோட சந்தோஷமே வந்து தான். நாங்க சோசியல் ஒர்க் அதனால நிறைய டேலண்ட். ஓகே ஓகே ஓகே. இப்ப வந்து ஒரு கேம் ஷோ நாங்க வந்து கண்டக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கா நான் வந்து ஒரு நம்பர் சொல்லுவேன், அதை வந்து நீங்க வந்து ரிவர்ஸ்ல சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 15 சொல்லணும்க்கா 14, 13, 12, 11 அந்த மாதிரி நீங்க சொல்லணும். ஓகே தமிழ்லயும் சொல்லலாம். ஓகேவா ரெடியா? ஐயோ ஓகேவா சூப்பர். உங்களுக்கான நம்பர் வந்து 56, 55, 54, 53, 52, 51, 57, 49, 43, 49 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50, 9, 50,
1: தொடர்ந்து பேசலாம்.

0: வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியீடு ஓர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டுகால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
3: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
2: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
3: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
4: இன்னைக்கு நம்ம ஆர்ஜே பாரதி ராக் பீச் மக்களோட நிறைய கேம்ஸ் விளையாட்டு இருக்காங்க, இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்க வாங்க தெரிஞ்சுக்கலாம். அவுட் அகைன் ஆர்ஜே பாரதி.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராக் பீச்ல இருந்து தான் இன்னைக்கு நம்ம அலையோடு விளையாடு ஷோ போயிட்டு இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க, பட் அப்படியே ஒவ்வொருத்தவங்க நம்ம வந்து பேச போறோம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம் சொல்லுங்கனாக்கா தெரியல எனக்கு, ஐயா செய்ய என்ன எடுத்துக்கிறீங்க? அப்படியா? ஹலோ,
6: ஹலோ
5: இல்லண்ணா, பேசுறேன். எல்லாரும் என்ன ஸ்பெஷல்?
6: அதனால

0: என்ன டிஃபரன்ஸ்
1: வீட்டுல சார் விநாயகர் சதுர்த்தி கொடுத்துட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்திருப்போம். இப்ப அம்மா வர வந்து என்ன பண்றோம்,
0: அம்மா வந்ததுனால உங்களுக்கு
1: வந்துருக்கீங்க. நான் வந்து காண்டிலிருந்து காண்டில இருக்கிற ராசி கஷ்டப்பட்டு ரொம்ப வந்திருக்கேன்.

0: பாண்டிக்கு வந்ததுனால காமெடி பண்றீங்களா? இறக்கே கவுத்தாரு ஒரு கேம் சொல்லுங்க. ஒரு நம்பர் கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு நம்பர் சொல்லுவேன், அது வந்து நீங்க வந்து ரிவர்ட்ல சொல்லணும். ஆமா சரியா? எப்படி அப்படி கட்டத்துல வந்து ஒரு 15 பண்ணலாம், 14, 13, 12, 11, 10, 9, 8 இந்த மாதிரி சொல்லணும். சரியா? சொல்லுங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. 978க்கு முன்னாடி என்ன வரும்? 978
1: 70, 71, 90, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, 70, தொடர்ந்து

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
1: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
0: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
1: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் முற்றிலும் இல்லை.
0: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து கடலூர்.
2: நேரம் 5:39. எஸ், அட்டகாசமா போயிட்டு இருக்க அலையோடு விளையாடு, இதோ உங்களுக்காக வித் அவர் ஜெய் பாரதி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். ஹாய் ஹாய், வணக்கம், வெல்கம். ஓகே, நமஸ்தே.
4: Hyderabad. So Charminar is the most beautiful place here. It is the, it's like the heart of Telangana.
3: பேசலாம். இப்ப ரெயின்போ புதுவை 102.7 நேர்களுக்கு ஏதோ ரசித்துக் கொண்டிருக்கோம் என்று நினைக்கிறேன். அதையோடு விளையாடு

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: சிறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாறு முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: Once again, welcome back to the show, அலையோடு விளையாடு. Over to RJ Bharati.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம். லக்ஷ்மி பிரபா. வணக்கம். என் ஹரி பிரதீபா. ஓகே, நீங்க வந்து நான் வந்துட்டு மஞ்சு ஹரி பிரதீபா பேரண்ட்ஸ். அப்படியே பயந்து

தொடர்ந்து பேசலாம். இருக்கும் இதே மனித விளையாடு.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம்
0: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
3: புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், என் 5 முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேச நகர், புதுச்சேரி 6050005. தொலைபேசி எண் 2200115 மற்றும் 8870007322.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: நேரம் 6:01. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அழகோடு விளையாட வித் ஆர் ஜே பாரதி அண்ட் ராக் பீச் மக்கள் ஓவர் டு அகைன் ஆர் ஜே பாரதி.
3: நாங்க கேரளா வந்து தமிழ் நல்லா சூப்பராக தமிழ் தெரியும். தமிழ் கஜ்னா ஃப்ரம் டெல்லி. டெல்லி பட் நோ ரைட் நோட் ஒரு ரெசியூம் நீங்க வந்து தமிழ் தெரிஞ்சுக்கும் பொழுது எப்படி ஈஸியா இருந்துச்சா இல்ல எப்படிதான் கத்துக்க போறோம்?
4: தமிழ் மலையாளம் அப்படியே ரொம்ப டிஃபரன்ஸ் இல்ல, சேமா இருக்கும். ஆனா பிரச்சனை ஈஸியா இருக்கும்.
3: ஒரு கேம் ஷோ ஒன்னு வந்து நாங்க வந்து கனெக்ட் பண்றோம். ஒரு நம்பர் சொல்றோம் அப்படின்னா நீங்க வந்து ரிஜர்ஸ்ல சொல்லணும். சரியா? ஓகே, ரெடியா? அது ரெடி டு கேம் ஷோ நம்பர் ஜியாஸ்
4: உங்களுக்கு

மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே பாரதி.

0: விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: மருமகளே,
2: என்னம்மா?
1: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு.
2: அதாவது?
1: அதாவது இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
2: அப்ப கொடுக்கல் வாங்க?
1: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
2: ஓ,
1: அதாவது யுபிஐல இருந்து.
2: அப்படியா?
1: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
2: அது என்னம்மா?
1: முகத்தை காட்டுறது கூட யுபிஐ கிட்ட காட்டு.
2: நீங்க வேற அம்மா.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். மகளிர் ஆசிய கோப்பை சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் பல்வேறு மொழிகள் இருப்பது மிகப்பெரிய வலிமை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இனி விரிவான செய்திகள். மகளிர் ஆசிய கோப்பை சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இந்த வெற்றி நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான இளைஞர்களை மேலும் ஊக்கப்படுத்தும் என பதிவிட்டுள்ளார். முன்னதாக துபாயில் நடைபெற்ற மகளிர் ஆசிய கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இலங்கை அணியை 72 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி கோப்பையை கைப்பற்றியுள்ளது. நாட்டில் பல்வேறு மொழிகள் இருப்பது மிகப்பெரிய வலிமை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தி மொழி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் நவி மும்பையில் தொடங்கிய 2 நாள் இந்தி திவஸ் 2026 சம்மேளனத்தை தொடக்கி வைத்து பேசுகையில், இந்தி மொழி பிற மொழிகளுக்கு போட்டியான மொழி அல்ல என்றும், தேசிய ஒற்றுமையின் முக்கியமான இணைப்புச் சங்கிலி என்றும் குறிப்பிட்டார். இதுகுறித்த கூடுதல் தகவல்.
5: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் அனைத்து மொழிகளும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் பொற்காலத்தை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டினார். தற்போதைய சூழலில் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் இந்திய மொழிகளுக்கு இடையிலான எளிதான மொழிபெயர்ப்புக்கான வாய்ப்புகளை வழங்குவதாக கூறிய அவர், புதிய கல்விக் கொள்கையில் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நம் நாட்டின் கலாச்சாரம், யோகா, ஆயுர்வேதம் போன்றவை மொழி வாயிலாகவே உலகை சென்றடைந்துள்ளதாக கூறினார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் மொழியை ஒரு சிறந்த கருவியாக மாற்ற மக்கள் உறுதியேற்க வேண்டும் என திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார்.
4: புதுடில்லியில் நடைபெற்ற 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நிறைவடைந்தது. சமூகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கும் தேசிய பாதுகாப்பிற்கும் எரிசக்தி பாதுகாப்பு மிக முக்கியமானது என்று உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் இம்மாநாட்டில் வலியுறுத்தினர். மாநாட்டின் முடிவில் புதுடில்லி பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேற்காசியாவில் பொதுமக்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றும், அமைதி பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்க வேண்டுமென்றும் பிரிக்ஸ் தலைவர்கள் கேட்டுக்கொண்டனர். மேலும் பயங்கரவாதத்திற்கு எதிராக பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையை உறுப்பு நாடுகள் மீண்டும் உறுதி செய்துள்ளன. உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார கூட்டமைப்பில் இந்த உச்சி மாநாடு மிக முக்கியமானதாக கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது. பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாட்டை இந்தியா நடத்தியதன் மூலம் மீள்திறன், புத்தாக்கம், ஒத்துழைப்பு

0: மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றை உலக நாடுகளிடையே முன்னிறுத்தியதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க பிரிக்ஸ் உச்சிமாநாடு புதுடில்லியில் வெற்றிகரமாக நிறைவடைந்ததையொட்டி அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், பிரிக்ஸ் ஒத்துழைப்பை சாமானிய மக்களுடன் நேரடியாக இணைப்பதில் இந்தியா சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளதை குறிப்பிட்டுள்ளார். அனைவரையும் உள்ளடக்கிய மனித நேயத்தை மையமாக கொண்ட இந்த அணுகுமுறை இந்த மாநாட்டின் தனி சிறப்பாக அமைந்தது என திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை புதுடில்லியில் வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இம்மாநாட்டின் போது ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கியதற்கு டாக்டர் எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழர்களது அடையாளங்களை உலக அளவில் பிரதமர் எடுத்துச் சென்றதையும் குறிப்பிட்டார். மேலும் அவர் கூறுகையில், தமிழகத்தில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் ஆகிய தொகுதிகளில் நடைபெறவுள்ள சட்டமன்ற இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவை ஆதரிக்க பிஜேபி முடிவு செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். செமிகான் இந்தியா 2026 ஐந்தாவது கண்காட்சியை புதுடில்லி யசோ பூமியில் வரும் 16 பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைக்கிறார். இதில் 600 மேற்பட்ட கண்காட்சியாளர்கள், 300 மேற்பட்ட சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் 40 மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். இந்த கண்காட்சியில் 6 நாடுகளின் அரங்குகள், 12 மாநில அரசின் அரங்குகள் மற்றும் பிரத்யேக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான அரங்குகளும் இடம்பெறும். இந்த கண்காட்சியின் மூலம் இந்தியா மற்றும் சர்வதேச நிறுவனங்களுக்கு இடையிலான கூட்டாண்மைகள், முதலீட்டு வாய்ப்புகள், தொழில்நுட்ப ஒத்துழைப்புகள் மற்றும் விநியோகச் சங்கிலி இணைப்புகள் குறித்து ஆராயப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மக்கள் தங்களது இல்லங்களில் களிமண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை வைத்து கொழுக்கட்டை, பழங்கள் உள்ளிட்டவைகளை படைத்து கொண்டாடினர். புதுச்சேரியிலும் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
2: புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அதிகாலை 4 முதலே கோயில் நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவருக்கு பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட 21 வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் நடைபெற்றது. கற்பக விருட்சம் அலங்காரத்தில் எழுந்தருளிய அவருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் அனைவரும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவை முன்னிட்டு அனைவருக்கும் லட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மட்டுமல்லாது அண்டை மாநிலமான தமிழக பகுதியைச் சேர்ந்த 1000 மேற்பட்ட பக்தர்கள் கோவிலில் குவிந்ததால் காவல்துறையினர் சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரி 45 சாலையில் உள்ள தனியார் இனிப்பகம் சார்பில் 121 மெகா லட்டு செய்யப்பட்டு விநாயகருக்கு படைக்கப்பட்டதை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர்.
0: மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் மிஸ்டி திட்டத்தின் கீழ் குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் 27,000 ஹெக்டேர் பரப்பளவில் சதுப்பு நில நடவுகளை நிறைவு செய்ததன் மூலம் ஒரு புதிய சுற்றுச்சூழல் மைல்கல்லை எட்டியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். கட்ச் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர், வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் சிறுத்தை திட்டத்தின் ஒரு பகுதியாக வனத்துறைக்கு 33 ரோந்து மற்றும் மீட்பு வாகனங்களை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். தாயின் பெயரில் மரம் நடும் திட்டத்தின் கீழ் 1 ஹெக்டேரில் 49 வகையிலான 10,000 மேற்பட்ட தாவரங்கள், தேனீ வளர்ப்பு அமைப்புகளை கொண்ட மையத்தையும் திரு பூபேந்தர் யாதவ் தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் சென்டாக் மூலம் MBBS, BDS, ஆயுர்வேதம், கால்நடை மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கு 2 கலந்தாய்வு நடைபெற்றதை அடுத்து இடஒதுக்கீடு ஆணையை நாளை முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 18 மாலை 5 ஒதுக்கப்பட்ட கல்லூரிகளில் மாணவர்கள் அசல் சான்றிதழ்களை சமர்ப்பித்து உரிய கட்டணங்களை செலுத்தி சேர வேண்டுமென சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவு

0: இருப்பதால் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 18ஆம் தேதி வரை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி புதுடெல்லியில் நாளை நடைபெற உள்ளது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவையை குறிக்கும் வகையில் சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இயக்கம் இம்மாதம் 17ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 17ஆம் தேதி வரை முடிவடையும். இந்த இயக்கத்தின் கீழ் டெல்லி அரசு 13,800 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடக்கி வைத்து அடிக்கல் நாட்ட உள்ளதாக முதலமைச்சர் திரு ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகளிர் ஆசிய கோப்பை சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் பல்வேறு மொழிகள் இருப்பது மிகப்பெரிய வலிமை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: இன்னைக்கு பார்ட்டி வேணும், முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம்.
2: ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம்.
1: பீட்சா பார்ட்டி. ஏ சரி, கார்டையும் பின்னையும் கொடு.
2: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
1: பை கேர்ள்ஸ், எங்க போற கேக்கலையா? நோ ஷேரிங்.
2: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: The early years of life determine how much a child will develop mentally and how far they will progress in life. At our Anganwadis, children grow and develop with proper nutrition, plenty of love, fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
4: Desh ke har gareeb, har vyakti tak poshan pahunchana bhi sarkar ki prathmikta hai.
3: Connect with your nearest Anganwadi today, because Hamari Anganwadi hai, Hamari Zimmedari.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பாட்டு பாடவா?
2: வேணாம் வேணாம்.
1: பாட்டு கேட்கவா?
3: இது ஓகே.
4: மனம் விரும்புதே.
1: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
2: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணு.
3: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை.
2: மனம் விரும்புதே.

நேரம் 6:23. எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்கிறவருக்கு இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க மட்டும் இல்ல

0: உங்க கூட சேர்ந்து நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்றதுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2271760 0043 என்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நீங்க கால் பண்ணுங்க, பாட்டை எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அந்த வகையில இப்போ ஒரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, பேசலாம். அல்லோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், சிதம்பரம் இன்போ கண்ணன் பேசுறேங்க.
0: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கு சார். என்ன படத்துல என்ன பாடல் வேணும்?
1: பாட்டு படம் வந்து உன்னை நினைச்சு பாட்டு படிச்சேன். பாடல் வந்து என்னை தொட்டு, அதுல ஒரு வரி எனக்கு பிடிச்சதுங்க. எண்ணில் நீ அடி உன்னில் நாளில் ஓ பையங்கிலேன்னு அந்த வரி வருங்க, அது எனக்கு பிடிச்சது. இதை புவனகிரி தம்பி வீரமணிக்காக கொடுத்துருங்க மேடம்.
0: ஓகே சார், ரொம்ப விளக்கமா சொல்லிட்டீங்க. இந்த பாடல் அவ்வளவு பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்கும். இளையராஜருடைய இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான பாடல், இது ஒரு பாடல்.
0: ஓகே சார், உங்களுக்காக சூப்பரான சாங் வருது, கேட்கலாம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி சார். நேர்ல இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எல்லாரும் கேட்கறதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2271760. கால் பண்ணுங்க, எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வருகிறது.
2: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
3: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
2: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரு முற்றிலும் இல்லை.
3: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
0: சைபாலின் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: நேரம் 6:30. மனம் விரும்புத நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ 102.8. இப்போ அடுத்து அவர் மனம் விரும்பின பாடல் கேட்க நேயர் ஒருத்தர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. யாரு, எங்கிருந்து?
1: இனிய மாலை வணக்கம் மேம்.
0: இனிய மாலை வணக்கம்.
1: எஸ் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ஃபேண்டஸ்டிக்கா சூப்பரா இருக்கேன்
0: மேம். சரி சார், ஓகே. என்ன பாடல் வேணும் சார்?
1: எனக்கு குரு இது திரைப்படத்தின் பெயர். சின்ன மேம் உடைய சூப்பரான வாய்ஸ்ல மையா மையா, ஏ ரகுமான் சாரோட மியூசிக் அண்ட் சாங் உடைய லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாங் ஒலிபரத்துறீங்க மேம்?
0: டெஃபினெட்லி சார், உங்க கூட சேர்ந்து நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். ஏன்னா இது என்னோட ஃபேவரட் சாங்கும் கூட.
1: ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேம், ரொம்ப சூப்பரா இருக்கட்டும் இந்த ஒரு பொழுது.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நேர்ல இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கறதுக்கு டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2271760, 2271770, 04 என்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க.

0: ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம். பாண்டியராம் தங்கநகை மாளிகையின் கோலாகல 20வது ஆண்டு துவக்க விழா செப்டம்பர் 10 முதல் 17 வரை. ஏராளமான ஆஃபர்கள் மற்றும் கிப்டுகள். ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: 20வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
2: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சைதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
1: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேரம் 6:37. மனம் இருந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. இப்போ அவருக்கு பிடிச்ச பாடலை கேட்க நேயர் ஒருத்தர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: எங்கள் தோழிக்கு வணக்கம்.
0: வணக்கம் சார், எப்படி, நலமா?
3: நலம், தாங்கலாமா? எங்கள் தொழில்நுட்ப உதவியாளர்கள் இருவரும் நலமா?
0: நலம், எல்லாரும் நலம். உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் மட்டும் சொல்லுங்க, உங்களுக்காக ஸ்பெஷலா போடுறேன்.
3: முன்னிரவு நேரம் பணம் தேங்கி தவித்திட அத்தோறும் காற்றை நாமும் வித்திட்ட எங்கேயோ கேட்ட குரலோடு வருகிறது. அரிதான பாடல்களை கொஞ்சமாய் பாடியிருக்கிற ஜென்சிக்காக இந்த பாடல்.
0: வாவ், சூப்பரா சொன்னீங்க சார். எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படத்துல இருந்து ஆத்தோரு அந்த சாங் வேணும், ஜென்சி பாடியிருக்காங்க.
3: அது மட்டும் இல்ல, இது வந்து நேரில் நம்ம கேட்காத ஒரு பாடல், அரிதான பாடல். நன்றி
0: நன்றி நன்றி சார், நன்றி
3: நன்றி.
0: நேர்ல இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை உங்க கூட சேர்ந்து நாங்களும் கேட்கலாம் அப்படின்னு கால் பண்ணுங்க. 2271 7607 2271 7707 04 1 3 என்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. பாடல் வருது, கேட்கலாம்.
4: ஒரு ஆசை தோணுது, மனம் ஏங்கி போகுது.

0: நேரம் 6:43. மனம் விரும்புத நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. இப்போது தனக்கு பிடிச்ச பாடல் கேட்க நேரத்தை நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாமல்லோ. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேம், நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
0: கங்காதரன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் சார். என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சார் உங்களுக்கு? ஹலோ.
1: ஒட்டாரம் பண்ணாத என் கூட வாடிந்த ஒரு பாடல்.
0: ஓகே சார், கலவாணி 2 திரைப்படத்துல இருந்து, கரெக்ட்டுங்களா?
1: ஆமா ஆமா.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.
1: நன்றி மேம்.
0: நேரில் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எல்லாரும் கேட்கிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு கால் பண்ணுங்க. 2271760 2271770. வெளியூர்

0: 0413 சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. பாடல் வருது, கேட்கலாம். விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
2: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
2: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள ஓர் அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில்

எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேச நகர், புதுச்சேரி, 6050005. தொலைபேசி எண் 0413-22-00-115 மற்றும் 8870-7362. சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 6:50 மனம் நிரம்பிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க மட்டும் இல்ல உங்க கூட சேர்ந்து எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760-2271770-04-13 என்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு சூப்பரான சாங் வருது, கேளுங்க, கேட்டுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. உங்கள் பாடலோட நாங்களும் கேட்க ஆவலா இருக்கோம்.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: சிறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாறு முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373, வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
4: நேரம் 6:56. மனமர்மத நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 22717600, 22717700, 04 1 3 என்ற நம்பரையும் சேர்த்து டயல் செய்யுங்க. இப்போ அடுத்து சூப்பரான சாங் வருது, கேட்கலாம். கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு பாடலை கேட்டுகிட்டே கால் பண்ணுங்கள். நான் இங்கே வெயிட்டிங்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. மகளிர் ஆசிய கோப்பை சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் பல்வேறு மொழிகள் இருப்பது மிகப்பெரிய வலிமை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தி மொழி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் நவி மும்பையில் 2 நாள் இந்தி திவஸ் 2026 சம்மேளனத்தை தொடக்கி வைத்து பேசுகையில், இந்தி மொழி பிற மொழிகளுக்கு போட்டியான மொழி அல்ல என்றும், தேசிய ஒற்றுமையின் முக்கியமான இணைப்புச் சங்கிலி என்றும் குறிப்பிட்டார். செமிக்கான் இந்தியா 2026 5வது கண்காட்சியை புதுடில்லி யஷோ பூமியில் வரும் 16ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைக்கிறார். இதில் 600க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள், 300க்கும் மேற்பட்ட சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். இந்த கண்காட்சியில் 6 நாடுகளின் அரங்குகள், 12 மாநில அரசின் அரங்குகள் மற்றும் பிரத்யேக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான அரங்குகளும் இடம்பெறும். பெரும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு இந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரத்தை ஏற்றுமதி செய்ய மத்திய மின்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அதிகாலை 4 மணி முதலே கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. பக்தர்கள் அனைவரும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் சென்டாக் மூலம் MBBS, BDS, ஆயுர்வேதம், கால்நடை மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கு 2ஆம் கட்ட கலந்தாய்வு நடைபெற்றதை அடுத்து இடஒதுக்கீட்டு ஆணையை நாளை முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:03. மனம் விரும்புத நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8ல. இப்போ தனக்கு பிடிச்ச பாடலை கேட்க நேயர் ஒருத்தர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: முன்னிரவு வணக்கம்.
1: முன்னிரவு வணக்கம். யாரு, எங்கிருந்து?
2: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
1: எப்படி இருக்கீங்க சார்?
2: நலமா இருக்கு மேடம். தாங்க நலமா இருக்கீங்களா மேடம்?
1: மிக்க நலம்.
2: படம் சொல்ல மறந்த கதை,
1: சொல்ல மறந்த கதையில இருந்து
2: பாடல் காட்டல, அந்த பாடல் வருகை மேடம்.
1: ஓஹோ, நீங்க சொல்ல மறந்த கதையில இருந்து பாட்டு கேக்குறீங்க?
2: நிச்சயமா மேடம்.
1: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வருது, சொல்லுங்க.
2: மிக்க நன்றிங்க மேடம். சொன்ன மேடம்,
1: மிக்க நன்றி, மிக்க நன்றி. நேர்ல இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்க கூட சேர்ந்து நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760, 2271770. 04 13 சேர்த்து டயல்

0: முப்பதாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்க நகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
1: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
0: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 7:09. மனம் விரும்புத நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 102.8. அடுத்த சூப்பரான சாங் கேட்கறதுக்கு நேர் ஒருத்தர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார், எங்க இருந்து?
3: திருவண்ணாமலை, தட்சிணாமூர்த்தி.
2: தட்சிணாமூர்த்தி சார், என்ன படத்துல என்ன பாடல் வேணும் சார்?
3: அஞ்சான் படத்துல ஏகத்தோத்தி ஒரு பாடல், பாடலுக்கு ஒரு சின்ன விளக்கம்.
2: ஓகே.
3: அன்பு என்பது அள்ளி தருவது, உண்மை காதல் என்பது அதனை சொல்லி தருவது, பாடல் என்பது ஆட செல்வது, இனிய ஊடல் என்பது அதன் பின்னே வருவது, ஆசை என்பது அளவில்லாதது, அதனுள் மூழ்கினால் எங்கே மீள்வது, இசையும் மொழியுமாய் இழைந்து வரும் பாடல் மக்கள் இதயங்களில் ஜலி போடும் இன்றைய தேடல்.
2: ஆஹா, கவிதை கவிதை. ஓகே சார், மிக்க நன்றி கால் பண்ணதுக்கு. உங்களுக்கான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: நன்றி, நன்றி மேடம்.
2: நேர்ல இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எங்களோட சேர்த்து என்ஜாய் பண்றதுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760, 2271770. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வருகிறது.
1: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
0: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
1: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் முற்றிலும் இல்லை.
0: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர். செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து அமைச்சகங்கள், துறைகள் மற்றும் மாநில அரசுகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. கனடாவுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் உக்ரைன் நிலைமை குறித்து அந்நாட்டு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் பேசினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் 100 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் போராட்டங்களுக்கு சமரச பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதிக்கான மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க ஒப்பன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரேவ் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நவி மும்பையில் இன்று 2 நாள் ஹிந்தி விழா மற்றும் 6வது அகில பாரத ஆட்சி மொழி கருத்தரங்கு ஆகியவற்றை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரமும் இலக்கியமும் பல மாநில மொழிகளில் பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்திய மொழிகளின் மையமாக ஹிந்தி திகழ்கிறது என்று குறிப்பிட்ட அவர், நாட்டில் உள்ள அனைத்து மொழிகளின் கண்ணியத்தையும் மதிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான பாலமாக ஹிந்தி மொழி விளங்குகிறது என்று கூறினார். நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் கருவியாகவும் இது பயன்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ராஜ்ய பாஷா பாரதி என்ற ஆட்சி மொழி மாதாந்திர பத்திரிகையையும் அவர் வெளியிட்டார். பாரதி பன்மொழி மொழிபெயர்ப்பு செல்போன் செயலியையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்திய மொழிகளுக்கான முதல் தரவு மையத்தையும் திரு அமித்ஷா இந்நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார். ராஜ்பாஷா கௌரவ் மற்றும் ராஜ்பாஷா கீர்த்தி விருதுகளையும் இந்நிகழ்ச்சியில் அவர் வழங்கினார். இந்த 2 நாள் விழாவில் வந்தே மாதரம் தேசிய பாடலை மையப்படுத்திய விவாதமும் பல்வேறு அமைச்சகங்கள் ஏற்பாடு செய்துள்ள கண்காட்சியும் இடம்பெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய், மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய வங்கிம் சந்திர சாட்டோபாத்யாயின் 5வது தலைமுறை வாரிசான ஜாய்தீப் சாட்டோபாத்யாயை உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து மத்திய அரசின் அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் தமது பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா தலைமையேற்று நடத்திய பிரிக்ஸ் உச்சிமாநாட்டு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பதிலும் விழா ஏற்பாடுகள் மற்றும் வெளிநாட்டு தலைவர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் வசதிகளை ஏற்படுத்தி தருவதிலும் சிறப்பாக செயல்பட்டதாக தெரிவித்துள்ளது. உலக அரங்கில் நாட்டின் நற்பெயரை மேன்மைப்படுத்தும் வகையில் பிரிக்ஸ் உச்சிமாநாடு அமைந்திருந்ததாகவும், இதற்கு உதவும் வகையில் செயல்பட்ட அனைத்து மாநில அரசுகளுக்கும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவிப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் தொலைபேசியில் உரையாடினார். இதுகுறித்து டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் உக்ரைன் நிலைமை குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். வியட்நாமுடன் அரசியல், ராணுவம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் லீ ஹோய் ட்ரங்குடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை பெருக்குவது குறித்தும், வேளாண் உற்பத்தி பொருட்கள், மருந்துகள் ஆகியவற்றை இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்வதற்கான விநியோக சங்கிலி மற்றும் சந்தையை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். எரிசக்தி ஒத்துழைப்பு மற்றும் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கிழக்கத்திய நாடுகள், வெளியுறவு கொள்கை, ஆசியான், இந்தோ பசிபிக், மகாசாகர் மற்றும் வளர்ந்து வரும் நாடுகளுக்கான கொள்கைகளில் வியட்நாம் நட்பு நாடாக நீடித்து வருவது குறிப்பிட்டார்.

0: குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு 180 காவலர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்ட மாநில அரசின் செய்திக்குறிப்பில், காவல்துறையினர், சீருடை அலுவலர்கள், சார்நிலை அலுவலர்களுக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில காவல்துறையில் 138 பேரும், தீயணைப்புத்துறையில் 20 பேரும், சிறைத்துறை அலுவலர்கள் 10 பேரும், ஊர்காவல் படையினர் 5 பேரும், விரல் ரேகை பிரிவில் 2 பேரும், தடய அறிவியல் துறையில் 4 பேரும் இந்த பதக்கங்களை பெறுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மே மாதம் 19 தேதி அன்று நாகர்கோவில் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த 9 வயது சிறுவன் சைலேஷை கடலில் நீந்திச் சென்று பத்திரமாக மீட்ட தீயணைப்புத்துறை வீரர் ராஜசேகருக்கு அண்ணா வீரதீர பதக்கம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்த பதக்கங்கள் பிரிதொரு விழாவில் வழங்கப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுகம் பெரிய கப்பல்களை கையாளும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து இத்துறைமுகத்தில் முதன் முதலாக மிக நீளமான சரக்கு பெட்டக கப்பல் கையாளப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பாரத பிரதமரின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப ஒருங்கிணைந்த மற்றும் திறன்மிக்க பல்முனை போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தும் வகையில் பிரதமரின் கதிசக்தி திட்டத்தில் தேசிய பெருந்திட்டத்தின் கீழ் துறைமுக வளர்ச்சிக்கு பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக துறைமுகத்தில் பெரிய கப்பல்களை பாதுகாப்பாகவும் திறமையாகவும் கையாளும் வகையில் வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. கப்பல்கள் வரக்கூடிய மிதவை ஆழம் 14.2 மீட்டராக உயர்த்தப்பட்டுள்ளது. துறைமுகத்திற்குள் கப்பல்கள் கையாள்வதற்கு வசதியாக சுற்று பாதை 488 மீட்டரிலிருந்து 550 மீட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சரக்கு பெட்டக முனையம் ஆண்டுக்கு 600,000 சரக்கு பெட்டகங்கள் கையாளும் திறனுடன் அமைக்கப்பட்டுள்ளது. 370 மீட்டர் நீளமுள்ள கப்பல் தளம், 14.2 மீட்டர் மிதவை ஆழம் கொண்டது, 10 ஹெக்டேர் சேமிப்பு வசதி, 126 குளிரூட்டப்பட்ட சரக்கு பெட்டகங்கள் இணைப்பு வசதிகள், கப்பலில் இருந்து சரக்கு பெட்டகங்களை கையாளுவதற்கான பிரத்யேக முறையில் செயல்படக்கூடிய 3 பெரிய பழுதூக்கி இயந்திரங்கள் ஆகியவை இந்த முனையத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்.
0: பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் உள்ள மனித உரிமைகள் குழு அப்பகுதியில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருவதால் மக்களிடையே பதற்றமான சூழல் உருவாகியிருப்பதாக தெரிவித்துள்ளது. அங்குள்ள ராவலா கோட் பகுதியிலும் பூஞ்ச், சுத்னுத்தி மாவட்டங்களிலும் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. 100 நாட்களுக்கு மேல் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. இதனால் மற்ற பகுதிகளிலும் போராட்டங்கள் தொடர்வதற்கான வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. மக்களிடையே உடனடியாக சமரச பேச்சுகள் நடத்தி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அந்த மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு திருப்திகரமாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள கடந்த ஆண்டிற்கான அறிக்கையில் ராணுவத்தினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக பாதுகாப்பு நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக வன்முறை சம்பவங்கள் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் மக்களின் போராட்டங்களும் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் மற்றும் கல் எறிதல் சம்பவங்கள் கடந்த ஆண்டில் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் நியூசிலாந்தின் கடற்படை தலைமை தளபதி ரியர் அட்மிரல் கேரின் கோல்டிங்குடன் பேச்சு நடத்தியுள்ளார். இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையிலான தொடர்புகளை விரிவுபடுத்துவது, இணைந்து செயலாற்றுவது மற்றும் கடல்சார் தகவல்களை அதிகளவில் பகிர்ந்து கொள்வது உள்ளிட்டவை குறித்து இரு அதிகாரிகளும் விவாதித்தனர். அடுத்த ஆண்டு இருநாட்டு கடற்படைகளின் கூட்டு ராணுவ பயிற்சியை தொடங்குவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்தியா நியூசிலாந்துக்கு கடற்படைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக ஆஸ்திரேலியா தலைநகர் கான்பராவில் அந்நாட்டு ராணுவ தளபதி அட்மிரல் மார்க் ஹமோண்டை சந்தித்து இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் பேச்சு நடத்தியுள்ளார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் கடல்சார் பாதுகாப்பு, அரசியல் ஸ்திரத்தன்மை உள்ளிட்டவை குறித்தும் அவர் விவாதித்தார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் பட்டத்தை ஜெர்மனியின் அலெக்சாண்டர்

ஸ்வரேவ் வென்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 6-3, 7-6, 5-7, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பென் ஷெல்டனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து அமைச்சகங்கள், துறைகள் மற்றும் மாநில அரசுகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. கனடாவுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் உக்ரைன் நிலைமை குறித்து அந்நாட்டு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் பேசினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் 100 நாட்களுக்கு மேலாக நடைபெறும் போராட்டங்களுக்கு சமரச பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதிக்கான மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரேவ் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
3: நேரம் 7:25:50. நீங்க கேட்டுட்டு மனம் விரும்புதே உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8ல. தனக்கு பிடிச்ச பாடலை கேட்க நேயர் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். அல்ல, வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், யார், எங்க இருந்து?
4: கல்யாண சுந்தரம்.
3: கல்யாணம் சுந்தரம் சார், என்ன பாடல் வேணும் சார்?
4: நீதிக்கு பின் பாசம்.
3: நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்துல இருந்து அக்கம் பக்கம் பாடல். ஓகே, உங்களுக்காக பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, நன்றி சார். நேர்ல இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல உங்க கூட சேர்ந்து நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2271760, 2271770. வெளியூர் 04 13 சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. பாடல் வருது, கேட்கலாம்.

0: ஆஹா தேஷ்பேஷ் அற்புதம் அழகு, அதுக்குள்ள பழக்கம் ஆயிடுச்சு. ஆஹா தேஷ்பேஷ் அற்புதம் அழகு, அதுக்குள்ள பழக்கம் ஆயிடுச்சு.
1: ஐயா இருந்ததா?

0: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். பாண்டிய ராம் தங்கநகை மாளிகையின் கோலாகல 20வது ஆண்டு துவக்க விழா செப்டம்பர் 10 முதல் 17 வரை. ஏராளமான ஆஃபர்கள் மற்றும் கிப்டுகள். ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. நேரம் 7:30. மனமருமத நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. இப்போ தனக்கு பிடிச்ச பாடல் கேட்க நேரொருத்தர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாமல்லோ. வணக்கம்.
1: மகிழ்ச்சியான மாலை வணக்கம் மேடம்.
0: மகிழ்ச்சியான மாலை வணக்கம். யாரு, எங்கிருந்து?
1: மனம் விரும்புத நிகழ்ச்சி இணைவது திருவாரூர் மாவட்டம் சில்லூர். சதா கௌதமன்.
0: சதா கௌதமன் சார், என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து இந்தியன் படத்துல இருந்து மாயா மச்சந்திரா பாடல் கொடுங்க.
0: ஓகே சார், சூப்பரான சாங் கேட்டிருக்கீங்க. அந்த சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நிகழ்ச்சி கேட்கறோம் மேடம். நன்றி, மிக்க
0: நன்றி. நன்றி நேர்களே, இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு கால் பண்ணுங்க. 2271760 2271770 04 13 சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. பாடல் வருது, கேட்கலாம்.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: நேரம் 7:37. மனமருமத நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரெயின்போ 102.8 ல. இப்ப ஒரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், யார், எங்க இருந்து?
3: ஏழுமலை பேசுறேன்.
2: ஓகே சார், என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சார்?
3: தேர் திருவிழா.
2: தேர் திருவிழா திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் சார்? ஓகே, அந்த பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணமைக்கு நன்றி சார். நேர்ல இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடல உங்க கூட சேர்ந்து நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271-76-0, 2271-77-0. பாடல் வருது, கேட்கலாம்.

என்ன குட்டி அரியே குட்டி என்ன குட்டி எங்கே போச்சு துண்டு சட்டி முத்தால கடிச்சும் தழக்க முசலம் பட்டி வயசு குட்டி ஒயிலாத்தி கண்ணு குட்டி முத்தால கடிச்சும் தழக்க பார்த்தாலும் பார்த்திருக்கேன்

பல பாட்டு கேட்டிருக்கேன். உற்றாலக்கடி பாட்டு இப்படி எப்போது நான் கேட்டதில்லை, எப்போது நான் கேட்டதில்லை அடியே.

0: ஆத்தி ஒயிலாத்தி கண்ணு குட்டி உட்டால கடிச்சும் தளக்கா.
1: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். பாண்டிய ராம் தங்கநகை மாளிகையின் கோலாகல 20வது ஆண்டு துவக்க விழா செப்டம்பர் 10 முதல் 17 வரை. ஏராளமான ஆஃபர்கள் மற்றும் கிப்டுகள். ராம் தங்கநகை மாளிகை, நேர்வீதி, புதுச்சேரி. விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
1: நேரம் 7:42. எஃப்எம் ரெயின்போ 102.8 மனம் மருமத நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ அவருக்கு பிடிச்ச பாடல் வேணும்னு ஒரு நேயர் நம்ம கூட பேச ரெடியா இருக்கார். பேசலாமலோ? வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து?
3: காரைக்கால் இருந்து ராமலிங்கம் மேடம்.
1: ராமலிங்கம் சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் மேடம்.
1: வாழ்த்துக்கள் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் உங்களுக்கும்.
3: படம் அன்னை வளையம்.
1: ஓகே. பாடல் அப்பனே சொல்ல யார் அப்பனே அந்த பாடல் கொடுங்க நேர்லயே இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271 2770 வெளியூர் நேயர் 0413 சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க.
2: நேயர்களே,
1: சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: நேரம் 7:48 மனமருமத நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்து ஒரு சூப்பரான சாங்குக்காக நேயர் ஒருத்தர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அது என்ன பாடல், என்ன படம்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார், எங்கிருந்து?
1: விநாயகர் சக்தி அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்.
0: விநாயகர் சக்தி அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். என்ன படத்துல இருந்து என்ன பாடல், உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட்.
1: ஆர் முருகன், இளமாங்கலம்.
0: சூப்பர் சார். என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
1: கணபதி, அந்த பாடல் வேணும் மேடம்.
0: ஓஹோ, நீங்களும் அப்படியே விநாயகர் சக்தி கொண்டாடுறதுக்காக.
1: எங்க அண்ணனுடைய பிறந்த நாள் தானே
0: இன்னைக்கு. ஆ, ரைட் ரைட் ரைட். அப்ப கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி மேடம், உங்களுக்கு நன்றி.
0: நன்றி நன்றி சார். நேர்ல இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760, 2271770. வெளியூர் நேயர் 04 13 சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க.

0: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். பாண்டிய ராம் தங்கநகை மாளிகையின் கோலாகல 20வது ஆண்டு துவக்க விழா செப்டம்பர் 10 முதல் 17 வரை. ஏராளமான ஆஃபர்கள் மற்றும் கிஃப்டுகள். ராம் தங்கநகை மாளிகை, நேர்வீதி, புதுச்சேரி. விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
1: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
0: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
1: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாறு முற்றிலும் இல்லை.
0: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: நேரம் 7:55 கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். யார் நிறைவா வந்து பாடல் கேக்குறாங்கன்னு கேட்டுலாமலோ. வணக்கம்.
3: வணக்கம் மேம், பாண்டம் ஜெயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: நான் நலம், நீங்கள் நலமா?
3: நான் நலமா இருக்கிறேன் மேம்.
2: ஓகே மேம், என்ன திரைப்படத்துல என்ன பாடல் வேணும்?
3: உங்களுக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் மேம்.
2: உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஓகேவா?
3: தேங்க்யூ மேம்.
2: ஓகே, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? நிறைவா பாடல் வருது கேட்கலாம். டயல் பண்ணமைக்கு நன்றி மேம்.
3: தேங்க்யூ மேம்.
2: தேங்க்யூ. பாடல் வருது கேட்கலாம் நேயர்களே.

0: இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. புதுடில்லியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வியட்நாம் வெளியுறவு அமைச்சர் திரு லே ஹோயி சுங்குடன் இணைந்து 19வது இந்திய வியட்நாம் கூட்டு ஆணைய கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். நியூசிலாந்து நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் இன்று அந்நாட்டின் கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கேரின் கோல்டிங்கை சந்தித்து கடற்படை உறவுகளை மேம்படுத்துவது மற்றும் கடல்சார் தகவல் பரிமாற்றத்தை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். இந்த சந்திப்பின் மூலம் இந்திய நியூசிலாந்து கடற்படை உறவுகள் மேலும் வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள சட்டப்பேரவைத் தலைவர் அறையில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் கலந்து கொண்டு பூஜை செய்து வழிபட்டார். இந்நிகழ்வின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ரவிக்குமார், திரு மோகன்தாஸ், திரு ஐயப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு விநாயகம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். முன்னதாக மாநில தலைவர் திரு வைத்திலிங்கம் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்ததை அடுத்து இந்த வாய்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சென்டாக் மூலம் நடைபெற்ற 2ம் கட்ட கலந்தாய்வில் இளங்கலை மருத்துவ படிப்பிற்கு தேர்வான மாணவர்கள் வரும் 18ம் தேதிக்குள் கல்லூரியில் சேர வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கலந்தாய்வில் இடம் கிடைக்காத மாணவர்கள் செலுத்திய கட்டணம் முழுமையாக திருப்பி வழங்கப்படும் என்றும் சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 20வது கிரிக்கெட் போட்டி புதுடில்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நாளை இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03.
2: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
3: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
2: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் முற்றிலும் இல்லை.
3: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
1: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
4: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1.
1: Hey, let's go!

குட் ஈவினிங் கோயம்புத்தூர், யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் அண்ட் இட் இஸ் லிஸ்னர்ஸ் சாய்ஸ். 101.4 எஃப்எம் ரெயின்போ, 102.8 எஃப்எம் புதுச்சேரி அண்ட் 103 எஃப்எம் கோயம்புத்தூர் அண்ட் இட் இஸ் லிஸ்னர்ஸ் சாய்ஸ். யூ கேன் ஜஸ்ட் call me at the numbers 044-298-60038 and 044-295-20554. Yes, and you can ask me to play your favorite tracks, and I have also posted on the FB page of Chennai FM Rainbow. You can also post your request there and I will play the tracks for you. And the first track for today would be from Indila Love Story. It is a request from Sharmil from Puducherry. Here goes the track, Sharmil. Listen to the music and enjoy. And today is 14th September 2026 and it is Happy Vinayaka Chaguthi to everybody out there, and let's listen to the track requested by one of our listeners from Puducherry, Indila Love Story. Here goes the track, and meanwhile I am RJ Rekha here till 9 PM today to entertain you and to make you happy, to make your life awesome with some wonderful tracks, all your favorite tracks. Yes, here goes the track, Indila's Love Story. Listen to the music and enjoy, my dear lovable listeners.

வெல்கம் பேக். டைம் இஸ் 8:27 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸனிங் டு மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக். இட் இஸ் லிசனர்ஸ் சாய்ஸ் அண்ட் ஐ ஹவ் காட் சம் போஸ்ட் இன் த எஃபி பேஜ். இட்ஸ் ஃப்ரம் சாய் மனோகர். குட் ஈவினிங் ரேகா மேடம். குட் ஈவினிங். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. யா, ஐ விஷ் யூ ஆல் த லிசனர்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டூ. தென் கேன் ஐ கெட் டாப் ஆஃப் த வேர்ல்ட் கார்பெண்டர்ஸ். தேங்க் யூ எஸ் மனோகர் ஃப்ரம் கோயம்புத்தூர். எஸ் ஃபர் ஷுர் மை டியர் listeners, I am Manohar. Here goes the next track for you from Carpenters, Top of the World. Here goes the track. Listen to the music and enjoy.

வெல்கம் பேக். யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே, வெஸ்டர்ன் மியூசிக் லிஸ்னர்ஸ் சாய்ஸ் வித் மீ, ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரட் ஆர்டிஸ்ட். அண்ட் த நெக்ஸ்ட் மெசேஜ் இஸ் ஃப்ரம் தினேஷ் வர்மா. ஹலோ, ஹார்ட்ஃபெல்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஆன் கணேஷ் சதுர்த்தி. தேங்க்யூ தினேஷ் வர்மா. And it is a Western music show. And requester is from Ringini Chandiskar, Dinesh Verma and Karuna Verma. I'm going to play you a track from Last Ketchup Asriji. Listen to this track and enjoy. You will love it, I assure it. Here goes the track for Ringini Chandiskar, Dinesh Verma and Karuna Verma. Here goes the track. Listen to the music and enjoy, my dear lovable listeners. I love you lots, in the sense lots.

பேக் அண்ட் த நெக்ஸ்ட் மெசேஜ் இஸ் ஃப்ரம் பி கே ஹிதேந்திர தாஸ் சாங் லைன் வக்கா வக்கா திஸ் டைம் ஃபார் ஆஃப்ரிக்கா ஆர்டிஸ்ட் நேம் ஷகீரா இஸ் டெடிக்கேட்டட் டு ஆல் ஆர்ஜேஸ் அண்ட் ஆல் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ஆகாஷ்வாணி பரிவார் ஸ்பெஷலி யூ தட் இஸ் மீ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் ஆகாஷ்வாணி சென்னை லிஸ்னர்ஸ் ஃப்ரம் ஹிதேந்திர தாஸ் ஸ்டேட் அசாம் தேங்க் காட் ஹிதேந்திர தாஸ் திஸ் டைம் யூ கேம் வித் அ ட்ராக் தட்ஸ் சோ லவ்லி அண்ட் யூ ஆர் from Assam listening to our show that is awesome you know this you can listen it on news on air app all the shows of Akashvani you can listen on news on air app if you download that all the listeners of the world I mean all the listeners they can listen and if you have a satellite radio throughout the world you can listen all the radio stations here comes Shakira Waka Waka for Hitendra Das from Assam here goes the track listen to the music and enjoy it.

பேக் அண்ட் த நெக்ஸ்ட் ரிக்வெஸ்ட் இஸ் ஃப்ரம் மகாராஜ் கீர்த்தன் பூரி கோஸ்வாமி அண்ட் ஹீ ஹேஸ் ரிக்வெஸ்டட் ஃபார் கிறிஸ்டினா பெரிஸ் 1000 years. திஸ் இஸ் ஃபார் யூ மகாராஜ் கீர்த்தன் பூரி கோஸ்வாமி. ஹியர் கோஸ் அ ட்ராக், லிசன் டு த மியூசிக் அண்ட் என்ஜாய் கிறிஸ்டினா பெரிஸ் 1000 years. திஸ் இஸ்

லாஸ்ட் ட்ராக் வாஸ் பிளேட் ஃபார் மகாராஜ் கிரண்புரி கோஸ்வாமி லக்ஷ்மின் தேவி கோஸ்வாமி நர்கோரா ஃப்ரம் சத்தீஸ்கர். ஐ ஹோப் யூ ஹியர் த ட்ராக் அண்ட் யூ ஆர் சோ ஹாப்பி. லவ் யூ லாட்ஸ் மை டியர் லிஸ்னர்ஸ். வி ஹவ் காட் லிஸ்னர்ஸ் ஃப்ரம் அசாம் அண்ட் சத்தீஸ்கர் ஆல்சோ. தட் இஸ் சோ ஆசம். அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு த ட்ராக், ஐ மீன் யூ ஆர் லிஸ்னிங் டு ஆர் ஃப்ரீக்வென்சி. தட் இஸ் லவ்லி. தட் இஸ் I love you all, my listeners from Assam and Chhattisgarh also. I also love my listeners from Chennai, Coimbatore and Puducherry also. And what to say is I have a next request from Babu Mullaikadu and KVJ Seelan Kodamandapatti. They both have requested for Sting 1000 years. Here goes the track, Babu Mullaikadu, and he has also wished me good night also. That is so nice. And this track is for KV Jayaseelan Kodamandapatti and Babu from Mullaikadu, Sting 1000 years. Here goes the track. Listen to the music and enjoy, my dear lovable listeners.

டுடே இஸ் ஆமி வைன்ஹவுஸ் பர்த்டே, September 14th, 1983 ஷி வாஸ் பார்ன். அண்ட் இட்ஸ் அ ரிக்வெஸ்ட் ஃப்ரம் கிறிஸ்டினா டு பிளே பேக் டு பிளாக். கிறிஸ்டினா, திஸ் இஸ் ஃபார் யூ, அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் ட்ராக் ஃபார் டுடே. அண்ட்

0: நேரம்
1: குட் ஈவினிங். திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் அபிஷேக் முகோபாத்யாய் வித் த நியூஸ் அட் 9. The headlines. External Affairs Minister Dr. S. Jayashankar hails successful conclusion of BRICS summit in New Delhi, says

0: திடக்கழிவு மேலாண்மை சட்டங்கள் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு சார்.
1: மக்கள் நலனை அடிப்படையாக கொண்டுதான் இந்த திட்டங்கள்லாம் வந்து செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த சட்டங்கள் வந்து யாரெல்லாம் உள்ளடக்கி கொண்டு வரப்பட்டிருக்கு சார்? ஏன்னா முன்பே நீங்க குறிப்பிட்டீங்க, குப்பையை போடுறவங்க தான் அதை வந்து நீக்கிறதுக்கும் அதை வந்து அழிக்கிறதுக்கும் பொறுப்பாளிகளா இருக்கணும் அப்படின்னு. யாரெல்லாம் உள்ளடக்கி இருக்கு?
2: எல்லா தரப்பினரும், லார்ஜ் ஆபீசஸ் நடத்துறாங்க, இல்ல மால்ஸ் நடத்துறாங்க, திரையரங்குகள் நடத்துறாங்க, இல்ல இந்த மாதிரியான உற்பத்தி மையங்கள் நடத்துறாங்க, அது தொழிலகங்களா இருக்கட்டும், சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும், யாரா இருந்தாலும், ஆனால் அங்க கண்டிப்பாக ஒரு வேஸ்ட் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேஸ்ட்டுக்கு பொறுப்பு அவங்க தான். ஸோ எல்லா விதமான நிறுவனங்களும் அமைப்புகளும் அலுவலகங்களும் ஃபேக்டரிஸும் எல்லா விதமான ஆலைகளும் இதுக்கு கீழே வந்துடும். நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும், நாங்கள் இந்த சட்டத்தை, இது ஒரு பொறுப்பை உணர்த்துதல். இதை பொறுப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் வந்து வெறும் வளர்ச்சியை மட்டுமே பார்த்துக்கொண்டு, உற்பத்தியை மட்டுமே பார்த்துக்கொண்டு, லாபத்தை மட்டுமே பார்த்துக்கொண்டு நீங்கள் வந்து அப்படி இருந்துடக்கூடாது. கூடவே இந்த காஸ்ட்டையும் நீங்கள் தான் ஏற்றுக்கணும். எப்படி நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு பணியாளர்களுடைய ஒரு முன்னேற்றம் என்பது உங்களுடைய பொறுப்போ, அதே மாதிரி கழிவும் உங்களுக்கான பொறுப்பு. அப்போது என்னாகும், இது வந்து நிறைய கம்பெனிஸால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாது. என்னென்னா, அது வந்து நம்ம வெளியே போட்டோம்னா அது லோக்கல் பாடிஸ் எடுத்துன்னு போயிடுவாங்க, க்ளீன் பண்ணிடுவாங்க, அப்படி கிடையாது. அந்த லோக்கல் பாடிஸை க்ளீன் பண்ணுறதுங்கிறது ஒரு பகுதி தான். அந்த லோக்கல் பாடிஸை க்ளீன் பண்ணோன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசோர்ஸஸ் தேவை, அவங்களுக்கு செலவாகுது, அவங்களுக்கு மனித வளம் தேவையா இருக்கு, இதெல்லாம் தேவைப்படும் போது நீங்களே அதை வந்து ஒழுங்குபடுத்தி கொடுத்துட்டீங்கன்னா, நீங்களே அதை உற்பத்தி செய்யாமல் தடுத்து விட்டீர்கள் என்றால், அல்லது நீங்களே உற்பத்தி செய்யும் போதே அதை குறைத்து விட்டீர்கள் என்றால், இந்த மாதிரி விதவிதமான வழிமுறைகளில் நீங்க செயல்பட வேண்டிய கட்டாயம் ஒன்று இண்டஸ்ட்ரீஸ்க்கு, இந்த மாதிரி எல்லா பாடிஸ்க்குமே இன்னைக்கு இருக்கு. அப்போ அவங்க திடக்கழிவை உருவாக்கும் பொழுதே இதை வந்து எப்படி வந்து நிர்வகிக்க வேண்டும் என்பதை அந்த நிறுவனத்தினுடைய அல்லது அந்த அமைப்பினுடைய அந்த கட்டடத்தினுடைய ஒரு டோட்டல் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ளேயே அதை உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பிரச்சனை. இப்போ இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டில் வீடுகள் கட்டும்போது கண்டிப்பாக நீங்கள் மழைநீர் வடிகால் சேமிப்பு நீங்கள் உருவாக்கியே தீரணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு ஒன்று இருந்துச்சு. அப்போ என்னாகும், இப்போ அது இருக்குது. அப்போ என்னென்னா, நீங்கள் மழைநீரை நீங்கள் சேமிக்கணும் அப்படிங்கிறது அந்த கட்டடத்தினுடைய ஒரு அத்தியாவசிய தேவையாகவே இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒரு நீங்கள் உற்பத்தி நிலையத்தை உருவாக்குறீங்க அப்படின்னு சொன்னாவே இதில் என்ன விதமான கழிவுகள் உற்பத்தி ஆகும் தெரியும். அப்போ அந்த உற்பத்தி ஆகக்கூடியது எப்படி நீங்கள் அதை வந்து ட்ரீட் பண்ண போகிறீங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். அப்போ அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அதற்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கி, அதுக்கு குறிப்பிட்ட பணியாளர்களை நியமித்து, அது என்ன வரைமுறையோடு செய்யப்பட வேண்டுமோ, அது அதுக்குன்னு சில என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ அந்த என்விரான்மெண்ட் ஹசார்ட்ஸ்லாம் ஏற்படாமல் நீங்கள் வந்து அதை எப்படி கையாளணும் அப்படின்னும் போது நீங்கள் அதை வந்து கையாண்டு அதை ஒழுங்குபடுத்தி, இப்போ இது வந்து ஒரு டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த இண்டஸ்ட்ரி, அந்த கட்டடம் அந்த எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை நீங்கள் உள்ளடக்கித்தான் உங்கள் திட்டத்தையே உருவாக்க வேண்டும். அந்த இடத்துல அந்த பொறுப்புணர்வை அந்த அமைப்புகளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது தான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். அப்போ அது இயல்பாகவே என்னாருது, யாரெல்லாம் இதில் வந்து சம்மந்தப்படுறாங்களோ, எந்தெந்த நிறுவனங்கள் அமைப்புகள் இல்லை கட்டடங்கள் சம்மந்தப்படுகின்றனவோ அவர்கள்தான் இதற்கு பொறுப்பாளிகள்.
1: நிச்சயமா சார், நிறுவனங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பொறுப்பு இருக்கு திடக்கழிவு மேலாண்மையில அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இப்போ தரம் பிரிச்சு குப்பைகளை கொடுக்கணும் அப்படின்றது நமக்கான ஒரு சட்டம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஒரு வரையறை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து அதை செய்யறது இல்லை. ஆனா குப்பையை சேகரிக்கிறவங்க வந்து இதனால நிறைய பாதிக்கப்படுறாங்க. குப்பைகளை சேகரிக்கிறவங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த சட்டத்துல அதற்கான வகை செய்யப்பட்டுள்ளது.
2: ஆமாங்க, இப்ப நீங்க இந்த சட்டம் சொல்றதே என்னன்னா, இந்த நாலு விதமான கழிவுகளை பிரிக்கணும்னு சொல்றாங்க. அந்த இடத்துலதான் முதல் ஆரம்ப புள்ளியே அதுதான். ஏன்னா நீங்க கழிவு உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துலயே நீங்க தரம் பிரிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுமே கிடையாது. அப்போ நீங்க வந்து ஒன்றும் இல்லை, நமக்கு ஏற்கனவே வீடுகளில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வெட் வேஸ்ட் ட்ரை வேஸ்ட் பிரிக்கிறோம். இப்போ இவங்க இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நீங்க வந்து சானிட்டரி வேஸ்ட்னு ஒன்று சொல்றாங்க, பிளஸ் அதே மாதிரி ஸ்பெஷல் வேஸ்ட்னு ஒன்று சொல்றாங்க. அப்போ ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லோ வேற எங்க இருந்தாலும் இந்த மாதிரியான வேஸ்ட்டை நீங்க தரம் பிரிச்சுட்டீங்கன்னா முதல் பெரிய தொந்தரவு வந்து உங்களுக்கு பெரிய அளவில் குறைஞ்சிரும். இந்த பணியாளர்கள் சிரமப்படக்கூடியதே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த வேஸ்ட்டை தரம் பிரிக்காம வரும்போது தான் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த வேஸ்ட்டு பிளாஸ்டிக் வேஸ்ட்டும் இதுவும் அல்லது பாட்டிலும் இதுவும் ஒன்றா சேர்ந்து வரும்போது அவங்க உண்மையிலேயே சிரமப்படுவாங்க. அண்ட் அது நடுவில் நீங்கள் அவங்க வேலை செய்யும் போது அவங்களுக்கு உடல்நல கோளாறுகள் கண்டிப்பாக ஏற்படும். அப்போது முதல் விஷயத்தில் நாம் வந்து தடுத்துட்டோம்னாவே, அதாவது செக்ரிகேஷனையே நாம் வந்து ஒழுங்குபடுத்திட்டோம்னாவே பெருமளவான பிரச்சனை தீர்ந்துடும். இப்போ இந்த செக்ரிகேட் ஆன பிற்பாடு அந்த செக்ரிகேட் ஆன பொருட்களை தான் நீங்கள் வந்து அதற்கான உரிய வகையில் நீங்கள் வந்து அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் செய்ய போகிறீங்க. அப்போ என்னாகும், பணியாளர்களுக்கு முதல்ல ஏற்படக்கூடிய

0: பாதிப்பு முதல் நிலை பாதிப்புலேருந்தே நம்ம வந்து அவங்கள தடுக்கிறோம். அப்போ அதை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய இடத்துலேருந்தே நம்ம வந்து இந்த மாதிரி கழிவுகளை பிரிக்கிறதுங்கிறது முதல் பெரிய விஷயம். அதை இந்த சட்டம் வலியுறுத்துகிறது, கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது. இரண்டாவது, இதுக்கப்புறம் ஒவ்வொரு நிலையிலையும் அதை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணி ட்ரீட் பண்ணி அதை எப்படி கொண்டு போகிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் என்ன விதமான ஒரு சட்ட பாதுகாப்பையும் பின்பற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு அமைப்புக்குமே அது சொல்லுது. அப்போ அது என்ன சொல்லுது, நீங்கள் லோக்கல் பாடிஸ் இருக்கு வச்சுக்கோங்களேன், லோக்கல் பாடிஸ் தான் வந்து இதில் இது பண்ணுறாங்களான்னு பார்க்கணும், அதுக்கு ஒரு அமைப்பு கிரியேட் பண்ணணும், அந்த அமைப்பு வந்து கிரியேட் பண்ணி அவங்க வந்து செக் பண்ணணும், செக் பண்ணிவிட்டு அவங்க செய்கிறாங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணணும். இப்போ என்ன இதில் வந்து ஏதேனும் குறைபாடுகள் இருக்கிறது அப்படின்றால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அவங்க கண்டுபிடிச்சி இது சரியாக செய்யலை நீங்கள் அப்படின்னா ஃபைன் போடுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் என்ன நடக்கும்னா, இன்னொரு பக்கம் அவங்க தான் வந்து இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ், இந்த ஒரு கடற்கழிவை கையாளக்கூடியவர்களுடைய பாதுகாப்புக்கும் அவங்க தான் பொறுப்பு. ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் மீறக்கூடியவர்களை தண்டிக்கக்கூடிய பொறுப்பும் வந்து இந்த இடத்துல தான் வருது. அப்போ இயல்பாகவே இந்த பணியாளர்களுடைய நலனை நாம் வந்து அவர்களையும் மனிதராக மதித்து அவர்களுக்கும் ஏற்படக்கூடிய உடல்நல சிக்கல்களையும் கருத்தில் கொண்டு அந்த மாதிரி எந்த சிக்கல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கான ஒரு உள்ளார்ந்த வழிமுறையை வந்து இந்த சட்டம் கொண்டிருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன்.
1: நிச்சயமா சார், அதாவது அந்த கழிவுகளை அகற்றக்கூடிய பணியாளர்கள் எவ்வளவு சிரமப்படுவாங்க அப்படின்றத உணர்ந்த அரசு வந்து அவர்களுடைய நலனை வந்து முன்னிறுத்தி அவங்களுடைய பாதுகாப்புக்காக இந்த சட்டத்தில் வழிவகை செஞ்சிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சு கொள்ள முடியுது. முன்பே நீங்க வந்து ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க சார், மருத்துவ கழிவுகள் வந்து ஒரு சவாலா தான் இருக்கு, சரியா அப்புறப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மருத்துவ கழிவுகள் மாதிரியே இன்னொன்று இந்த மின்னணு சாதனங்களுடைய கழிவு பொருட்களும் இருக்கு, இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து இந்த திடக்கழிவு மேலாண்மை மூலமா சிறப்பாக அகற்றப்படும் நீங்க நினைக்கிறீங்க சார்?
0: இந்த இவேஸ்ட் வந்து இன்னைக்கு ஏராளமாக உருவாகுது, ஏராளமான கணினியோ அல்லது வந்து மின்னணு சாதனங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து பயனற்று தூக்கி வீசப்படுகின்றன. அப்போ அது எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போய் இன்றைக்கும் வந்து என்னென்னா அதை லேண்ட்ஃபீல்ஸில் தான் போடுறாங்க. ஆக்சுவலாக அப்போ என்னென்னா இன்றைக்கி அந்த மாதிரியான வழிமுறை பண்ணக்கூடாது, இந்த சட்டம் வந்து அதை தான் நம்ம திருப்பி திருப்பி வலியுறுத்துது. அதுக்குள்ளே எதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக உங்களால் திருப்பி மீட்டெடுக்க முடியுமோ, பயன்படுத்துகிற மாதிரி அதுலேருந்து என்னென்னலாம் செய்ய முடியுமோ எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கணும். மிச்சத்தை தான் நீங்கள் வந்து அழிக்கிறதுக்கு அழிக்கிறதுக்கு கொண்டு போகும்போதும் அதற்கு உரிய வழிமுறை இருக்கிறது. இவேஸ்ட்டை எப்படி வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து நீங்கள் தரம் பிரித்து அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போது அந்த இடத்துல அந்த வழிமுறை வந்து முக்கியத்துவம் பெறுகின்றன, அதுக்கு ஒரு கிளியரான மேண்டேட் இருக்குது, வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் மருத்துவ கழிவு, மருத்துவ கழிவுகள் இன்றைக்கி மிகப்பெரிய சிக்கல். நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், நாங்கள் நம்முடைய சண்டை மாநிலங்கள் வந்து நம்ம மாநிலத்தில் கொண்டு வந்து மருத்துவ கழிவுகளை கொட்டுவதாகலாம் நாம வந்து பேப்பர்ல படிச்சிருக்கோம். அப்போ அது எவ்வளவு பெரிய டேஞ்சரஸான ஒரு விஷயம்னா, அதுக்கான உரிய வழிமுறை ஒன்று இருக்கு, அந்த வழிமுறையை பின்பற்றாம தான் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல போய் கொட்டிடுறது. சில நாடுகள் இதெல்லாம் அந்த தப்பை செய்து கொண்டிருப்பதாக நம்ம படிக்கிறோம். என்னன்னா கடல்ல கொண்டு போய் கொட்டிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி மருத்துவ கழிவுகளை கொண்டு போய் கடல்ல கொட்டுவதுன்றது இன்னொரு பெரிய பாதிப்பை நம்ம கண்ணெதிரில் நம்ம உருவாக்குறோம். அதுவும் ரசாயன பொருட்கள், நீங்க வந்து மருத்துவ கழிவுகள் என்பது ஏராளமான மருந்துகள் ரசாயனங்கள் உள்ள ஒரு விஷயம், அதை நீங்க வந்து லேண்ட்ல கொட்டினாலும் பிரச்சனை, அதை வந்து நீங்க கடல்ல கொட்டினாலும் பிரச்சனை. அப்போ என்னன்னா அதுக்கான வழிமுறைகள் என்ன, அது அவங்களுக்கே நல்லா தெரியும். அந்தந்த துறை சார்ந்த என்ன விதமான மெத்தடாலஜிஸை ஃபாலோ பண்ணணும், எப்படி அதை முழுசாக அகற்றணும், என்ன மாதிரியான ட்ரீட் பண்ணணும்லாம் தெரியும். இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா அதை அவர்கள் செய்கிறார்களா, செய்யவில்லை என்றால் என்ன, செய்தால் எப்படி செய்ய வேண்டும், அதுக்கு என்ன வழிமுறை, அது செய்யாக போகும்போது என்ன பாதிப்பு, அதுக்கான உரிய நஷ்ட ஈடையோ இல்லை அபராதத்தையோ எப்படி நீங்க அவர்கள் செய்ய வேண்டும். இப்போ இது என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு முதல்ல பொறுப்பு கொடுக்குது, செய்யணும்ன்ற ஒரு தேவையை கொடுக்குது, செய்யாம போனால் என்ன நீங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை சந்திப்பீர்கள் என்பதையும் அது சொல்கிறது. அதைத்தான் இதில் மிக முக்கியமானது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த இரண்டு கழிவுகளும் மிகப்பெரிய ஆபத்துகளை கொண்டிருக்குது, அந்த ஆபத்துகளை ஒழுங்காக நாம் நிர்வகிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம்.
1: நிச்சயமா சார், அரசு வந்து சட்டங்கள் போட முடியும், சட்டங்களை செயல்படுத்த முடியும், ஆனால் அதில் வந்து மக்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுமக்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அவங்களுடைய கடமை என்ன சார், இதில் அவங்களுடைய பங்களிப்பு என்ன சார்?
0: நாம் தாங்க கம்பெனியை நடத்துகிறோம், நாம் தான் வந்து ஃபேக்ட்ரிஸ் நடத்துகிறோம், நாம் தான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறோம், நாம் தான் வந்து ஹாஸ்பிட்டலில் நோயாளிகளாகவும் போகிறோம், நாம் தான் வந்து டாக்டராகவும் இருக்கோம், நாம் தான் வந்து பேஷண்ட்டாகவும் இருக்கோம், நாம் தான் ஃபேக்ட்ரிஸில் வேலையும் செய்கிறோம், ஃபேக்ட்ரிஸுக்கு வருமானத்தையும் ஏற்படுத்தி தரோம். அதாவது நாம் இந்த இடத்துல நான் சொல்கிறது மனிதர்கள், நம்ம சுற்றி தான் இது எல்லாமே இயங்குகிறது, நமக்காகத்தான் இந்த அமைப்புகள் பணியாற்றி கொண்டிருக்கின்றன, இதனால் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இவை எல்லாம் பங்களிப்பு செய்கின்றன. இதுவரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப கரெக்டாக புரியுது, ஏன்னா நம்ம வேலை செஞ்சால் நமக்கு வருமானம் வருகிறது, நம்ம நம்ம குடும்பம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இந்த வேலை செய்வதன் மூலமாக நாம் ஈட்டக்கூடிய வருவாய் என்பது இன்னொரு பக்கம் நோய்க்கும் இன்னொரு பெரிய பாதிப்புக்கும் ஒரு

0: காரணமாகிவிடக்கூடாது. நமக்கு அது மேபி அது உடனடியாக நோயினுடைய ஏற்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் வேற யாருக்கும் அது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த திடக்கழிவை சரியாக நிர்வகிக்காமல் போனால் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்பது வேற ஏதோ ஒரு குடும்பத்தை தானே போய் நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுத்த போகிறது. நீங்கள் சொல்றது கரெக்ட். அதாவது பொதுமக்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னா, இப்போ நான் இதை ஒன்றை பயன்படுத்துகிறேன், நான் ஒரு செல்போனை பயன்படுத்துகிறேன், இப்போ இந்த செல்போனை பயனற்று போய்விட்டது, இதை நான் என்ன செய்யணும், எப்படி பாதுகாப்பாக தூக்கி போடணும். இப்போ நீங்கள் அதுக்கு டேட்டாவை ரிகவர் பண்ணுறதுக்கும் அதை வந்து தகவல்களை வந்து வேற இன்னொரு போனுக்கு மாற்றுவதற்கும் நம்ம காட்டக்கூடிய கவனத்தை அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு காட்டுறதே கிடையாது. அப்போ மிக சின்ன சின்ன விஷயங்கள், வாங்கக்கூடிய மடிக்கணினி ஆகட்டும், இல்லை வந்து செல்போன் ஆகட்டும், அல்லது என்ன பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருளாகட்டும், அல்லது வேற ஏதோ ஒரு கழிவுகளாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம கண் எதிரில் நாம தான் குப்பை போடுறோம். அப்போ நாம போடும்போது எப்படி குப்பை போடணும், அதுக்கு என்ன இடம் இருக்குது, அதுக்கான வழிமுறை இருக்கா இல்லையா, இது சரியா, இது சரியாக தான் இந்த நிறுவனம் அதை ஃபாலோ பண்ணுதா இல்லையானா நம்ம அதை வந்து நிறுவனத்தை நாம தான் கேள்வி கேட்டு, அப்போ இதுக்கான தனி ஒரு டப் வைப்பா, இதுக்கான தனியான ஒரு வழிமுறை வைப்பான்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கு. அப்போ பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்க இருக்க இருக்கத்தான் இது படிப்படியாக இந்த சிக்கல்கள் முழுசாக தீரும் என்று நான் கருதுறேன்.
1: நிச்சயமா சார், இந்த சட்டங்களை வந்து பொதுமக்கள் நிச்சயமா புரிஞ்சுக்கணும், அதன்படி செயல்படவும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இந்த சட்டங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்புல எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கும் சார்?
0: சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு அடிப்படையே இந்த சட்டங்கள் தான் மேடம். என்னன்னா, நாம வந்து காலந்தோறும் வளர்ந்து கொண்டே வந்திருக்கிறோம். அப்போ வளரும் போது நமக்கு ஏற்படக்கூடிய புதிய சிக்கல்கள் என்ன அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப இந்த சட்டமே பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த சட்டத்தினுடைய ஒரு புதிய மேம்பட்ட வடிவத்தை தான் இன்னைக்கு நம்ம கொண்டு வரோம். அப்படின் போது என்ன காரணம், நகரமயமாக்கல், அதே சமயத்தில் இண்டஸ்ட்ரியலைசேஷன், இதெல்லாம் நடக்க நடக்க நாம ஒரு புதுசான ஒரு சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். அப்போ சுற்றுச்சூழல்ல புதுசியான நிறைய சேலஞ்சஸ் வந்து நம்ம சந்திக்கிறோம். முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு பஸ்ஸோ இல்ல வந்து அன்னைக்கு இருந்த மாதிரியான வாகனங்களோ, அதுக்கான புகையோ, இல்ல அதுக்கான ஒரு தொழிற்சாலை புகையோ, அது தொழிற்சாலை கழிவுகளோ எல்லாம் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு புதுசான கழிவுகள், புதுசான ஒரு பாதிப்புகள் இன்னைக்கு ஏற்பட்டு வருது. அப்போ நாம கால மாற்றத்துக்கு ஏற்ப நம்மளுடைய சட்டங்களை இன்னும் வலிமைப்படுத்துகிறோம். அப்போ இயல்பாகவே புதிய கழிவு முறைகளை வந்து நம்ம கொண்டு வரோம். தொழில்நுட்ப ரீதியாகவுமே நேராளமான புதிய மாற்று வழிமுறைகள் வந்திருக்கின்றன. அப்போ அந்த மாற்று வழிமுறைகளை செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இன்னைக்கு வந்திருக்கு. ஒரு பக்கம் புதுசான சேலஞ்சஸ், இன்னொரு பக்கம் அதுக்கான புதுசான வழிமுறைகள். அப்போ சட்டம் வந்து இதை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து அதை பின்பற்றுங்கள், இப்படி செய்வதன் மூலமாக நமக்கு நல்லதுதான் நடக்க போகிறது என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டுகிறது. அதே சமயத்தில் நாம வந்து அதை பின்பற்றுகிறோமா என்பதையும் கவனிப்பதற்கு தான் இந்த புதிய சட்டங்கள் வந்து உபயோகமாக இருக்க போகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது சுற்றுச்சூழலை இன்னும் வலிமைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்கிறேன்.
1: நிச்சயமா சார், அதாவது காலங்கள் வந்து மாறும்போது நாம வந்து முன்னேற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அடைஞ்சிட்டே வரும். அதே சமயம் சவால்களும் நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த சவால்களை வந்து வெற்றிகரமா எதிர்கொண்டு நம்ம வந்து முன்னேற்றம் அடைவதற்கு வந்து இந்த மாதிரியான சட்டங்கள் நமக்கு மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் அப்படின்ற ஒரு பார்வையை வந்து நீங்க வச்சிருக்கீங்க. எந்த அளவுக்கு இந்த சட்டங்கள் வந்து நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இந்த திடக்கழிவு மேலாண்மையை சிறப்பாக செயல்படுத்தவும் வந்து உதவிகரமா இருக்கும் அப்படின்றதையும் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி சார்.
0: மிக்க நன்றி மேடம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைபாலின் இன்றொரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம்.

நேரம் 9:30. நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். எஃப்எம் ரெயின்போ 102.8 தேன் சிந்துதே வானம். இந்த நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அஜய் சாண்டி. இரவு எல்லாருக்கும் அழகானது, ஆழமானது. இசை அதை அழகாக்குவது. இந்த இரவை இன்னும் அழகாக்குறதுக்காக உங்க மனசை மெதுவா வருடி உங்கள் நினைவுகளை இசையோடு சேர்த்து பறக்க வைக்க வந்தாச்சு தேன் சிந்துதே வானம். நான் உங்கள் அஜய் சாண்டி.

மனசை அதை அழகாக்குவது. இந்த இரவை இன்னும் அழகாக்குறதுக்காக உங்க மனச மெதுவா வருடி உங்கள் நினைவுகளை இசையோடு சேர்த்து பறக்க வைக்க வந்தாச்சு தேன் சிந்துதே வானம். நான் உங்கள் ஆர்ஜே சாண்டி.

அழகான பாடல்கள் நினைவுகள்னு இந்த இரவு முழுதும் நான் உங்க கூட. தொடக்கத்தா பாடல் வருகிறது, என்னவளே பாடல்.

ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். பாண்டிய ராம் தங்கநகை மாளிகையின் கோலாகல 20வது ஆண்டு துவக்க விழா செப்டம்பர் 10 முதல் 17 வரை. ஏராளமான ஆஃபர்கள் மற்றும் கிப்டுகள். ராம் தங்கநகை மாளிகை, நேர் வீதி, புதுச்சேரி. நேரம் 9:37. தேன் சிந்ததேவான நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க FM Rainbow 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் தம்பி திரைப்படத்திலிருந்து.

0: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

நேரம் 9:42 எஃப்எம் ரெயின்போ 102.8 தேன் சிந்ததே வானம். அடுத்ததாய் வரும் பாடல் நந்தா திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:48. தேன் சிந்துதேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் மரியான் திரைப்படத்திலிருந்து.

0: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
0: நேரம் 9:53. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் ரட்சகன் திரைப்படத்திலிருந்து.

ராம்தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் கோலாகல 20வது ஆண்டு துவக்க விழா செப்டம்பர் 10 முதல் 17 வரை. ஏராளமான ஆஃபர்கள் மற்றும் கிஃப்டுகள். ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 9:58. தேன் சிந்த தேவானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் இந்திரா திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:03. தேன் சிந்ததை வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 இல் அடுத்ததாய் வரும் பாடல் ஹேராம் திரைப்படத்திலிருந்து.

0: என்னடா சொல்ற நீ ஊரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுல கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க? ஜிகேல டாப்ல இருக்க. எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
1: கிளாஸ்ல எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன். தினமும் காலை 7:30 எழுந்திருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.7 கேளுங்க.

நேரம் 10:09. தேன் சிந்ததேவான நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் மனமுள்ள மலருக்கான பாடல்.

0: நம்ம புதுவையில இருக்க அரிக்கை மேடு பத்தி தெரியுமா?
1: தெரியாது சார்.
0: கோரி மேடு
1: தெரியவே தெரியாது சார்.
0: கீழூர், அரியூர், பங்கூர்
1: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
2: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
3: நேரம் 10:16. தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: நேரம் 10:21. தேன் சிந்ததை வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. FM ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் மலர்களே.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காரா. அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
2: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
2: சொல்றாங்கன்னு
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போக்கு.

நேரம் 10:30. தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் 1 மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மன்னா மன்னா,
2: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
1: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
3: என்ன, இனிவரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
1: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
2: என்ன வழி?
1: இதை கேளுங்க அண்ணா.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
5: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
1: ஆமா அண்ணா.

0: இல்ல கடுதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
1: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
0: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
1: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
0: உன்னை நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
1: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
0: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: நேரம் 10:36. தேன் சிந்ததை வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் குணா திரைப்படத்திலிருந்து.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல்.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.

0: சரித்திரம் படைத்த சாதனை பெண்கள், தொழில் முனைவோர்கள், நாடக கலைஞர்கள், பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள். ஹாய் ஸ்நேகிதியே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
0: ஹாய் ஸ்நேகிதியே.

நேரம் 10:42 நிமிடம். தேன் சிந்த தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் ஸ்வர்ணலதா எஸ்பிபி அவர்களது குரலில்.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபா, தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, நான் சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
5: என்ன சொல்றதுல
6: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
7: Let's go. Let's go. Let's go.

நேரம் 10:49. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. FM Rainbow 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் சத்யா திரைப்படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அங்கக வேளாண்மையில் நுண்ணுயிர் உரங்கள், இதில் மணிச்சத்திற்கான நுண்ணுயிர் உரமான அசோபாஸ் மற்றும் வேர் உட்பூசணம் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம். இதில் உயிரியல் பன்முகத்தன்மை வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுல் அமீத் அவர்கள். 7:02 புதுவை புதுமை வசந்த வாசல் இளம் தம்பதியருக்கான நிகழ்ச்சி. இல்லற வாழ்க்கை இனிமையாய் அமைய திட்டமிடுதலின் அவசியம் குறித்து மனநல ஆலோசகர் சாலி கிரேஸ் பீட்டர் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர்

0: வர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். ஏழு 25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ. அரிப்பு என்றால் அலர்ஜியா? உடல் சொல்லும் எச்சரிக்கை. விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்தகுமார். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேர் விருப்பம். 10:02 கேட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. பனிரெண்டு 50 புரிதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத் தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, சட்டம் அறிவோம். வாழ்வுரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம் குறித்து புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 ஹலோ டாக்டர். உலக லிம்போமா விழிப்புணர்வு தினம் குறித்து இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பொது அறுவை சிகிச்சை துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கோவர்தனன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. 4 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சாண்டி. 6:20 முதல் 7 வரையிலும், 7:20 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 11 வரை தேன் சிந்ததே வானம். 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப் எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 இரவு 9 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் 1 வரையிலும் இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Renuka. External Affairs Minister Dr. S. Jaishankar today lauded the successful conclusion of BRICS Summit 2026 in New Delhi, saying that the world saw the strong convening power of India as the most of the heads of state were present to represent their countries. Talking to the media, Dr. Jaishankar said that it is important to recognize that this BRICS summit was taking place in a very polarized world.
2: BRICS summit was taking place in a very polarized world where there are two major conflicts, where there are very strong opinions and interests. Even in the midst of this polarization, we actually forged a consensus, which was West Asia, Middle East conflict. We were able to get out a statement which everybody agreed, a statement urging peace, security, stability, long-term understanding, the smooth flow of global trade, of supply chains, energy, and of the protection of civilians and civilian interests.
1: The minister stated that the BRICS countries were very clear that any act of terrorism is a criminal act, and it also explicitly recognized the unacceptability of the Pahalgam attack. Condemning the terrorism, Dr. Jaishankar said that BRICS emphasized zero tolerance for terrorism and rejected double standards in countering it. India's leadership of BRICS has won praise from several member countries following the successful conclusion of